வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 22 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி புதன்கிழமை. நேரம் காலை 5 மணி 57 நிமிடம்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: 103 இசையோடு என்றும் நீங்கள்

நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 71, அதிகாரம் அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். குறள் விளக்கம்: அன்புக்கு அடைத்து வைக்கும் தாள் இல்லை. அன்புடையவரின் சிறு கண்ணீரே, அதாவது உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். குறள் மீண்டும்: அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். குறளும் விளக்கமும் கேட்டோம் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 71, அதிகாரம் அன்புடைமை. காலை தின்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக பி. சுசீலாவின் குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் புத்தம் புதிதாய் பூத்த இந்த நாளில் அனைவருக்கும் காலை வணக்கம். இது காலை தென்றல்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம், யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்துப் பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறோம் என்பது புலனாகும். இதுபோன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரின் சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப் பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாகப் பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான

0: கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே? ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

ஒலித்து அந்த பாடலை பாடியிருந்தார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இது காலை தென்றல். வாழ்வில் அமைதி பெற நல்ல எண்ணம், பேச்சு, செயலில் நற்பண்பு வெளிப்படுதல் இன்றியமையாதது, சொல்கின்றது திருவு விளியம். நிகழ்ச்சியில் இனி ஆர் ஜெய்சையா குரலில் பாடல்.

போதும் என்ற மனம் படைத்திருப்பதே செல்வமாகும் சொல்கின்றார் நபிகள் நாயகம். காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ டி ஷெரீஃப் குரலில் பாடல்.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: காலை தென்றலில் இனி எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: காலை தென்றலில் பக்தி பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று வளம்பரவிருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை, இலக்கியத்தில் அன்பும் காதலும் உரை வழங்குபவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள். நண்பகல் 12 வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணே, தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே வேளாண்மை சார்ந்த உப தொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம். இன்று மாலை 5 சித்திர செவ்வானம் வேஸ்ட் வயர் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் RS கிருஷ்ணசுவாமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 7:32 ஏறும் ஊரும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 3-இல் பயிர் மூடாக்கு அங்ககங்களை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
1: வணக்கம் விவசாய பெருமக்களே,
2: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-12 km வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து கொடுக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வடிகால் வசதி செய்த பிறகு 2-3 செமீ

மீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்க அனுமதிக்க வேண்டும். ஈரப்பதமான சூழ்நிலைகளில் குளை நோய் ஏற்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும். அறிகுறிகள் தென்பட்டால் எடிபன் போஸ் அல்லது கார்பன் டாசை மருந்தை 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். நோய் தொற்று காணப்பட்டால் தலைச்சத்து உரங்களை மேலுரமாக இடுவதை தாமதப்படுத்த வேண்டும். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன்பு இமிடாக்ளோபிரிட் மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து பின்பு விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சமிட்டு மண்ணனைத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் குச்சிகளை கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்பிருக்கிறது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மேங்கோசிப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, இதனை 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்ட வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்க வேண்டும். 1 மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். அதிகப்படியான மழைநீரினை சேமிக்க பாத்தியை சுற்றிலும் உட்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்க வேண்டும். கொட்டகைகளுக்கு அருகில் நீர் தேங்குவதை தவிர்த்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை நன்கு கழுவ வேண்டும். கால்நடைகளுக்கு தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் அட்டவணைப்படி செய்ய வேண்டும். ஈரப்பதமான காலநிலையில் நோய் பாதிப்பை குறைக்க சுத்தமான குடிநீர் மற்றும் தரமான தீவனங்களை கால்நடைகளுக்கு கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விவசாய உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதும் விவசாயிகளுக்கு நவீன அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துவதும் அவசியமாகும். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பில் உள்ள இடைவெளியினை குறைப்பதற்காக 2020-21 ஆண்டில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சரியாக சேமித்து சந்தைப்படுத்தும் வசதியை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மின் சந்தையுடன் கூடிய விநியோக தொடர் சேவை சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டும் கூடங்கள், விலை பொருட்களை மதிப்பிடுவதற்கான அமைப்புகள், தரம் பிரிப்பு இயந்திரங்கள், குளிர்பதன வசதிகள், போக்குவரத்து வசதிகள், முதன்மை பதப்படுத்தும் மையங்கள் மற்றும் பழங்களை அறிவியல் ரீதியாக பழுக்க வைக்கும் அறைகள் போன்ற பல்வேறு உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த கடன் பெறலாம். மேலும் இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி, நுண்ணுயிர் உற்பத்தி நிலையங்கள், நவீன துல்லிய பண்ணையத்திற்கான உள்கட்டமைப்புகள், பகுதிக்கேற்ற பயிர் தொகுப்புகளை உருவாக்கி ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்துதல் தவிர அரசு மற்றும் தனியார் பங்கேற்புடன் அமைக்கப்படும் உள்கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய வேளாண் கட்டமைப்புகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் கடன் வசதி பெற முடியும். இத்திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரை பெறும் கடனுக்கு 3% வட்டி தள்ளுபடி 7 ஆண்டு காலத்திற்கு வழங்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாய நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரை கடன் பெறுவதற்கு அரசே கடன் உத்தரவாதம் அளிப்பது போன்ற வசதிகளும் உள்ளன. இந்த உள்கட்டமைப்புகளை உருவாக்க முன்வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவிக்குழுக்கள், தனிப்பட்ட விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் வசதியினை பெற்று பயன்பெறலாம். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு வேளாண்மை அலுவலர்களை
8336 8510

0: எட்டு ஏழு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது மூன்று ஒன்பது ஐந்து ஏழு, மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு எட்டு நான்கு எட்டு இரண்டு ஒன்று என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்றார். ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2026-27 ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி கடந்த 1-7-2026 முதல் 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து கால்நடைகளுக்கும் விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு ஈரோடு கால்நடை பராமரிப்பு துறையின் மண்டல இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திற நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான

0: என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கி செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை, விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது

0: பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேரம் 6:55. சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி, நலமே விலக. இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உப்பு. உப்பு அளவா சாப்பிடணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்ன்றது தெரியுமா? நம்ம டெய்லி நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடிய உப்பின் அளவு எவ்வளோ இருக்கணும், இன்கேஸ் அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டா நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம் வருதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-3 வயசுக்கு உட்பட்டவங்க 1.2 grams தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி 4-9 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 1.5 gram, 9-13 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 1.9 grams வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அபோவ் 13 இயர்ஸ் 2.5 gramக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டா நம்ம பாடியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், தொடர்ந்து அதிகமான உப்பின் அளவு நம்ம உடம்புல இருக்கும் போது உயர் ரத்த அழுத்தத்துக்கு இது ஒரு வழிவகுக்கும், அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு. இந்த சோடியம் அதிகமா இருக்கிறதுனால பாடியில ஃப்ளூவிட் தங்கிரும். இதனால பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி பிரஷரும் அதிகமாகும். இந்த பிரஷர் அதிகமாகறதுனால அது ஹார்ட்ல தொந்தரவுகளும் கொடுக்கும். ஆர்டரிஸ் எல்லாம், நம்ம ரத்த குழாய்கள் எல்லாம் ரொம்ப ஹார்டன் ஆகி திக்காகி கார்டியாக் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகமான சோடியம் அளவு நம்ம பாடியில இருந்து உப்பு அளவு அதிகமா எக்ஸ்கிரீட் ஆகக்கூடிய தன்மைய கிட்னில கம்மி பண்ண ஆரம்பிச்சு கிட்னி பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும், கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸும் குறைய ஆரம்பிக்கும். சோடியம் அளவு அதிகமா உடம்புல இருக்கும் போது யூரின்ல கால்சியம் அதிகமா வெளியேற ஆரம்பிச்சு போன்ல டீமினரலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான விஷயங்களும் ஏற்பட்டு உங்களோட எலும்பு வலு இழந்து போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோடியம் அதிகமா இருக்கும் போது உடல்ல இன்ஃப்ளமேஷன் இருந்துட்டே இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உப்பு அதிகமா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வலி குறையவே குறையாது. அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களும் அதிகமான உப்பளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தீராது, அதாவது முடக்குவாதம், சோரியாசிஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க. உப்பு அதிகமா நம்ம உடம்புல இருக்கும் போது உங்க தூக்கத்தை எஃபெக்ட் பண்ணும்னு சொன்னா நம்ப முடியுதான். தூக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது. வயிற்றுல புண் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலாவே உங்க உடம்பு ரொம்ப வீக்காவும் சோர்வாகவும் தெரிய ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க உப்பு எடுத்துக்கிறது தவறு கிடையாது, கரெக்டா அளவா முறையில எடுத்துக்கோங்க. அதிகமா எடுத்துட்டீங்கன்னா நம்ம பாடியில ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த சின்னதா உப்பு பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்கா டயட் கவுன்சிலிங்கும் கன்சல்டேஷனும் டாக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி, பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கலாம், என்ன அளவுல எடுத்துக்கலாம், சால்ட் இன்டேக் நீங்க எவ்வளோ எடுத்துக்கணும், ஹார்ட் பிரச்சனை இருக்கா அப்ப என்ன மாதிரி எவ்வளோ அளவுல நீங்க வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும்னு ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் அட்டென்ஷன் உணவு பழக்க வழக்க முறைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம மருத்துவமனையை தவறாம அணுகுங்க. இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர்

0: மாதிரி, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கலாம், என்ன அளவில் எடுத்துக்கலாம், சால்ட் இன்டேக் நீங்க எவ்வளோ எடுத்துக்கணும், ஹார்ட் பிரச்சனை இருக்கா அப்ப என்ன மாதிரி எவ்வளோ அளவில் நீங்க வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும்னு ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் அட்டென்ஷன் உணவு பழக்க வழக்க முறைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம மருத்துவமனையை தவறாம அணுகுங்க. இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஸ்பெஷல் குட் மார்னிங் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ ஆர்ஜே ஆனந்தி மனோகரன்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் அப்படி சூப்பரான மூணு சாங்ஸ் கேட்டு ரசித்தோம். முதல் பாடல் வெள்ளையத்தேவன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வாலி. அடுத்ததாக இரண்டாவது பாடல் ஆத்மா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது. மூன்றாவதாக கேட்ட பாடல் முதலாளி அம்மா திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் கே ஜே ஏ சுதாஸ், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் புலமை பித்தன். இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ஜி கே குஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானஸ் என்ற டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்க தெரிவிச்சுக்கலாம். மானஸ் என்ற டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது? இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை

0: கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து

0: இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகலாம். குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகலாம். ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். அதே மாதிரி குழுக்குழு ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருந்த இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம் கேட்டோம்.

நிகழ்ச்சிக்காக மனோ பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இனி குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் என்ன தங்கம்?
1: என் பேரு ஜஸ்மிதா.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஜஸ்மிதா?
1: UKG.
0: ஆஹா, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
1: அக்கா, அம்மா, ஐயா, அப்பா.
0: இவ்ளோ பேர் இருக்கீங்களா?
1: அம்மா.
0: ஓ சூப்பர்ல. அக்கா என்ன படிக்கிறாங்க?
1: 3 ஸ்டாண்டர்ட்.
0: அக்கா உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்கல்ல? என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க?
1: ABCD சொல்லி கொடுப்பாங்க, 1 2 3 சொல்லி கொடுப்பாங்க. நானும் அக்காவும் ஜாலியா விளையாடுவோம்.
0: அப்படியா? எவ்வளவு டாய்ஸ் வச்சிருக்கீங்க?
1: நிறைய டாய்ஸ்.
0: என்னென்ன இருக்கு பாப்பா கிட்ட?
1: கிச்சன் செட்.
0: உங்க கிச்சன் செட்டை வச்சு என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்க அம்மாக்கும் அப்பாக்கும்?
1: டீ
0: போட தெரியுமா பாப்பாக்கு? எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கறீங்களா?
1: பாலை வச்சு டீ தூள் போட்டு அப்புறம் ஆத்துவோம்.
0: ஆஹா, சீனி போடுவீங்களா மாட்டீங்களா?
1: போடுவோம்.
0: அதுக்கப்புறம்
1: அத வடிகட்டிட்டு ஆத்துவோம்.
0: யாருக்கு ஃபர்ஸ்ட் குடுப்பீங்க?
1: அம்மாக்கும் ஐயாக்கும்.
0: அப்படியா? சரி, எனக்கு ஒரு தடவை டீ போட்டு குடுக்கறீங்களா?
1: குடுக்கறேன்.
0: சூப்பர். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: ஃபைல்

0: சொல்லி கொடுத்தா இவ்வளவு அழகா பாடுறீங்க.
1: பொற்கொடி மிஸ்,
0: சரி என்ன சொல்லிருக்காங்க இதுல?
1: ஃபைவ் லிட்டில் மங்கி குதிக்குது.
0: எங்க?
1: பெட் மேல.
0: சரி அப்புறம் என்ன ஆச்சு?
1: கீழே விழுந்துருச்சு.
0: அச்சுச்சோ, அப்புறம் என்ன பண்ணாங்க?
1: அம்மா டாக்டருக்கு போன் பண்ணாங்க, குதிச்சா கீழே விழுந்துருவோம் அடிபட்டுரும், அதனால யாரும் பெட்ல
0: என்ன வெஜிடபிள் ரொம்ப பிடிக்கும்?
1: கேரட், முட்டைக்கோஸ்.
0: அப்படியா? ரொம்ப கியூட்டா பேசுறீங்களே ஜஸ்மிதா, உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு கேக்குறதுக்கு. சரி ஜஸ்மிதா, பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க?
1: டாக்டர்.
0: ஏன் டாக்டர் ஆகணும்?
1: பேஷண்ட்ஸ்க்கு மருந்து டானிக்கெல்லாம் கொடுக்கணும், அப்பதான் இரும்பலா சீக்கிரம் சரியாகும்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகுறதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில பேபி ஜஸ்மிதாவோட அழகா பேசினாங்க ஆர்ஜி லக்ஷ்மி தேவி. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: பாடல் நாலு பேருக்கு நன்றி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: தள்ளுபடி குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நேர்கள் எல்லாமே பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக் மூலமா மணிகண்டன் தென் பொன்முடியிலேருந்து, அலிநகரம் மகாதேவன், கருமத்தம்பட்டி பிரேமா வில்லியங்கிரி, சங்கர் ஸ்ரீனிவாசன் அவங்கள அனுப்பிச்சிருக்கிறாங்க. பிரகாஷ் உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, புழுவப்பாளையம் ஆனந்த முருகன், சுப்பிரமணியம் அனுப்பிச்சிருக்கிறாரு சரியான பதில், மனோகரன் கரையாம்பாளையத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான், சுவாமிநாதன் அவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், நாகேந்திரன், ராமசாமி பூளவா லிருந்து, ஜெய மனோகரன், சாய் பவி இவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. சோமு கலைவாணி சிறுமுகையிலிருந்து, பாலசுப்ரமணியம் பாலு அவங்க வந்து கனக்கம்பாளையத்திலிருந்து, கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணவ் இவங்கெல்லாம் சரியான பதில சொல்லியிருக்காங்க. கருமத்தம்பட்டி வினோபா நகர், சித்ரா நாகராஜ், சிவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி, மல்லிகா மந்திராசலம், சோம சுந்தர பிரபு அவங்களும் சொல்லியிருக்காங்க. நமதா நாகராஜ், விஜயகுமார் ஆலங்கொம்புலேருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனந்தன் அவங்களும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்கரன் தர்ஷன் இவங்களுமே, பண்ணைப்புறம் மணிகண்டன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், ஆனந்தன், அஜய் அவங்களும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தரம் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பதிலாக சரியான பதிலாக நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கலாம், ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும்.

பாடல் டௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து, எம் எஸ் விஸ்வநாதன் இசை, எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் வாலி.

0: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: கடந்த ஜூலை 6ஆம் தேதியன்று பூமி தனது நீள்வட்ட சுற்றுப்பாதையில் சூரியனிலிருந்து ஆண்டின் அதிகபட்ச தொலைவை எட்டியது. அப்ஹீலியன் எனப்படும் இந்த வானியல் நிகழ்வின் போது பூமி சூரியனிலிருந்து சுமார் 152.1 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த நிகழ்வு வானியல் ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த நாளில் பூமி சூரியனிலிருந்து அதிக தொலைவில் இருந்த போதிலும் பூமியின் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. பூமியின் பருவநிலை மாற்றங்களும் வெப்பநிலையும் சூரியனிலிருந்து உள்ள தொலைவை விட பூமியின் 23.5 டிகிரி அச்சு சாய்வையே பெரும்பாலும் சார்ந்துள்ளது என்று வானியல் நிபுணர்கள் விளக்குகின்றனர். எனவே அப்ஹீலியன் நாளில் வெப்பம் திடீரென குறையும் என்ற கருத்துக்கு அறிவியல் ஆதாரம் இல்லை என்பதை இந்த நாளில் நிரூபணம் செய்யப்பட்டது. மேலும் இதற்கு மாறாக ஆண்டுதோறும் ஜனவரி மாத தொடக்கத்தில் நடைபெறும் பெரிஹீலியன் நிகழ்வின் போது பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும். இருப்பினும் வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளங்களில் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் பூமியின் அச்சு சாய்வினால் நிர்ணயிக்கப்படுவதால் சூரியனிலிருந்து உள்ள தொலைவு மட்டுமே பூமியின் வெப்பநிலையை தீர்மானிப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அப்ஹீலியன் நிகழ்வு பூமியின் சுற்றுப்பாதை மற்றும் வானியல் இயக்கங்களை புரிந்து கொள்ள பெருமளவு உதவி செய்யும் முக்கிய இயற்கை நிகழ்வாக கருதப்படுகிறது.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்தோம், அதாவது உங்களுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணுறதுக்காக, அதுவும் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க, மானஸ் என்ற டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா சுதீஷ் கோத்தகிரி, அதுக்கப்புறம் சுகம் ராஜா, அதுக்கப்புறம் குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, நங்கவள்ளி ராஜாராம், பாண்டியன் நகர் ரங்கராஜ், அதுக்கப்புறம் பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, கோவை ரத்னபுரி ராஜா முகமது, இவங்களோட சேர்ந்து காளிப்பாளையம் திருப்பூர்லேருந்து வைத்தீஸ்வரன் சந்தினி, சாந்தி நந்தினி அனுப்பிச்சிருக்கிறாங்க, சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணன், அது ரிப்பூழவாடி தீபிகா, மனோ கிருஷ்ணன் இவங்க வந்து ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்துலேருந்து, சண்முக சுந்தரம் நாயக்கபுரத்துலேருந்து, திருப்பூர் கணபதி பாளையத்துலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, கோவிந்தராஜ் யசோதா, பூழுவப்பாளையம் ஆனந்த முருகன், இவங்க எல்லாமே சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்வதி கணபதியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகா, ரமணபுதலியூர் சுதாகர், கே என் பாளையம் பேச்சிமுத்து, ஹோப் காலேஜ் பிரணயா குகன், மல்லிகா மந்திராஜலம், வீரதுரை அரியலூர்லேருந்து, சிங்கானலூர் ஜெயலட்சுமி, திருப்பூர் பாலா, பீடம்பள்ளி வாசுதேவன், சிவானந்தா காலனி எஸ் பழனி, திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரன், அதுக்கப்புறம் அவினாஷி, பிரபு தேவி, ஸ்ரீசாய், கஞ்சப்பட்டி சண்முகநாதன், இவங்க எல்லாருமே சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்தோணிராஜ் சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து

ஜோதி ரமேஷ் இவங்களும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கேட்டிருந்த கொஷின் அதுதான், மானஸ் என்ற டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதாவது இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள், அது இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மானஸ் என்ற டிஜிட்டல் தளம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட டூல் ஃப்ரீ நம்பரும் இருக்கு, 1933 இந்த நம்பர் தான். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்றக்காக MANAS மானஸ் என்ற டிஜிட்டல்

இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இருந்து விடைபெறும் நான் ஆர்ஜி ஆனந்தி மனோகரன். தொடர்றது பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை அப்படியே கன்னியூ பண்றதுக்காக வந்திருக்காங்க பானு ரேகா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம் நேர்களே, நேரம் 8:37 அகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் என் பானுரேகா.

0: தர்ம சக்கரம் படத்திலிருந்து சுஜாதா பாடின பாட்டு கேட்டோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே உடனே கூட தள்ளுபடி சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யுங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமார்.

0: சுந்தரன் தங்க மாளிகை.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: 8:09:37 உடைய அகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டு இருக்கோம். இந்தியாவினுடைய கலங்கரை விளக்க மனிதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஹேமச்சந்திர ராவ். ஏன் இவர் கலங்கரை விளக்க மனிதர் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வாழ்நாளில் 200க்கும் மேற்பட்ட கலங்கரை விளக்கங்களை பார்வையிட்டிருக்காரு. ஸோ இப்படி பார்வையிட்டதுக்காகவே இப்படி அழைக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையாதுங்க. இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கலங்கரை விளக்கங்கள், பக்கிங்ஹாம் கால்வாய் ஆய்வு, அஞ்சல் தலை சேகரிப்பு, கடல்சார் வரலாற்று ஆய்வுகள், அது தொடர்பான அருங்காட்சியகம், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுனால தான் இவர் வந்து லைட் ஹவுஸ் மேன், கலங்கரை விளக்க மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இவருடைய இல்லத்தை பிரம்மாண்டமான கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகமாக மாற்றினவர். அது மட்டும் இல்லாமல் கப்பல்களில் இருக்கக்கூடிய பித்தளை மாதிரிகள், நங்கூரங்கள், கப்பல்களில் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், அஞ்சல் தலைகள், பக்கிங்ஹாம் கால்வாய் தொடர்பான அரிய ஆவணங்கள், இது எல்லாமே சேகரித்து காட்சிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் பல வருடங்கள் ஆய்வு செஞ்சு இந்தியாவினுடைய கடற்கரைகள் மற்றும் கலங்கரை விளக்கங்கள் பற்றியும் ஆவணப்படுத்தியிருக்காரு. 82 வயதில் 2022 ஆண்டு மே மாதம் இவர் வந்து மறைந்தார். இந்தியாவின் கலங்கரை விளக்க மனிதர் டி. ஹேமச்சந்திர ராவ்.

0: international efforts to combat this menace. Prime Minister Narendra Modi becomes the first Indian Prime Minister to address Indonesian Parliament, calls for deeper strategic partnership between the two countries. Prime Minister's office reviews El Nino impact, asks central ministries to work with states on preparedness measures. ED conducts searches at multiple locations in Kolkata in connection with financial irregularities involving bank accounts linked to Trinamool Congress. US launches strikes against Iran after attacks on vessels in Strait of Hormuz, also revokes a sanctions relief on Iranian oil. And in football, Argentina and Switzerland enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: 8:30 9:00 அகஷ்வினி FM 103 கோயம்புத்தூர்ல. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த கோடை வாசஸ்தலங்கள் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நிறைய இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த கோடைக்காலம் அப்படின்னா நிறைய பேர் காஷ்மீர் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அங்கே நல்லா சில்லுன்னு கிளைமேட் இருக்கும், பனி படர்ந்துருக்கும், இந்த வெயிலுக்கு இதமா இருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் காஷ்மீர் போக முடியுமா? முடியாது. அதனால நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பகுதிகளை லிட்டில் காஷ்மீர் அப்படின்லாம் அழைப்போம். அந்த மாதிரியான ஒரு புகழ்பெற்ற இடம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பித்தோரகர் நகர். இது வந்து இமயமலையிலேருந்து 1800 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இதை வந்து லிட்டில் காஷ்மீர், மினி காஷ்மீர் அப்படின்னுலாம் அழைப்பாங்க. எப்போவுமே இதுக்கு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் லிட்டில் காஷ்மீரை பார்வையிட்டுருக்காங்க. காஷ்மீர் போலவே இந்த நகரத்தை சுற்றிலும் பனிப்படர்ந்த மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், அமைதியான சூழல் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை வந்து லிட்டில் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய குமாவன் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த பித்தோரகர் நகர் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சில சுற்றுலாத்தலங்களும் இருக்குது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை செல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த பகுதிக்கு போயிட்டு போவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து பத்தல் புவனேஸ்வர் குகைகள், கங்கோலிகாட், ஹாட்காலிகா கோயில்கள் எல்லாமே பிரசித்தி பெற்ற இடங்களாக அந்த பித்தோரகர் நகரில் இருக்குது. இதில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை கூட இருக்குது. சந்த் வம்ச மன்னர்களுடைய காலத்தில் இந்த நகர் வந்து பிருத்விகார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் பித்தோரகர் நகர் அப்படிங்கிற பேரும் வாங்கியிருக்கு இந்த லிட்டில் காஷ்மீர்.

0: வள்ளல் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடின பாட்டு கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: பொதுவா நிறைய பறவை இனங்கள், சிற்றினங்கள் எல்லாம் இந்த உலகத்துல காணப்படுது. சில இனங்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. அந்த மாதிரியான ஒரு பறவை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அதோட பேர் நீலகிரி சிரிப்பான். என்னடா அது, நீலகிரி சிரிப்பானா? ஆமாங்க, இது நீலகிரி பகுதியில மட்டும்தான் காணப்படும், அதனாலதான் இதுக்கு இந்த பேர் இருக்கு. சிரிப்பானுக்கு ஏன் இந்த பேருங்கிறத நான் சொல்றேன். இந்த நீலகிரி சிரிப்பான் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில், குறிப்பா நீலகிரி மற்றும் அதை ஒட்டிய மலைப்பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடிய ஒரு அரிய வகை பறவை. நீலகிரியிலேயே அதை சார்ந்த சோலை காடுகள், அடர்ந்த காடுகள், வேலியோரங்களில் இந்த பறவைகள் இருக்கும். 10-12 பறவைகள் அப்படியே குழுவா சேர்ந்து புதருக்கடையில பழுத்த உதிர்ந்த இலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புரட்டி போட்டு அது கடையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை உண்ணக்கூடிய தன்மையுடையவை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இந்த நகரங்களை சார்ந்து இந்த பறவைகளை நாம பார்க்கலாம். இது எப்பவுமே மனுஷங்களை பார்த்து பயந்து ஒளிஞ்சு போகக்கூடிய பறவைகள் கிடையாது. பிற பறவை குழுக்களோடு சேர்ந்து இறை தேடக்கூடிய பழக்கமுள்ள பறவை இனம் இது. ஏன் இதுக்கு சிரிப்பான் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு பறவை வந்து கீ கீ கீ அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சா அது தொடர்ந்து அது குழுவில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளுமே ஒன்றுக்கு பின்னா ஒன்று கத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலகலகலன்னு சிரிக்கிற மாதிரியான சவுண்டு மாதிரியே இருக்கும். இது நீலகிரியில் வாழ்றதுனால நீலகிரி சிரிப்பான் அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்துச்சு. பிப்ரவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் பழுத்த இலை, வேர், மரப்பாசி இதெல்லாம் வச்சு கோப்பை வடிவில் ஒரு கூடு கட்டி அதில் 3 முட்டைகள் வரைக்கும் இடும். உலக அளவில் வேற எங்கேயுமே காணப்படக்கூடிய, காண முடியாத இந்த நீலகிரி சிரிப்பன் தற்சமயம்

0: ராமன் அப்துல்லா படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடின பாட்டு கேட்டோம்.
1: என்றும் நீங்கள் நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
6: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸில் விற்க முடியும்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: 8:45:39 நொடி அகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஊரில் ஒரு நல்ல பிரபலமான ஜோக் என்ன அப்படின்னா, கிணத்த காணும். அதே மாதிரி தாங்க ரஷ்யாவில் ஒரு ஏரி காணாமல் போயிடுச்சு. இது எப்படி வடிவேல் போய் திடீர்னு நான் பார்த்தேன் என் கிணத்த காணும் இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க தூங்கும்போது இருந்த ஏரி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இல்லை. 2005 வருஷம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பொலோட்னியோ அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த ஊரில் ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த ஏரி பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் காணாமல் போயிடுச்சு. நைட்டு தூங்க போகும்போது அந்த ஊர் மக்கள் அந்த ஏரியை பார்த்துருக்காங்க, இருந்திருக்கு. காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த ஏரியவே சுத்தமாக காணுங்க. அப்படியே கிராம மக்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா ஏரி இருந்த இடத்துக்கான சுவடே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வெறும் பாறை குடைவுகள் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போ ஏரி என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த ஏரியிலிருந்து அவ்வளோ தண்ணி, அதில் இருந்த மீன் எல்லாம் ஒரு வெடியறக்குள்ளே எங்கே போச்சு அப்படின்னே தெரில. அதுக்கப்புறமா விஞ்ஞானிகள்லாம் வந்து அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிலத்தடி குகைகளில் ஏற்பட்ட திடீர் விரிசல் காரணமாக தண்ணி மொத்தமாக உள்ளே உறிஞ்சப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கணித்தாங்க. ஸோ உண்மையிலையுமே இங்கே வந்து ஒரு ஏரி காணாமல் போச்சு அப்படிங்கிறது அந்த சமயத்தில் ஒரு வினோதமான ஒரு செய்தியாக தான் இந்த உலகம் முழுக்க வலம் வந்துச்சு.

0: ஜீமன் கே ஜே ரோஜா மலரை படத்திலிருந்து பாடின பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன், திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க. இவங்களை வந்து திருத்திப்படலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் 2 வகை. 3 வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். 4 திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்டே இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான். நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடுனது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டு.

0: எல்லாம் இங்கே உண்டு. அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான். கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம். ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானா அவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஒன்ஸ் மோர் படத்திலிருந்து மனோஸ் வர்ணலதா பாடின இந்த பாட்டோடு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரேகா. இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க ஆனந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: 9 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க

0: கலாச்சார நிகழ்ச்சியத்தை தொடங்க ஆனந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான NLCயின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு RJ ஆனந்தி மனோகரன்.

கண்ணன் மியூசிக்கில் அந்த பாட்டில் கேட்டு வச்சோம். ஜகமே தந்திரம் திரைப்படத்திற்காக நேர்களே, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. மத்தம்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால இன்றைக்கி, அதாவது காலையில் 9 மணிக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை பிரிவு, ஒன்னிப்பாளையம் ரோடு, அறிவொளி நகர், சின்னமத்தம்பாளையம், மத்தம்பாளையம், சாமநாயக்கம்பாளையம் ரோடு, கண்ணார்பாளையம் ரோடு, சாந்திமேடு, பெட்டதாபுரம், தண்ணீர்பந்தல், செல்வபுரம், அதுக்கப்புறமா பாரதி நகர், இந்த ஏரியாலெல்லாம் வந்து இது கொஞ்சம் இன்னைக்கு, அதாவது 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் காலையிலேயே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு திரும்பவும் நினைவுறுத்துகிறோம், இந்த பகுதிகளில் இருக்கவங்க தக்க ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியாச்சு. நேர்களை, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னைக்கு பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: ரெட்ரோ மூவிக்காக அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். இது சிறுவாணி சாரல்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை இலக்கியத்தில் அன்பும் காதலும் உரை வழங்குபவர் முனைவர் என் அமுதாதேவி அவர்கள். சமூக நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி செயல்படும் ஊராட்சிகளுக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுகளை வழங்கிட்டு வராங்கங்க. தகுதியான 10 ஊராட்சிகளை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குறாங்க. விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புறீங்க, அந்த மாதிரியான ஊராட்சிகள் இருந்தீங்கன்னா நீங்க இணையதளம் சொல்றோம், இணையதளத்திலிருந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். நீங்க விண்ணப்பங்களை https://cms.dn.gov.in இந்த இணையதளத்திலிருந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். படிவத்தை பூர்த்தி செய்து என்னென்ன ஆவணங்கள்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து 15 தேதிக்குள்ள நீங்க மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே சமர்ப்பிச்சுக்கணும். நீங்க ஆன்லைன்ல இல்லைனாலும் நீங்க நேரில் போயும் வாங்கிக்கலாம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி. சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கோவை மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கிடையான வாலிபால் போட்டி ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றிருக்கு. அந்த போட்டிகள்லாம் இன்னைக்கு கூட நிறைவடையுதுங்க.

மூவிக்காக அந்த பாடலை பாடியிருந்தாங்க நாகாஸ் அசீஸ், இன்னோ கங்கா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது சிறுவாணி சாரல். கோவை மாவட்டத்தில் மாநில விலையில் தரமான விதைகளை விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக வேளாண்மை இணை இயக்குனர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாருங்க.

ஐயா ரஹ்மான் மியூசிக்கில் ஏ ரஹ்மான் யோகி சேகர் சேர்ந்து பாடியிருந்தாங்க பத்து தலை திரைப்படத்திற்காக அந்த பாடலை. இது சிறுவாணி சாரல். நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம்ல அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி. சிவகுமார் அவர்கள்.

0: உண்டு.
1: அக்ரின் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. அதாவது 839 காலி பணியிடங்கள் இருக்கான். இங்கேனா ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையில் 839 காலி பணியிடங்களுக்கு இந்த 17ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூலை 17ல இருந்து விண்ணப்பிக்கலாம். இன்றைக்கு வரைக்கும்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கிறாங்க.
1: किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख

0: ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் வாத்தி திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார் தனுஷ் பாடியிருந்தாங்க அந்த பாடலை. இது சிறுவாணி சாரல். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: தள்ளுபடி தீபம்.

0: பண்டிகைக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போலருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்கிறதுல உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கொட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வேஸ்ட் வயர் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் ஆர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். கோவை இஎஸ்ஐ அலுவலகத்தில் தொழிலாளர் குறை தீர்க்கும் கூட்டம் இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருக்குதுங்க.

0: மாறா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல அந்த பாடல கேட்டுச்சோம்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்திற்கான ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கோவை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை மருத்துவ முகாம் நடத்தப்படுதுங்க. இந்த மருத்துவ முகாம் இன்னையில் தொடங்கி இன்னையிலிருந்து அதாவது 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குதுங்க.

0: எல்லாம் மாறும் அப்படின்னு மாமன்னன் திரைப்படத்திற்காக ரஹ்மான் இசையமைச்சு பாடியிருந்தார் அந்த பாடல. இது சிறுவாணி சாரல்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி. சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் ஈரோடு செல்வம் அவர்களின் விருப்ப பாடல்கள் அரங்கேறும். நிலக்கடலை சாகுபடி, பரப்பு மற்றும் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் இடுபொருட்கள் மானிய விலையில் வழங்கப்படுதுங்க. அதாவது ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அதுக்கப்புறமா தொண்டாமுத்தூர் வட்டார வேளாண் விரிவாக்க மையங்கள்ல நிலக்கடலை விதை இருக்கு. இந்த தகவலை கொடுத்திருக்காங்க கோவை வேளாண் இணை இயக்குநர் தமிழ் செல்வி.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் குழந்தை விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு அப்ப உண்மையான விலை இருக்க குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் வைக்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

ஜெயிலர் மூவிக்காக அந்த பாடலை கேட்டுருச்சும் அது சிறுவாணி சார்லோட நிறைவான பாடல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. அடுத்ததா இது உங்கள் சாய்ஸ், உங்களோட நேயர் விருப்ப பாடல்களெல்லாம் அரங்கேற்றுறதுக்காக இங்கே பானு இருக்காங்க. இப்போ நான் கிளம்புறேன். நன்றி நேயர்களே, தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை

0: தாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஹோசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம் கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:28 ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் 2000 பிறகு வெளியான திரைப்படங்கள்ல இருந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் என் பானுரேகா.

சாதனா சர்கம் ஹரிஹரன் பாடின பாட்டு அன்பு படத்திலிருந்து கேட்டோம். இந்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க சூர்யா தெலுங்கு பலயத்திலிருந்து. ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். 10:07 நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போற பாடல் அயன் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சென்னை பூந்தமல்லியிலிருந்து தர்ஷனா, சிரஞ்சீவி, ஸ்ரீராம், பிரகதீஷ். தென் பொன்முடியிலிருந்து சுரேஷ்குமார், ராஜாமணி. உங்களுடைய விருப்பத்தில் பாட்டு கேட்கலாம். ஸ்டேட் யூனிட் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். 10:14 அருணுடைய ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல 2000 பிறகு வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கொடுத்துட்ருக்கு இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருப்பூர்லேருந்து பாலா பாட்டு கேட்டிருக்காரு. பானா காத்தாடி படத்துலேருந்து பாட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பாட்டு மிருதன் படத்திலிருந்து

10:49 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர் அருள்மணி அபிஸ்ரீ தர்மபுரியிலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. கொடிவீரன் படத்திலிருந்து பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக பாட்டு கொடிவீரன் படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: 10:30 ரெண்டனுடைய அக்ஷனி FM 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஊட்டியிலிருந்து சத்யா சர்வம் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை இலக்கியத்தில் அன்பும் காதலும்

வாரம் உரை வழங்குபவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள். 10:35 ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தாராபுரத்திலிருந்து சார்விகா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

0: வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பத்து மணி 41:13 நொடி ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள். 2000 பிறகு வெளியான திரைப்படங்கள்லேருந்து கேட்டுட்ருக்கோம். வாட்ஸ்அப் வழியே நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா தென்மேற்கு பருவ காற்றுப்படத்துலேருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மராஜ் கனியூர்லேருந்து இவங்களுடைய விருப்பத்தில் இப்போ நம்ம பாட்டு கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: 10:46 அகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களை இன்று மாலை 5:00 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் வேஸ்ட் வைஸ் திட்டத்தின் ஸ்டியரிங் கமிட்டி உறுப்பினர் RS கிருஷ்ணசுவாமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாட்டு கழுகு படத்திலிருந்து கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மசக்காளிபாளையத்திலிருந்து சண்முகம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: 10:52 அகஷ்வணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சரிதா காளியம்புதூர்ல இருந்து. இவங்களுடைய விருப்பத்துல பாட்டு கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்திலிருந்து.

11:17 அகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்கு பெரிய நாயக்கன் பாளையத்திலிருந்து சயந்திகா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாராணி படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாட்டு.

0: நேர்களை இந்த பாட்டோடு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரை கைனி தொடர்வது. 11 மணிக்கான செய்தி சுருக்கம் அதனைத் தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி வெயிட் பண்றாங்க. சுருக்கம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்

சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.

0: குஜிவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆனி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றைய நேயர், இன்றைய நேயரா ஈரோடு செல்வம் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி,
3: தங்க மாளிகை.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
2: இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஈரோடு செல்வம் அவர் தான், அவருடைய விருப்ப பாடல்களை தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்,
2: சொல்லுங்க உங்க பேர், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
6: என் பேர் வந்து ஈரோடுல இருந்து செல்வம் பேசுறேன்.
2: உங்களை பத்தி சொல்லுங்க.
6: நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன்.
2: சரிங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
6: வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க.
2: சரி, என்ன பாடல்கள் பிடிக்கும் உங்களுக்கு?
6: நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படத்துல இருந்து ஒரு வெள்ளை மலை பொழிகிறதுங்க.
2: சரிங்க.
6: அடுத்து வந்து நெஞ்சினிலே படத்துல இருந்து மகராசு தோஸ்தினி.
2: ஓகே.
6: தேவா படத்துல இருந்து ஒரு கடிதம் எழுதினேன். காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துல இருந்து சுத்துதடி பம்பரத்தை போல.
2: சரிங்க. இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடலாம்.
6: ஒரு கடிதம் எழுதினேன்.
2: ஒரு கடிதம் எழுதின பாடல் வந்து தேவாலந்து சொல்லிருக்கீங்க. லவ் டுடேல இருந்து என்ன பாடல்? லவ் டுடேல நிறைய பாட்டு இருக்கு. என்ன அழகு, அப்புறம்
6: என்ன அழகு, எத்தனை அழகுன்ற பாட்டு,
2: அந்த பாட்டு வேணும். ஓகே, சரி சரிங்க சரிங்க. எல்லா பாடல்களுமே வந்து
6: கூடல் நகர்ல இருந்து தமிழ் செல்வியின் பாடல்.
2: உங்களோட பாடல் எல்லாமே நாங்க கொடுக்கறோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
6: உங்களுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி. இன்றைய நேர் நிகழ்ச்சியில ஈரோடு செல்வம் அவரோட விருப்ப பாடல்களை நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றைய நேயர் நிகழ்ச்சி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
4: இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் ஈரோடு செல்வம் அவரோட தெரிவு செஞ்சு அனுப்பிச்ச பாடல்கள் கேட்டுட்டு கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

0: இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஈரோடு செல்வம் அவரோட விருப்பத்துல வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில அவரும் கலந்துகிட்டு சிறப்பிச்சாங்க. இதே மாதிரி உங்களுடைய பாடல்களும் விருப்ப பாடல்களும் இன்றைய நேயர்ல வருமா, நீங்க இன்றைய நேயர்ல கலந்துக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது இதுதான். உங்களோட பேரு, ஊரு, உங்களோட மொபைல் நம்பர் இது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச 5 பாடல்கள் இதை டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பேரும் உங்களுடைய பாடல்களும் இதே மாதிரி 11 மணிக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சியில வலம் வரும்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
0: நேரம் 11:30.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே.

0: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: இனி கேட்கலாம்
3: இலக்கிய சோலை.

0: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் அன்பும் காதலும் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள்.
1: மனிதனுடைய உள்ள உணர்வுகளின் வெளிப்பாடு இலக்கியம். இந்த இலக்கியத்தை அக இலக்கியம் எனவும் புற இலக்கியம் எனவும் இருவேறு கூறுகளாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். சுட்டி ஒருவர் பெயர்கொலப்பெறார் என்கின்றார் தொல்காப்பியர். ஏன் என்று சொன்னால், அக உணர்வு அதாவது காதல் உணர்வு அனைவருக்கும் பொதுவானது. எனவே இந்த காதல் உணர்வில் தலைவனையோ தலைவியையோ ஒரு பெயரால் குறிப்பிட்டுச் சுட்டாமல் தலைவன் தலைவி என்ற பொதுப்பெயரால் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே தொல்காப்பியர் சுட்டி ஒருவர் பெயர்கொலப்பெறார் என்று அக இலக்கியத்திற்கு ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார். காதல் வாழ்வினை இரு வேறு வகையாக வகைப்படுத்தி கூறுகிறார்கள். ஒன்று களவு வாழ்க்கை, மற்றொன்று கற்பு வாழ்க்கை. திருமணத்திற்கு முன்பு நம்முடைய காதல் வாழ்வின் வெளிப்பாட்டு நிலையை களவு வாழ்க்கை எனவும், திருமணத்திற்கு பின்பு காதல் வாழ்வின் வெளிப்பாட்டு நிலையை கற்பு வாழ்க்கை எனவும் இரு வேறு கூறுகளாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இலக்கியங்கள் அன்பையும் காதலையும் எங்கனம் வெளிப்படுத்தியுள்ளது என்பதை நாம் சில இலக்கிய சான்றுகளின் வழியாக நோக்குவோம். தனிமனித வாழ்வின் நிலையை உற்று நோக்கியதும் சில கற்பனை நிகழ்வுகளின் தாக்கமும் மனித மனதின் எதிர்பார்ப்புகளின் விளைவுகளுமாக ஒன்று சேர்ந்து இலக்கியத்தின் பொருண்மையை மக்களிடம் கொண்டு சேர்த்து இருக்கிறது. எல்லா உறவுகளுக்கும் அடிப்படை அன்பு. காற்றை போல, ஒரு பட்டாம்பூச்சி போல நம் கையில் வந்து அமர்ந்து கொள்வது இயல்பாக நம்மிடம் வந்து சேருகிறது அன்பு. அன்பின் வழியது உயிர்நிலை என்கின்றார் வள்ளுவர். அன்பால் நாம் அனைவரையும் ஆதரித்து அரவணைத்துச் செல்ல வேண்டும். அன்பு இல்லாதவர்கள் உலகில் உள்ள எல்லா பொருட்களும் தமக்கு வேண்டும் என்று கருதுவார்கள். ஆனால் அன்புடையவர்கள் தன்னுடைய எலும்பும் கூட பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒவ்வொருவரின் மீதும் நாம் செலுத்துகின்ற இந்த அன்பு கட்டுப்பாடில்லாத அன்பாக இருத்தல் வேண்டும். எனவேதான் வள்ளுவர், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்கின்றார். நம்முடைய அன்பு கண்ணீராக காதலாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. திருமண வாழ்வில் நாம் இணையும் பொழுது கூட அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று நமக்கு வள்ளுவர் சுட்டுகிறார். வாழ்க்கையினுடைய துவக்கத்தில் மட்டுமல்ல, பிரிவிலும் அன்பானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிரிந்து போகின்ற தருணங்களில் கூட நாம் எப்படி ஒருவர் மீது அன்பு செலுத்த முடியும் என்ற வினா நம்முள் எலாமல் இல்லை. செல்லாமை உண்டேல் எனக்குறை, மற்ற நின் வள்வரவு வாழ்வாருக்கு உரை என்ற குறளின் மூலம் ஒரு தலைவன் பொருள் தேடச் செல்லுகிறான். வாழ்க்கையில் பொருள் அவசியம்தான். ஆனால் வாழ்க்கை முடிவதற்குள் அன்புடையவர்களோடு வாழ வேண்டியதும் அவசியமானதாகத்தானே இருக்கிறது. அப்படி விருப்பத்திற்கு உரியவர்களோடு அன்புடையவர்களோடு நாம் வாழாமல் அப்படியான செல்வத்தை தேடி நாம் எதைத்தான் சாதித்துவிட முடியும்? எனவே தலைவி பொருள் தேடச் செல்லுகின்ற தலைவனிடம் உரைக்கின்றால், நீ பொருள் தேட செல்லவில்லை என்று சொன்னால் என்னிடம் சொல், மற்றும் நீ திரும்பி வருகின்ற வரையில் நான் இங்கு உயிரோடு இருக்கப் போவதில்லை, எனவே நின் வள்வரவு வாழ்வாருக்கு உரை என்று தன்னுடைய நிலைப்பாட்டை இங்கே வெளிப்படுத்துகிறாள். தலைவன் மீது தான் வைத்திருக்கும் அன்பு எவ்வளவு உயரியது என்பதை ஒரு தலைவியிடம் தோழி வினவுகிறாள். இயற்கை எப்பொழுதும் மனிதனோடு ஒன்றி கலந்து உறவாடியே இருக்கிறது. பல நேரங்களில் மனிதனுடைய மனம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயற்கையாக சில பொருட்களின் மீது மனம் நாடி சென்று விடுகிறது. ஆனால் மனிதனை எப்பொழுதும் இயற்கை அரவணைத்து

கொண்டே இருக்கும். இதை புரிந்து கொண்ட தலைவி, தலைவன் தன் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இயற்கையை ஒப்பிட்டே சொல்லுகிறாள். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே சாரல், கருங்கோல் குறிஞ்சிப் பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே என்று தலைவன் மீது தான் வைத்திருக்கிற காதல் நிலத்தைக் காட்டிலும் பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, நீரைவிட அளவிடற்கு அரியது என்று தன் தலைவன் மீது தான் வைத்திருக்கிற அன்பினுடைய ஆழத்தை, தலைவன் தன்மீது வைத்திருக்கிற காதலின் ஆழத்தை இங்கு தன்னுடைய தோழிக்கு எடுத்துரைக்கிறாள். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழியறிதும் செம்புலப் பயல் நீர்போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே என்கின்ற இந்த பாடலில், யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய தாய் யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய தந்தை யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய அன்புடைய இந்த நெஞ்சமானது செம்புலப் பயல் நீர் போல கலந்திருக்கிறது என்று தன்னுடைய காதலினுடைய வெளிப்பாட்டை மிக நாகரீகமாக இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறாள். ஒரு பெண்ணினுடைய காதல் என்பது சில நேரங்களில் அவளுடைய மன உணர்வுகளை வெளிப்படையாகச் சொல்ல விடாமல் தவிக்க விடுகிறது. ஆண் தன்னுடைய காதலை இந்த சமூகத்தில் வெளிப்படையாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கும், பெண் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியாத நிலைக்கும் பல இடங்களில் இங்கே இடையூறுகள் ஏற்படத்தான் செய்கிறது. ஆணினுடைய நிலைப்பாடு என்பது பொதுவெளியில் வேறாக இருக்கிறது. பெண்ணினுடைய சமூக கட்டமைப்பு என்பது அவளுடைய காதலை கூட சொல்ல முடியாத நிலைக்கு அவளை தள்ளிவிடுகிறது. இப்படி ஒரு பெண் தான் தலைவன் மீது வைத்திருக்கிற இந்த சொல்ல முடியாத காதல் துன்பம் என்பது மண்ணுக்கு அடியில் வேர்விட்டு மனம் பரப்பும் வேரினுடைய இயல்பை போன்ற தன்னுடைய மனநிலையை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறாள். கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கிய போல பரந்தன்று இந்நோய் என்ற இப்பாடலின் மூலம், பேச முடியாதவனுடைய கைகளில் வெண்ணெய் இருக்கின்ற பொழுது அந்த வெண்ணெய் எப்படி உருகி ஓடுகின்ற காட்சியை யாருக்கும் தன்னுடைய சொல்லால் விளக்க முடியாதோ, அதுபோல தலைவனுடைய அன்பின் வெளிப்பாட்டையும் அவன் பிரிவின் நிலையையும் சொல்ல முடியாமல் அவள் எப்படி செயலற்ற நிலையில் இருக்கிறாள் என்பதை இந்த கையில் ஊமன் கண்ணில் காக்கும் என்ற பாடலின் வழியாக ஒரு பெண்ணினுடைய சொல்ல முடியாத காதல் வழியை இந்த சங்க இலக்கிய பாடல்கள் நமக்கு பதிவு செய்கிறது. தலைவன் பொருள் தேட செல்லுகின்ற பொழுது சில நேரங்களில் அவனுடைய வரவு தாமதமாகலாம். அப்படி அவன் தாமதமாக வருகின்ற பொழுது அவன் எப்படியாகிலும் தன்னை வந்து சேர்வான் என்ற நம்பிக்கையோடு இங்கே பெண் காத்திருக்கிறாள். அடிப்படையில் காதலுக்கு மிகவும் ஆழமான நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் எது என்று சொன்னால், தலைவன் மீது தலைவி வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடன் நிறைந்த அன்புடனும் காத்திருக்கும் தலைவியின் மனநிலையை ஒரு குறுந்தகை பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. முல்லை வைநுனை தோன்றவில்லோடு பைங்காட்கொன்றை மென்பிணியவுள இரும்புலி வரிப்புறம் கருக்கும் பெரும் கடறு வருந்தும் அவர் வையினானே என்ற இந்த பாடலில் தலைவன் வரவினை தலைவி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். தலைவன் தான் கார்காலத்தில் வந்துவிடுவதாக சொல்லிச் சென்று இருக்கிறான். தலைவன் சொன்ன கார்காலமும் வந்துவிட்டது. கார்காலம் வந்ததும் காடு முழுக்க முல்லை மலர்கள் மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. தலைவன் மீண்டும் வருவேன் என்ற சொன்ன சொல் அவள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் புலியினுடைய உடலில் இருக்கின்ற கோடுகளைப் போல புள்ளி புள்ளியாக பூக்கள் காடு முழுக்க மலர்ந்திருக்கிறது. இந்த காடும் அவளுக்கு துன்பத்தை தருகிறது, தலைவனுடைய வரவின்மையும் அவளுக்கு துன்பத்தை தருகிறது. ஆனால் இந்த தலைவன் தான் வருவேன் என்று சொல்லிச் சென்ற அந்த ஒற்றை நம்பிக்கையை மனதுள் வைத்து கொண்டு, அந்த மலரைப் போல இவளும் தலைவனுடைய வரவிற்காக காத்து கொண்டு அங்கே தலைவனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்படி காதல் என்று சொன்னால் காதலில் அன்பும் காத்திருத்தலும் காலத்திலும் அவசியமானதாகவே இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு தனிமை துயர் என்பது சொல்ல முடியாத வழியாகவே இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் ஆணின் வழியை பதிவு செய்த பாடல்களைக் காட்டிலும் பெண்களினுடைய சொல்ல முடியாத காதல் வழியை ஆழமாகவே சில புலவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஒரு பெண்ணினுடைய தனிமை துயர் என்பது எவ்வளவு வழியை தரும் என்பதை
இந்த

பாடலில் ஆசிரியர் பெரும் கடுங்கோ வெளிப்படுத்தியிருக்கிறார். பரஸ்பரமாக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளிப்படுத்துவதுதானே அன்பு. அந்த அன்பினை மனிதர்களிடம் மட்டும் அல்ல, கருப்பொருட்களின் மூலமாகவும் மனிதன் வாழ்வில் அன்புடையவனாக இருத்தல் வேண்டும் என்பதை இங்கே பாலை பாடிய பெரும் கடுங்கோ இப்பாடலில் வெளிப்படுத்துகிறார். மன்றப்பளவின் மாச்சினை மந்தி கன்றுடை பெண்ணோடு கடுவனும் சேர இருபாற்பட்ட அன்பினாருக்கு அல்லது ஒரு பார்ப்பட்ட எண்ணோய் கலைமார் யாரோ என்று நெஞ்சு நடுங்குறவே கையெறு நெஞ்சம் கையறுபட அரும் படர் உருதரத்தாங்கி நெடுஞ்சுவர் நோக்கி நின்றனந்தலலே என்ற இந்த பாடலில் தலைவி ஒரு காட்சியை பார்க்கிறாள். அந்த காட்சியானது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பலாமரம். அந்த பலாமரத்தில் ஆண் குரங்கும் பெண் குரங்கும் தன்னுடைய குட்டி குரங்கோடு மகிழ்ந்திருக்கிற காட்சியை அவள் பார்க்கிறாள். காதலுக்கு மட்டுமல்ல, இந்த பெண்களினுடைய வாழ்க்கையிலும் அன்பு எவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு குரங்கினுடைய அழகான குடும்ப காட்சியையும் அதனுடைய பின்னணியையும் பார்க்கின்ற பொழுது, தான் ஏன் இப்படி தன்னுடைய தலைவனோடு மகிழ்ந்திருக்கவில்லை என்கின்ற அந்த காதல் துயர் அவளுக்குள் எழாமல் இல்லை. இப்படி அன்போடு இருக்கின்ற அந்த காட்சியை இவள் மட்டும் எண்ணி எண்ணி பார்த்து ஏங்குவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்கிறாள். அன்பு என்று சொன்னால் நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல தலைவனுக்கும் தலைவிக்கும் பரஸ்பரமாக இருந்தால்தானே அது அன்பு. இப்படி ஒரு தலையாக தன்னுடைய தலைவன் இல்லாத நிலையில் நீண்ட பெரிய சுவரை பார்த்து நெடுமூச்சரிந்து வெற்று பார்வையோடு தலைவனுடைய வரவிற்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறாள் தலைவி. அன்பு செய்தலும் ஒருவரோடு ஒருவர் நேசத்திற்கு உரியவர்களாக இருப்பதும் மட்டுமல்ல காதல். காதலில் விட்டு கொடுப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிக்கலுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருப்பது விட்டு கொடுக்காமல் பிடிவாதமாக இருக்கின்ற இந்த குணம். விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவது இல்லை என்று நம்முடைய ஆன்றோர்கள் சொல்வாக்கு நாம் கண்டிப்பாக கேட்டிருப்போம். இப்படி வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும் என்பதை அழகான ஒரு விலங்கினங்களினுடைய காட்சியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். ஏன் விலங்கினங்களின் மூலம் பல்வேறு வகையான உவமைகள் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பெரும்பாலும் நாம் இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் மனிதர்களோடு மனிதர்கள் உறவாடுவதைக் காட்டிலும் அனைவரது வீட்டிலும் ஏதோ ஒரு செல்லப்பிராணிகளை நாம் வளர்த்து வருகிறோம். அவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கூட நாம் நம் அருகில் இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கிறோமா என்று சொன்னால், அது பல நேரங்களில் கேள்விக்கு உரியதாகவும் நகைப்பிற்கு உரியதாகவுமே இருக்கிறது. அப்படி இங்கே ஒரு அழகான ஒரு காடு, அந்த காட்டில் இருக்கின்ற விலங்கினங்களின் வாயிலாக எப்படி அன்புடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கையை நமக்கு பதிவு செய்கிறார்கள் பார்க்கலாமா? அடிதாங்கும் அளவின்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குலை காடென்றார். கடியவே கணங்குலை காடென்றார் அக்காட்டுள் துடியடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடியூட்டி பின் உண்ணும் களிருமாறு உளவே என்ற இந்த பாடல் மிகவும் சுவையான ஒரு பாடல். ஒரு யானை கூட்டம் அந்த காடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மிகவும் வெம்மையாக இருக்கிறது. ஒரு கோடைக்காலம், கோடைக்காலம் என்று சொன்னால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தாங்க முடியாத ஒரு வெம்மைத்தன்மை உடையதாக இருக்கும். நாமாவது நம்முடைய கால்களுக்கு இன்று பல்வேறு வகையான பாதுகைகளால் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். விலங்கினங்கள் கூட அந்த வெம்மைத்தன்மையை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காணகம் என்று சொன்னால், அங்கே வெம்மை எப்படி இருக்கும் என்று சற்றேனும் நாமே யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு காடு, அங்கே ஒரு யானை கூட்டம் வருகிறது. அந்த யானை கூட்டத்தில் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் இருக்கிறது. மிகுந்த நீர்தாகமாக இருக்கிறது. நீர் வேட்கைக்காக இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு சிறிய குட்டை இருக்கிறது. அந்த குட்டையிலும் நீரானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிறிய அளவிலேயே இருக்கிறதாம். நீரை பார்த்த உற்சாகத்தில் அந்த குட்டி யானையானது என்ன செய்கிறது என்று சொன்னால், தாயின் பிடியை விட்டு நீரை பார்த்த சந்தோஷத்தில் தன்னுடைய துதிக்கையால் அந்த நீரை கலக்கி, தான் குடித்துவிட்டு நீரை கலக்கி ஆழ்ந்த சந்தோஷத்தில் இங்கும் அங்கும் துள்ளி திரிந்து கொண்டிருக்கிறது.

இன்னும் பெண்யானைக்கு நீர் தாகமானது தீர்ந்த பாடில்லை. எனவே அந்த கலங்கிய நிலையில் இருக்கிற அந்த நீரையும் தான் பருகத்தானே வேண்டும். தனக்கு எப்படி நீர்தாகம் இருக்கிறதோ அதே போல தன்னுடைய துணைவனுக்கும் நீர்தாகம் இருக்கத்தானே செய்யும். இங்கேதான் நாம் இந்த விட்டு கொடுக்கின்ற பண்பை விலங்கினங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்யானை கலங்கிய நிலையில் இருக்கிற நீரை பெண்யானை குடிக்கட்டும் என்றும், பெண்யானை கலங்கிய நிலையில் இருக்கிற அந்த சிறிய நீரை ஆண்யானை பருகட்டும் என்றும், இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பருகாமலேயே துதிக்கையை மட்டும் நீருக்குள் விட்டு ஆழ்த்தி கொண்டு இருக்கிறார்களாம். என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை நயம் பாருங்கள். இப்படித்தான் வாழ்க்கையில் பல நேரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, இருவரில் யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது, கண்டிப்பாக வாழ்க்கையில் அழகான மலர்கள் மலர்ந்து அன்பு எனும் பூ பூக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இலக்கியங்களில் மட்டுமல்ல, கம்பராமாயணத்திலும் காதல் காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. மூல நூலினுடைய தாக்கத்தை காட்டிலும் இது ஒரு தழுவல் நூலாகவோ பெயர்ப்பு நூலாகவோ இருந்த பொழுதும் கூட, கம்பர் முதல் முதலில் தமிழில் ஒரு இலக்கியத்தை எழுதினால் எப்படி அந்த கதையினுடைய பாத்திரங்கள் முழுமையையும் வெளிப்படுத்த முடியுமோ அத்தனை அன்பை புழிந்து தன்னுடைய கம்பராமாயண நூல் முழுமையிலும் காட்டியிருக்கிறாள். இந்த கம்பராமாயண நூல் முழுமையிலும் கம்பனினுடைய அத்துணை கதாபாத்திரங்களிலும் கம்பராகவே பார்க்க நம்மால் இயலும். கண்டதும் காதல் என்று இன்று சொல்கிறோம் அல்லவா, அதே போல இந்த காதல் காட்சி என்பது காலம் காலமாகவே இருந்து வருகிறது. ராமனும் சீதையும் முதல் முதலில் சந்திக்கிறார்கள். மிதிலை மாநகரை நோக்கி ராமன் வந்து கொண்டிருக்கிறான். ராமனை மேல் மாடியிலிருந்து இங்கே சீதாதேவி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்படி பார்த்ததும் இருவருக்குள்ளும் காதல் மலர்கிறது. இந்த காதல் காட்சியை கம்பன் மிக அழகாக பதிவிடுகிறார். எண்ணரும் நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்று பார்த்ததும் காதல் எவ்வாறு பகிரப்பட்டது என்பதை நமக்கு பதிவிடுகிறார். ஒருவரை பார்த்தவுடன் இவர் நமக்கானவர் என்ற அந்த புரிதலானது, அந்த நிதானமானது காதலில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டதும் காதல் என்றாலும் கூட இங்கே காதலிலும் இவர் எனக்கானவர் இவள் எனக்கானவள் என்ற அன்பு மலர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனை ராமன் சீதையினுடைய காதல் நிகழ்வின் வாயிலாக கம்பர் நமக்கு பதிவிட்டிருக்கிறார். காதலன் வரவிற்கு காத்திருத்தல் என்பது மிகவும் இயல்பான ஒன்று. எல்லா நேரங்களிலும் விட்டு கொடுப்பதும் சண்டையிடுதலும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருந்தாலும் கூட, சில நேரங்களில் பிரிவும் அந்த பிரிவுக்காக காத்திருப்பதும் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகவே இருக்கிறது. அப்படி தலைவனுடைய வரவிற்காக தலைவி காத்து கொண்டிருக்கிறாள். அவன் சென்ற பாதையானது நல்ல சகுனங்களையெல்லாம் தரக்கூடியது. எனவே அவன் எந்த சுமையும் இல்லாமல் தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் செல்லுகின்ற வழி இனிமையானதாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் என்னை நினைத்து கொண்டே இருப்பான். விரைவில் என்னை தேடி வருவான் என்று அவனுடைய வரவிற்காக அவள் அன்போடு எப்படி காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த பாடலில் நாம் காணலாம். நன்றே காதலர் சென்ற ஆரே சுடுபொன் அன்ன கொன்றை சூடி கடுப்புகுவனர் போல மல்லரும் உடைத்தே. கொன்றை மலர்கள் இந்த காடு முழுவதும் மலர்ந்திருக்கிறதாம். அந்த காட்சி எப்படி இருக்கிறதாம், போருக்கு வீரர்கள் அழகான மலரை சூடிக்கொண்டு காத்திருப்பதைப் போல தலைவனுடைய வரவிற்காக நானும் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என காதலில் காத்திருப்பு எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது என்பதை இங்கே பதிவிடுகிறார்கள். அன்றைய காலத்தில் காதலை வெளிப்படுத்திய பாங்கும் கூட மிகவும் நயமானதாகவே இருந்திருக்கிறது. நாகரீகமான முறையில் தன்னுடைய காதலை அன்றைய காலத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு அறத்தோடு நிற்றல் என்ற சொல்லை இலக்கியத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தலைவி நீண்ட காலமாக தலைவனுடைய பிரிவை எண்ணி உண்ணாமல் உறங்காமல் தன்னுடைய உடலெல்லாம் இழைத்து கொண்டு காணப்படுகிறாள். திடீரென தன்னுடைய மகளினுடைய உடலிலும் உருவத்திலும் ஏற்பட்ட மாறுபாட்டை தாய் பார்த்து கொண்டே இருக்கிறாள். பெற்ற மனம் அல்லவா, சும்மா இருப்பாளா? தன்னுடைய மகளிற்கு பேய்தான் பிடித்து விட்டதோ என அஞ்சி தலைவிக்கு வேலன் வெறியாட்டு என்று சொல்லக்கூடிய பேயோட்டும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறாளாம். உடனே
அங்கே அவளை அழைத்துச் செல்கிறாள்.

அங்கே குறி சொல்லக்கூடிய அந்த பெண்ணானவள் ஒரு பாடலை இசைக்கிறாளாம். அந்த பாடல் பாடுகின்ற பொழுது தான் யாரை மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறாளோ அவன் வசிக்கின்ற அந்த ஊரானது இடம்பெறுகிறதாம். அந்த ஊரின் பெயரை கேட்டதுமே அவள் உள்ளம் மிகவும் உற்சாகமாக மாறிவிடுகிறதாம். மீண்டும் மீண்டும் அந்த பெயரை கேட்க அவள் ஆசைப்படுகிறாளாம். ஆனால் தன்னுடைய தாய்க்கு, குறிப்பால் தன்னுடைய மனம் விரும்பிய தலைவனுடைய ஊர் இது என்பதை நயமாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாளாம். அப்படியான ஒரு பாடல் இது. அகவன் மகளே, அகவன் மகளே, மனவு கோப்பு அன்ன நன்னெடுங்கூந்தல், அகவன் மகளே, அகவன் மகளே, பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே, அவர் நல் நெடும் குன்றம் நீ பாடிய பாட்டே என்று தன் மனம் விரும்பிய தலைவன் வசிக்கின்ற ஊரை பற்றி, அந்த குன்றத்தை பற்றி நீ பாடிய பாட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது, எனவே நீ மீண்டும் மீண்டும் பாடு, மீண்டும் மீண்டும் பாடு என தன்னுடைய மனக்குறிப்புகளை இங்கே வெளிப்படுத்துகிறாள். எவ்வளவு நாகரீகமாக தன்னுடைய காதலை துணிச்சலாக பெற்றோர்களிடம் எடுத்துச் சொல்லுகின்ற அந்த பாங்கும் அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. வாழ்வில் எல்லா நிலைகளிலும் காதல் இன்பத்தை கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் பிரிவும் இயல்பான ஒன்றாகவே இருக்கிறது. எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு வகையில் நம்மை விட்டு பிரியத்தான் செய்யும். எப்படி காதலையும் அன்பையும் மிகவும் இயல்பாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல பிரிவையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுது எப்படி இன்பத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோல பிரிகின்ற பொழுதும் அந்த பிரிவினுடைய வழியை நம்மோடு வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மோடு மகிழ்ந்திருந்த தருணங்களையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும் இல்லையா? அப்படி தலைவனுடைய நீண்ட நாள் இந்த பிரிவு துயரும், தலைவன் தொடர்ந்து இரவு பொழுதில் தலைவியை சந்திக்க வருவதும், அப்படி இரவு பொழுது தொடர்ந்து இருவரும் சந்திக்கின்ற பொழுது தலைவிக்கு ஏற்படுகின்ற அவப்பெயரும் அவளுக்கு எப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதை தலைவனுக்கு எடுத்துச் சொல்லி, விரைவில் தலைவன் ஊரறிய தலைவியை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு நட்பெயரை வாங்கித்தர வேண்டும் என்று சொல்லி இங்கு ஆற்றுப்படுத்துகிறாள். உரிய நேரத்தில் தலைவியை தலைவன் திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால் அவளுக்கு ஏற்படக்கூடிய தீமை என்ன என்பதை ஒரு காட்சியின் மூலமாக விளக்குகிறாள். அந்த காட்சியானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய மலைப்பாங்கான ஒரு பகுதி, உயரமான மலைகளும் மரங்களும் அடர்ந்திருக்கின்ற பகுதி. அங்கே தன்னுடைய துணையை இழந்த ஒரு பெண் குரங்கு ஏதும் அறியாத தன்னுடைய சிறிய குரங்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கணவன் இல்லாத நிலையில் வாழ்க்கையை வாழ்வது என்பது மிகவும் சிக்கலுக்குரிய விஷயமாகவே அன்றைய கால சமூகத்தில் பார்க்கப்பட்ட ஒரு நிலையாகவே இருக்கிறது. எனவே ஆண் துணை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்பாத பெண் குரங்கு தன்னுடைய குட்டி குரங்கை தன்னுடைய சுற்றத்தாரோடு ஒப்படைத்துவிட்டு உயரமான மலையிலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுமாம். அப்படி தலைவியும் தலைவனுடைய பிரிவை எண்ணி ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது என்று தலைவனை நெறிப்படுத்தி அவனை ஆற்றுப்படுத்துகின்ற பாடல் இது. இதோ, கருங்கண் தாக்கலை பெரும்பிரிது உற்று என கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநாள் வாரல் வாலியோ வருந்தும் யாமே என இரவு பொழுதில் இயன்றவரை நம் சந்திப்பை தவிர்த்துவிட்டு ஊரார் அறிய அவளை திருமணம் செய்துகொள் என்று திருமணத்தினுடைய இன்றியமையாமையை இங்கே வற்புறுத்துகிறாள். களவுக்காதல் ஓரிடத்தில் இந்த அலர் இந்த சிக்கல்களையெல்லாம் கடந்து ஊரறிய திருமணம் செய்கின்ற பொழுது கற்பு வாழ்க்கைக்குள் பயணிக்க இது போன்ற சந்திப்புகளும் இது போன்ற தூதுக்களும் அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தவே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அன்பு நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு இன்றியமையாததோ அதே போலவே விட்டு கொடுத்து வாழ்வதும் அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. பல நேரங்களில் நம்மை சுற்றியிருக்கிற மனிதர்களின் வாழ்வியல் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுதலும், ஒரு நபர்களினுடைய வருகைக்காகவோ அவர்களினுடைய அன்புக்காகவோ நாம் காத்திருப்பதும் காதலில் மிகவும் அவசியமானதாகவே இருக்கிறது. காலம் கடந்து காவியத்திலும் கதைகளிலும் பல காதல் கதைகள் இன்றும் பேசப்படுகிறது என்று சொன்னார்

0: ஆனால் அதில் சொல்ல முடியாத வழிகளும் வெளியில் வெளிப்படுத்தாத துயரும் உள்ளடங்கியே இருக்கிறது. பாரதி காதல் போயின் சாதல் என்கிறார். காதல் காதல் காதல் என்று சொல்கிறார். ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்கிறார். இயன்றவரை நாம் பிறரால் நேசிக்கப்படுகிறோம் என்பதே இவ்வுலகின் மிகப்பெரிய கௌரவமாக அங்கீகாரமாக ஒரு மனிதனுக்கு பார்க்கப்படுகிறது. அன்பென்னும் குடையை விரித்து இந்த உலகை இயன்றவரை ஆள்வோம் என்பதை இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது.
1: இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இதுவரை இலக்கியத்தில் அன்பும் காதலும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள்.

0: நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஜா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே

0: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: நேரம் 12:28 நொடி. ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
2: வசந்த இல்லம்.
3: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு

0: வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிங்க பெண்ணே வணக்கம் நேயர்களே, சிங்க பெண்ணே செக்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க சுனிதா கண்ணன். அவங்க ஒரு ஆண்டர்பிரனர். வாங்க லிசனர்ஸ், உங்க சார்பா அவங்கள வரவேற்போம். வெல்கம் சுனிதா, வெல்கம் டு தி ஸ்டுடியோஸ்.
1: தேங்க் யூ மேடம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: வாங்க, நல்லா இருக்கீங்களா?
1: கிரேட் கிரேட் கிரேட்.
0: ஓகே, சரி, உங்க ஊர் எந்த ஊர்? நீங்க எந்த ஊர்க்காரங்க?
1: கொங்கு நாடு தான், கோயம்புத்தூர் தான். பக்கா கோயம்புத்தூர் பொண்ணு தான்.
0: கோயம்புத்தூருங்களா?
1: ஆமாங்க.
0: சரி சரி, முதல்ல நீங்க ஆண்டர்பிரனர், நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். தொழில் முனைவர்னா என்ன தொழில் அப்படின்னு கேட்க தயாரா இருப்பாங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டுப்போம், சரியா?
1: நான் வந்து இப்போ வந்து ஆண்டர்பிரினரா இருக்கேன். அதாவது வந்து நான் எங்க பிபிஎம் முடிச்சிருக்கேங்க. பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், நம்ம பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் தான் முடிச்சிருக்கேன்.
0: அப்பவே தெரியும் உங்களுக்கு பிசினஸ் தான் பண்ண போறீங்கன்னு.
1: கண்டிப்பா இல்ல, ஏன்னா நான் வந்து எம்பிஏ பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் ஆர்பிஐலதான் வந்து படிச்சோம். பட் ஆனா நான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வருவேங்கிறது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கனவுல கூட நான் வந்து மேனுஃபேக்சரிங் லைன்ல வருவேன் நான் நினைக்கவே இல்லை. ஸோ கல்யாணம் படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து சவுதி ரிட்டனா இருந்தாங்க. ஸோ அவங்க கூட போக வேண்டாம், மறுபடியும் இந்த பிசினஸ் நம்ம ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல சரி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் நம்ம பண்ணலாம்.
0: பிசினஸ் ஐடியா அப்பல இருந்து இருந்தது
1: இல்ல சாருக்கு இருந்தது, எனக்கு இல்ல. நம்ம வந்து அவங்க கூட டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் இதுக்குள்ள வந்ததுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரல, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக நான் மறுபடியும் உள்ள வந்தேன்.
0: ஆனா நீங்க எம்பிஏன்னு சொன்னீங்க, எம்பிஏ படிச்சீங்களா? அதுக்காக தான் ஆசைப்பட்டீங்க?
1: கண்டிப்பா படிக்கலாம். அதான் நான் சொன்னேன், பிபிஏ முடிச்ச உடனேயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. சோ மேரேஜ் பண்ணி வச்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்படி இந்த இதுல நம்ம தொடங்கணும்.
0: பேசிக் டிகிரி உங்களுக்கு பிசினஸ்ல இருக்கு, உங்களுக்கு நாலேஜ் இருக்கு.
1: பிசினஸ்ங்கறத பத்தி படிச்சங்காட்டி கண்டிப்பா ஒரு இது நாலேஜ் இருந்தது. பட் ஆனா இந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல.
0: ஏன்னா இது வந்து பெரிய ஹார்ட் கோர் ஜாப் மாதிரி இருக்கு. உங்க மிஷினரிஸ் அந்த பாம்ப்ளெட்டை பார்த்தாலே தலை சுத்துது. பெரிய பெரிய மிஷின்ஸ் இதெல்லாம் பார்க்கும் போதே ஆனா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. ஒரு லேடிக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ஆசையா இருக்கும், சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாங்க. அதாவது நார்மலா வந்துட்டு இந்த ஃபீல்டுல, அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுல நார்மலா லேடிஸ் வந்து இறங்குறது இல்லை. ஆனா என்னோட இது என்னன்னா, எல்லாருமே சும்மா நம்ம இந்த ஒரு வளையலோ இல்ல சாரீஸோ இல்ல ஒரு காஸ்மெட்டிக்ஸோ இதோட நம்ம நம்மளோட அலங்கார பொருளோட நம்ம நிக்காம அதை உற்பத்தி பண்ற இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கறது என்னோட ஒரு ஆம்பிஷனா இருந்தது. சோ அதனால நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது ட்ரேடிங்கா தான் நாங்க எடுத்திருந்தோம்.
0: ட்ரேடிங்
1: வாங்கி, ஆமா வாங்கி இது பண்ற மாதிரிதான் இருந்தது.
0: கொஞ்சம் சொல்லுங்க லிசனர்ஸ்க்கு, ட்ரேடிங்னா என்ன?
1: ட்ரேடிங்னா நம்ம வந்து கொள்முதல் பண்றது. அதாவது நம்ம வெளியே இந்த மிஷினரிஸ் எல்லாம் கிடைக்கும், அந்த ஸ்பேர் ஒன்னா ஸ்பேர் வந்து அசம்பிள் பண்றது இல்ல அப்படின்னா வந்துட்டு மிஷினரிஸாவே வாங்கி நம்ம இங்க சேல் பண்றது. அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு,
0: என்ன மாதிரி மிஷின்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க?
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் கிரைண்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனடி இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மிஷினரிஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் மிஷின்ஸ், நம்ம கையில சுத்தக்கூடிய ஜூஸ் மிஷின்ஸ், நம்ம அதே மாதிரி சுகர் கேன் மிஷின்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து
0: டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல்.
1: மோஸ்ட்லி இது வந்து கமர்ஷியல் தான் மேடம், இது வந்து டொமஸ்டிக்கு ஒன்றும் இல்லை, கமர்ஷியலா தான். கமர்ஷியலா நம்ம பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் தான் நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க தொடங்கினது. வந்து இது ஒரு பல்வரைசரை வச்சுதான் நாங்க தொடங்கணும். பல்வரைசருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தானியங்கள் எல்லாமே அரைக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை வச்சுதான் நாங்க தொடங்கணும்.
0: என்ன பண்ணுவோம், மிஷினுக்கு போயிட்டு வரேன், மாவு மிஷின் போயிட்டு வரேன், அதே ஒரு குட்டி மாவு மிஷின் வீட்டுக்கு.
1: ஆமா, அந்த மாதிரி நாங்க அந்த மிஷினை வச்சுதான் தொடங்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா ஒரு ஒரு மிஷினரிஸ் தான் நாங்க ஆட் பண்ணி கடைசியில ஏன் நம்ம இது வந்து அதாவது வந்து என்னன்னா, நம்ம வெளியே வாங்கும்போது கஸ்டமைஸ்டு ப்ராடக்டா கேட்பாங்க, இல்ல எனக்கு இந்த இது வேண்டாம், எனக்கு இப்படி இந்த மோட்டர் போட்டு கொடுங்க, இல்ல எனக்கு இந்த இது இல்ல, அப்படி கொஞ்சம் கஸ்டமைஸ் கேட்கும் போது நம்ம அதை வந்து நம்ம ட்ரேடர் கிட்ட நம்ம அதை இது கன்வே பண்ண முடியாது. அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதே தான் நம்ம பண்ண முடியும். அப்ப கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அந்த இடத்துல லேக் ஆயிடும். சோ அதனால கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்கும்
0: வந்துருச்சு. இனி
1: ஒன்னு என்னன்னா வந்து நம்ம

0: போலிகளை வேண்டாம் அப்படிங்கிறது.
1: ம்
0: ஏன்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து மோட்டரே பார்த்தீங்கன்னா நிறைய ரீவைண்டிங் மோட்டர்ஸோ இல்லை வேற பிராண்டட் இல்லாத மோட்டர்ஸ், பேரிங்கு, அந்த யூஸ்டு பேரிங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நிறைய வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்மள அப்போ அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம நுழைய நுழைய நுழைய நுழைய நம்ம பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் நம்ம சர்வீஸ்ல நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது என்னன்னா, இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா போகுது. ஸோ வேண்டாம், அந்த மெட்டீரியல் காம்ப்ரமைஸ் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நானும் சாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம். அப்போ அதனால அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நம்ம பண்ணினாதான், மேனுஃபேக்சரிங் பண்ணினாதான் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறங்காட்டி, சரி லாபம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ப்ராடக்டை நல்லதா கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி நாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க.
1: அது எந்த வருஷம்?
0: 2016
2: சிங்கப்பெண்ணே

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
3: இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்க ஏற்படுத்தி தரீங்கன்னு தான் நான் சொல்லணும்.
4: இதெல்லாம் பொதுவாக யார் வாங்குவாங்க சொல்லுங்க?
5: இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மாவு மில் சம்பந்தமா இருக்கிறவங்க வாங்குவாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த தானியங்கள் சுத்தப்படுத்தணும்னா, நம்ம விவசாயிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இதுல இருந்து அறுவடை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை சுத்தம் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீஸ்டோனர், நெல்லு உமிழ் குப்பை இதெல்லாமே சுத்தப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் அத வந்து பவுடர் பண்றது, பல்வரைசர் வந்து பவுடர் பண்றது,
4: கஞ்சி மாவெல்லாம்.
5: ஆமாங்க, கஞ்சி மாவு. அது மட்டும் இல்ல, இது வந்து மெயினா வந்து இப்ப பேக்கிங் பண்றவங்களும் இப்ப நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அத தானியங்களை வறுக்கிறது, இப்ப இட்லி பொடிக்கோ சத்து மாவு பொடிக்கோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தானியங்களை வறுக்கணும்னா அதுக்கு ஒரு ரோஸ்டர் கண்டிப்பா தேவை. அதை ஜலிக்கிறதுக்கு ஒரு ஃபிளார் ஷிஃப்டர் தேவை. அதை பேக் பண்றதுக்கு ஒரு பேக்கிங் மிஷின்ஸ் தேவை. இந்த மாதிரி எல்லாமே வந்து இதற்கு அது வந்து நம்ம இப்ப அதுக்கப்புறம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும், அதாவது நார்மலா ஒரு 1 HP பல்வரைசர்ல இருந்து அப் டு 10 HP, 20 HP, 30 HP வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியுங்க. சோ ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா,
4: ஆமா,
5: ஒரு மணிக்கு ஒரு 10 கிலோ ப்ரொடக்ஷன்ல இருந்து மணிக்கு ஒரு 200 கிலோ 300 கிலோ வரைக்கும் நம்ம கொண்டு போற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்புறம் அது கூடயே மறுபடியும் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம சிப்ஸ் ஃபேக்டரிஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் மிஷின், ஆயில் ட்ரையர், ஆமா அது அடுத்தது. அப்புறம் பேக்கரிஸ்க்கு, ஹோட்டல்ஸுக்கு, மண்டபங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷினரிஸ் எல்லாமே சொன்னாங்க. சோ அது எல்லாமே இது பண்ணி கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 150 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்.
4: நானே உங்களோட பாம்ப்ளெட்ல பாத்துட்டு இருக்கேன். டில்டிங் பெட் கிரைண்டர், இன்ஸ்டன்ட் பெட் கிரைண்டர், கன்வென்ஷனல் பெட் கிரைண்டர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் மாவு அரைக்கிறோம், இந்த பக்கம் இட்லி ஸ்டீமர், இட்லி அவிக்கிறதுக்கு ஒரு மிஷின் குடுக்கறீங்க, அந்த பக்கம் பொடி எல்லாம் வறுக்கறதுக்கு ஒரு மிஷின் குடுத்திருக்கீங்க. ஈஸியா போச்சே வேலை, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு இத பார்த்தா தோணுது.
5: கண்டிப்பாங்க, 100%. ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுல வெளியே வந்துட்டாங்க, நிறைய கவர்மெண்ட்டும் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 1 lakh ஒரு 2 lakh ஒரு மினிமம் பட்ஜெட்ல எனக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கறவங்க தாராளமா நம்ம கிட்ட அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இதுல நம்மளால பண்ணி கொடுக்க முடியுங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மிஷின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸா இருந்தாலும் சரி, ஆமாங்க, ஒரு 10x10 ரூம் இருந்தா தாராளமா போதும். இல்ல சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கிறவங்க கூட, அதாவது வீட்டு கரண்ட்லயே உள்ள வச்சு இட்லி மாவு அரைச்சு விக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 தாராளமா
4: சொல்றீங்க இல்லையா, 1 hp to 10 சொல்றீங்க. அப்ப நமக்கு வந்து 3 phase வேணும்,
5: அதாவது சிங்கிள் ஃபேஸ் வந்து அப் டு 3 HP வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேற்கொண்டு போகும்போது தான் நமக்கு வந்து 3 phase வேணும்.
4: அப்ப அது கமர்ஷியலா தான் போகும் இல்லையா. நீங்க இப்ப எனக்கு ஏன் வீட்டுக்கு வேணும், நான் ஒரு ஒரு 100 பேருக்கு அதை குடுக்கறேன் அப்படிங்கிற அளவுக்கு அது போதும்.
5: 3 HP வந்து தாராளமா நீங்க வீட்லயோ இல்ல ஒரு 50 கஸ்டமர் வரைக்கும் நம்ம நல்லா பண்ணலாமா.
4: இதுல பாத்தீங்கன்னா ஹேமர் மில், காஃபி கிரைண்டர், ஒரு காலத்துல காஃபி கொட்ட மிஷின் நம்ம சொல்லுவோம் இல்ல, மேனுவலா தான் இருக்கும். இதுல அந்த காஃபி கிரைண்டர் அழகா வச்சிருக்கீங்க, இது நான் பாத்திருக்கேன் பெரிய காஃபி கடையில.
5: அப்படியே டைரக்டா போட்டு அரைச்சு கொடுப்பாங்க,
4: அது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மின்சர், ஹெவி டியூட்டி மீட் மின்சர் இருக்கு, நம்ம போய் கட் பண்ணி வாங்கிட்டு வரதா அழகா மின்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. வெஜிடபிள் கட்டிங் மிஷின், இது வந்து இப்ப தோலெல்லாம் எடுத்து வெஜிடபிள் கட் பண்ணி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொடுக்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வாங்கி
5: எக்ஸ்போர்ட் பண்றவங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ல அதுல வந்து ஒரு 8 டையோட கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா கட்டிங், சாப்பிங், ஸ்லைசிங், கியூபிங், ஷெட்டிங் அந்த மாதிரி எல்லா

0: டையும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா கேட்ரிங்ஸ்க்கு போகுது, மண்டபங்களுக்கு போகுது, ஹோட்டல்ஸ்க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸும் நாங்கள் பார்க்குறோம். ஆயுர்வேதிக்னா ஹெர்பல் பவுடர்ஸ் இருக்கு இல்லைங்களா,
1: தனியாக வச்சுக்கணும்.
0: அதுக்குமே பல்வரைசர்ஸ் தனியாக நாங்கள் கொடுக்குறோம், ஆயுர்வேதிக் பல்வரைசர்னே நாங்கள் கொடுக்குறோம். இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலவேம்பு கஷாயத்துக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டாக இருந்தது. அப்ப வந்து நிறைய பல்வரைசர் அதுக்கு நாங்க இது பண்ணி கொடுத்தோம், யுனானி மருத்துவத்துக்கு, சித்த மருத்துவத்துக்கு. கேரளால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஆயுர்வேதா மெடிசன்ஸ்.
1: கோவிட் டைம் வந்து உங்களுக்கு டல் மொமெண்ட் இல்லாம போச்சு இல்லையா? பிசினஸ்
0: கண்டிப்பா கோவிட் டைம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க.
1: இந்த மாதிரி பல்வரைசர் நீங்க பண்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தாதான் அவங்களால கொடுத்துருக்க முடியும். அதுக்குள்ள நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, அப்கோர்ஸ் 2016ங்கிறீங்க, நீங்க வந்துட்டீங்க ஃபீல்டுல. இப்ப இத்தனை இது இருக்கு, ஐட்டம்ஸ் இருக்கு. அதாவது இதெல்லாம் பார்க்கும் போது சே நமக்கெல்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும் நம்மளோட முந்தின ஜெனரேஷனுக்கு. சே இந்த மாதிரி இருந்தா நானும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், இல்ல நம்ம இதுக்கு வந்து பிசினஸே இல்ல வீட்டுக்கு கூட வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு வீட்டளவுல பண்ணியிருப்பேன், நம்ம வீட்டுக்கு கூட சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிலாம் தோணும் இல்லையா நமக்கு.
2: சிங்க பெண்ணே

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்கள்.
1: பெண்கள் வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்க ஏற்படுத்தி தரீங்கன்னு தான் நான் சொல்லணும். இப்ப நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்க, இவர பயனீர் இல்லையா? இந்த மாதிரி மிஷினரிஸ் நாம வந்து ஒரு பாப்புலர் கம்பெனினா பிஹைண்ட் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஆண்டா இருப்பாங்கிறது எல்லாருக்குமே தோணும். எல்லாமே ஹெவி டியூட்டி மிஷின்ஸ், இதுக்கு பின்னாடி இவங்களே எங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெண் நீங்க இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இன்னும் சொல்லுங்களேன் அதை பத்தி. எனக்கு
2: நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, இது ஹெவியா இருக்கு, எப்படி நம்ம வந்து லேடிஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஆனா அந்த வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்ததுலயே வந்து முக்காவாசி லேடிஸ் ஆப்ரேட் பண்ற மாதிரி மிஷின்ஸே நான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்லாம் பாத்தீங்கன்னா பெல்ட்ல ஓடுற மாதிரி மிஷின்ஸ், அத கழட்டி மாட்டி மாவு மில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே ஹெவியா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுங்க,
1: எவ்ரி டைம் அந்த சேஞ்ச் பண்ண அந்த பெல்ட் போட்டுட்டு தான் அவங்க ஆன் பண்ணுவாங்க.
2: அதே மாதிரி ரொம்ப சவுண்டா இருக்கும். அந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் இப்ப டைரக்ட் டிரைவ்ல வந்துருது. சும்மா ரெண்டுக்கு ரெண்டு அடி இருந்தீங்கன்னா போதும், அந்த இடத்துல நம்மளால ஒரு மிஷின் வச்சு ரன் பண்ண முடியும். ஈஸியா நானே டெமோ
1: காமிக்கிறேங்களேன்,
2: கஸ்டமருக்கு எல்லாம் நாங்களே டெமோ காமிப்போம். சோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாவும் கேரி பண்ண, ஒரு 65 கிலோ 70 கிலோ சைஸ்ல ஸ்டார்டிங் நான் சொல்றேன், அந்த கெப்பாசிட்டியில மிஷின்ஸ் கூட வந்துருச்சு. இன்னைக்கு கிராமப்புற பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இந்த மிஷின்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு தான் வந்து உண்மையாலுமே ரொம்ப லைஃப்ல வந்து சாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகம். ஒரு அம்மா எனக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்தப்ப பாத்தீங்கன்னா காலையில 2 மணி நேரம் TVS 50 போவாங்களாம், சாயந்தரம் 2 மணி நேரம் TVS 50 போவாங்களாம். என்னமா பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சத்து மாவு, அதுக்கப்புறம் மிளகாய், மல்லி, மஞ்சள் மசாலா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவங்களே ரெடி பண்ணி மில்லுல கொடுத்து அரைச்சு பேக் பண்ணி அந்த ஊருக்கு, நான் இப்படி போயிட்டு அப்படி வந்தேன்னா 2000 ரூபாய் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னாங்க. அப்ப வந்தாங்க வந்தோன்னு அப்புறம் நான் காமிச்சு இந்த மாதிரி இந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னா உடனே புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே வாரத்துல அந்த அம்மா, அம்மா எனக்கு மில்லுக்கு போயிட்டு வர வேலை மிச்சம்மா, எல்லாரும் எனக்கு வீட்டுக்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க.

0: எல்லாம் வறுத்து கொண்டு வராங்க, இல்லைன்னா வாங்குறதுக்கு வராங்க. எனக்கு இன்னுமே வந்து, அதாவது இப்போ ஒரு கிலோ மிளகாய்க்கு 40 ரூபா வரைக்கும் இன்னைக்கு சார்ஜ் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம். அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் இருக்குங்க. சரியா, இந்த கோவிட் டைம்ல எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க பிசினஸ் லாஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல
1: மாற்றுத்தொழில்ங்கிறது
0: ஃபுட் ப்ராசஸிங்ல எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்து
1: நமக்கு என்ன வந்தாலும் கடைசியில சாப்பிட வேணுமே, சாப்பிடறதுக்கோ தங்கறதுக்கோ.
0: ஒரு கஸ்டமர் இருக்காருங்க, அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாரு சம்திங், ஆனா வந்து ரொம்ப நொடிஞ்சிட்டாரு. எங்க கிட்ட வந்துட்டு நான் சொன்னா இதை போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க ஏன் கவலைப்படுங்க, தேய்மானம் எல்லாம் இல்ல, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம செகண்ட் ஹேண்ட்ல இந்த மிஷினை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய்ல மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. அவர் இப்ப போன் எடுத்தாலும் எனக்கு கூப்பிடுற தெய்வமே அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப, அதாவது 2-3 யூனிட் போட்டுட்டு அவரே சொந்தமா ஸ்நாக்ஸ் எல்லாமே செய்யறாரு. சோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஒருத்தரோட ஐ ஓப்பன்னா இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து அவங்களுக்கு இந்த தொழில் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இதுல பெரிய நஷ்டப்படுறது எதுவுமே கிடையாதுங்க, ஏன்னா மிஷினரிஸா தான் இருக்க போகுது. அவங்க தொழில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். தொழில் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து, அப்படியே இல்லைனாலும் வேற யாருக்காவது நம்ம கைமாத்தி விட்டோம்னா கூட மிஷின் தானே கெட்டு போக போறது இல்ல, அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு 4 மண்டபம்
1: செய்யற வரைக்கும் அவங்களுக்கு லாபம் தான். ஆமா,
0: 4 மண்டபங்க காண்டாக்ட் எடுத்தாங்கன்னா போதும், இட்லி மாவு அரைச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோ 200 கிலோ ஓடுனா என்ன ஆகுதுங்க, 2,000 ரூபாய் சம்பாரிச்சிடலாம்.
1: நம்ம கூட முன்னெல்லாம் நினைப்போம், ஐயோ அவங்க ஆள் வச்சு அவங்களே செஞ்சுட்டு வராங்க, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல விடுறாங்கிற ஐடியாவே இல்ல. இப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கும் போது தோணுது, ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா முடிச்சு போச்சு. அந்த கான்ட்ராக்ட்
0: ரொம்ப ஈஸியா முடியும், ரொம்ப இதாவும் இருக்கும். நிறைய விமன்ஸ், என்னோட மெயின் ஒரு ஆம்பிஷன், அட்லீஸ்ட் ஒரு 100 விமன் என்டர்பிரினர்ஸ்க்காவது நம்ம இந்த பிசினஸ் கொண்டு போகணும்.
1: இது வரைக்கும் எத்தனை பேருக்கு எடுத்துட்டு போயிருப்பீங்க?
0: இருக்குங்க, ஒரு 40-42
1: அச்சீவ் பண்ணிடுவீங்க.
0: நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா, நிறைய பேரு நம்ம இது பண்ணிருக்காங்க.
1: இல்ல இப்ப நான் வெறும் உங்க பாம்ப்ளெட்டை தான் பார்த்தேன். ஆக்சுவலா சுனிதா கண்ணன் பத்தி எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி KMS இண்டஸ்ட்ரீஸ், கோவை மெஷின் ஸ்டோர்ஸ் இதுதான், இவ்வளவுதான். ஆனா இந்த பாம்ப்ளெட்டை பார்க்கும் போது ரொம்ப பெருசா இருக்கு. இவ்வளவுதானா இன்னும் இருக்கா?
0: இல்ல, இதுல இனி ஒரு பார்ட் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இனி ஒரு பார்ட் இருக்கு. நான் சரி,
1: அதுல எவ்வளவு இருக்கும்?
0: அதுல இனி அதான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு 40-50 மிஷினரிஸ் அதுல தனியா இருக்கு.
1: இப்போ மோர் தென் ஒரு 150 இருக்கும்
0: கண்டிப்பா.
1: அது எல்லாம் விதவிதமா இருக்கு. இந்த சுகர் கேன் மிஷின் இருக்கு கரும்புச்சு, அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நீங்க 10-10 இடத்துல வச்சு பண்ணலாம் இல்லையா, பெரிய
0: முதல்ல வந்து நம்ம கரும்பு ஜூஸ்னாவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோட் சைட்ல போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இன்னைக்கு அதெல்லாம் மாறி என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஹைஜீனிக்கா நம்ம சின்னதா ஒரு இது டேபிள்ல நீங்க மேல வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு
1: ஒரு 1/2 கரும்புல ஜூஸ் பண்ணா போட்டுக்கலாம்,
0: ஒரு 1 அடி கரும்பு இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி தாங்க இப்ப பேக்கரிஸ் எல்லாமே வச்சிடறாங்க. உங்க பேக்கரிஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிள்ல வச்சாலுமே
1: கரும்பு ஜூஸ், அதனால யாரும் குடிக்க மாட்டாங்க, ஏன்னா ஓபன்ல இருக்கு. இது நிறைய காரணம் இருக்கு.
0: ஆமாங்க,
1: இது நீங்க சொல்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்ப இது இந்த பாப்கார்ன் மிஷின் பாக்குறப்ப கூட அப்படிதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்ப வந்து இந்த சின்ன சின்ன கடையில எல்லா இடத்துலயும் வாசல்ல குட்டியா வச்சிருக்காங்க,
0: ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க கூட முன்னாடி ஒரு பாப்கார்ன் மிஷின் வச்சிருக்காங்க.
1: நம்ம அப்புறம் வந்து இந்த கல்யாண வீடுகள்ல பாக்கலாம், இவங்க போய் அந்த கான்ட்ராக்ட்ல அங்க உட்கார்ந்தா கூட
0: சம்பாதிச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க கண்டிப்பா
1: கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். ஏன்னா நான் அந்த மாதிரி கடைகளை இங்க கம்மியா தான் பாக்குறேன். இப்ப பெருநகரங்கள், சென்னை பெங்களூர் மாதிரி பெருநகரங்கள்ல இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா பீச் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ல வந்து கடைக்கு கடை, அதுவும் பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய, பாப்கார்ன் இது மூணும் நிறைய பாக்கலாம். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அந்த மீனவ குடும்பங்கள் தான், அவங்களோட ஒரு மாற்று தொழில் தான். ஏன்னா எப்பவுமே மீன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இன்னொன்னா அவங்க கணவர்கள் எல்லாம் போயிருப்பாங்க, ரொம்ப எளிமையானவங்க தான். அவங்க இந்த இதை வந்து எப்படி கத்துக்கிட்டு இவங்களை மாதிரி யாரோ தான் அவங்கள இது பண்ணிருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. வந்து எல்லா கடையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அந்த கடை நடத்துவாங்க. கைக்கு ஒரு இது கொடுப்பாங்க பாருங்க, அந்த டிஷ்யூ கொடுப்பாங்க,
0: ஆமா
1: வெரி ஹைஜீன் மாஸ்க் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப

0: ஆச்சரியமா இருக்கும். அதான் ஒரு பிசினஸ் சின்ன பிசினஸ் தான், அது ஒரு ரோட்டோர கடை தான், அதை எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாங்க.
1: கிரியேட்டிவிட்டி தான் மேடம், நம்ம எந்த பிசினஸ் செய்யறோங்கிறத விட அது எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியா செய்யறோங்கிறது. நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துருது. என்னன்னா ஒரு நாங்க வந்து ஒரு கரும்பு ஜூஸ் மிஷின் போடுறவரை பார்த்தோம். அவர் வந்து அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. நாங்க அங்க குடிக்கலான்னு போனப்போ ஒரு ஒரு 10-20 கப்பு அதுல என்ன இருக்குன்னா, ஒண்ணுல வந்து பைனாப்பிள் இருக்கு, ஒண்ணுல துளசி இருக்கு, ஒண்ணுல பாத்தீங்கன்னா இது நெல்லிக்காய் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஆயுர்வேதிக் ஐட்டங்கள் மாதிரி அவங்க கப் கப்பா வச்சிருக்காங்க. இதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த கரும்பை விடுறாரு இல்லைங்களா, அந்த கரும்பை வந்து ரெண்டா பொழந்து அந்த நெல்லிக்காய் வேணும்னா அந்த நெல்லிக்காய் துண்டுகளை அதுல சொருக்கி அதே குடுக்கறாரு, அதே கிரஷ் பண்ணி குடுக்கறாரு. ஒரு சின்ன பிளேவர் மாற்றங்கள் தெரியுது. அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு நெல்லிக்காய் பிளேவர்ங்கிறது விட்டமின் சி, அதுல எவ்வளவு ஒரு சத்து இல்லை.
0: பொதுவா நீங்க சொல்றது வந்து ஒரு லெமனும் ஒரு ஜிஞ்சரும் தான் வச்சிருக்கோம்,
1: இவ்வளவுதான் இருக்கு. இது வந்து நேச்சுரலா நம்ம குடிக்கக்கூடிய பிளேவர்ல இது மட்டும்தான் இருக்கு.
0: புதினா உண்டு, புதினா சில இடத்துல குடுத்து
1: சில இடத்துல அவர் வந்து பைனாப்பிள் வைக்கிறாரு, ஒரு பச்சை மிளகா வேணும், ஒரு பச்சை ஒரு நமக்கு இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு அது குடுக்கறாங்க. நெல்லிக்காய் இருந்தது அதுல நிறைய அந்த மாதிரி ஐட்டம்,
0: நெல்லிக்காய் சாண்ட்விச் பிட்வீன் சுகர் கேன்ங்கிற மாதிரி இல்லையா, ரொம்ப கிரியேட்டிவ்.
1: அவருக்கு பாத்தீங்கன்னா 20 பேர் குறையாம அந்த இடத்துல நிக்கிறாங்க. நம்ம சுங்கம் இருக்கு இல்லைங்களா, சுங்க ரோட்லதான் பாத்தேன். ஆனா அவ்வளவு ஒரு டெடிக்கேட்டடா, கைக்கு கிளவுஸ், அந்த டம்ளர் எல்லாமே அவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கும். அவரோட ஒரு ஒரு நாளைக்கு அந்த ஜூஸோட டேஸ்ட் வந்து வேரி. நம்ம என்ன வேணுமோ, என்ன பிளேவர்ல வேணுமோ ஒரே ஜூஸ் தான் பண்றாரு, ஆனா அதுல வந்து அத்தனை பிளேவர் குடுக்கறாரு.
0: பரவாயில்ல, அந்த கிரியேட்டிவிட்டி தான்,
1: அந்த மாதிரிதான்
0: எதுவுமே. இப்ப உங்க மிஷின் யார் வேணா மிஷின் வாங்கி வச்சுக்கலாம், கரும்பு வெறும் கரும்பு ஜூஸ் தான், ஆனா வந்து அதுல கிரியேட்டிவிட்டி. இப்ப நான் வந்து நிறைய இடத்துல அங்க பாக்குறேன், நீங்க சொல்ற இந்த மிஷினரி யூஸ் பண்ணி கரும்பு ஜூஸ் வந்து நிறைய இடத்துல பாக்குறேன். இது ஒரு சாம்பிளுக்கு தான். இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த கோகனட் ஸ்கிராப்பரா இருக்கட்டும், இந்த மாதிரி பொட்டேட்டோ ஆனியன் பீலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை பழுவை கம்மி
1: பண்ணுவாங்க. இன்னைக்கு லேபர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லைங்களா. லேபர் ப்ராப்ளம் வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் அது ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. சோ இந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து போடும்போது அவங்களுக்கு லேபர் வைஸும் கம்மியாகுது, ஒர்க் டென்ஷன் கம்மி ஆயிடுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதுல யூஸா இருக்கும் போது அவங்க அதை கண்டிப்பா பண்றாங்க.
0: சுனிதா கண்ணன் அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அன் ஐ ஓபனர் ஃபார் ஆல்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம்.
2: நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா,

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறுத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் வேஸ்ட் வைஸ் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் RS கிருஷ்ணசுவாமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இன்றிரவு 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 9:15 காலத்தை வென்ற கானங்களின் தொகுப்பாக மயிலிறகு. ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூரில் இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக

0: பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில்

0: கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளைக் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுப்புரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது Agritech 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: Agritech 2026 கொடிசியா கோவை.
2: நேரம் 12:51 17 நிமிடம் ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இது பூந்தென்றல்.

பாம்பு சட்டை படத்துல இருந்து ஸ்ரேய கோஷல் ஹரிச்சரன் பாடின பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது பூந்தென்றல். 12:56 பூந்தென்றலின் நிறைவான பாடல். ஷான் ரோல்டன் கல்யாணி நாயர் பாடியிருக்காங்க. சரவணன் இருக்க பயமென் படத்திலிருந்து.

0: ஓங்கு இசையோடு என்றும் நீங்கள்
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: ஒரு மணி 1:30 நொடி ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி மணி 1 மலர் 1. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பேச போற ஒரு படம், இது வந்து ஒரு ரோட் மூவின்னு சொல்லலாம். அதுவும் 6 நாட்கள் எடுக்கப்பட்ட ஒரு ரோட் மூவி. இப்ப எவ்வளவோ ரோட் மூவிஸ் வருது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி.

ஒரு மணி 6:39 அகஷ்வன் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில 1945 வருஷம் வெளியான டீடூர் படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் அல் ராபர்ட்ஸ். இந்த அல் ராபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஏழை இளைஞர். இவர் வந்து அப்படியே அந்த ரோட்டில் சோர்வாக நடந்து போயிட்டுருக்கிறான். அப்போ சாலையோர உணவகம் ஒன்றில் போய் அவன் காஃபி குடிக்கிறான். அங்கே காஃபி குடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இசை அங்கே கேட்குது அவனுக்கு. அந்த இசையை கேட்ட உடனே அவனுடைய கடந்த கால நினைவுகள்லாம் தன்னால் வருது. அப்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை அப்படியே நினைவலைகளாக பின்னோக்கி போகுது. இப்போ இதனுடைய கதை என்ன அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நியூயார்க்கினுடைய இரவு விடுதி ஒன்றில் பியானோ கலைஞராக இந்த அல் ராபர்ட்ஸ் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அங்கே வந்து பாடி நடனமாடக்கூடிய ஒரு கலைஞராக சூஹார்வி அப்படிங்கிற பொண்ணு வேலை செய்கிறாங்க. இந்த அல் ராபர்ட்ஸ் வந்து சூஹார்வியை

காதலிக்கிறான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அவனுடைய விருப்பத்தையும் சூஹார்வி கிட்ட சொல்றான். ஆனா சூஹார்வியும் ஹாலிவுட்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலிபோர்னியா புறப்பட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது இந்த பாட்டுக்கு அப்புறமா.

0: ரசிங்க.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
1: ஒரு 1:13 ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல 1:00 மலர் ஒன்று கேட்டு இருக்கோம். 1945 வருஷம் வெளியான டிட்டோர் படத்தினுடைய கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அல் ராபர்ட்ஸ், அவனுடைய காதலி, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சூ ஹார்வியை விரும்புறான். அப்போ சூ ஹார்வி வந்து ஹாலிவுட்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கலிபோர்னியா புறப்பட்டு போறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சரி, சூ ஹார்வி ஹாலிவுட் போகிறேன்னு சொல்லிட்டு போனாலே என்ன ஆச்சு என்ன அப்படின்னு நம்ம கேட்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்குறா. அப்போ ஃபோன் பண்ணும்போது சூ ஹார்விக்கு வந்து அங்கே சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையலை, வாய்ப்புகளுக்காக நான் அலைஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே இவனுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஆயிடுது. அவளை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிளம்பிடுறான் நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பணம் இருக்குது, போக்குவரத்து செலவுக்கெல்லாம் பணம் இல்லை. அப்போ அல் ராபர்ட்ஸ் என்ன பண்ணுறான், அப்படியே வழியில் வரக்கூடிய வாகனங்களை எல்லாம் நிறுத்தி நிறைய பேர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு கேட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கான். அப்போது அரிசோனா பகுதியில் இவன் போய் சேரும்போது அங்கே சார்லஸ் ஹாஸ்கில் அப்படிங்கிற ஒரு பணக்காரரை சந்திக்கிறான். இந்த சார்லஸ் ஹாஸ்கில் வந்து ஒரு புக்கரும் கூட. அவர் வந்து தன்னுடைய சொகுசு காரில் அந்த அல் ராபர்ட்ஸுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்துட்டு அவனோட கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே பயணத்தில் போகும்போது அவரை பற்றி எல்லாம் அவங்க கூட பேசிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய நகைக்கீரல்களை காட்டி ஒரு முரட்டு பெண் தன்னை கீறிட்டா அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படியே பேசிட்டு போகும்போது பயணக்கலைப்பில் சார்லஸ் ஹாஸ்கல் வந்து தூங்கிறான். ஸோ அவன் தூங்கின உடனே இனி கார் ஓட்டணுமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அல் ராபர்ட்ஸ் கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு அப்புறமா.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்த தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருக்க குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ்ல விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: 1:21 அகஷ்வணி FM 103 கோயம்புத்தூர்ல மணி 1 மலர் 1 கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு டீடூர் படத்தினுடைய கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அல் ராபர்ட்ஸ் அப்படியே லிப்ட் கேட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்றான். அப்ப இவனுக்கு லிப்ட் கொடுத்த ஒரு பணக்காரர் சார்லஸ் ஹாஸ்கல், அவர் அப்படியே கார்ல தூங்கிடுறாரு பயண கலைப்புல. அதனால லிப்ட்ல போன அல் ராபர்ட்ஸ் வந்து காரை ஓட்ட ஆரம்பிக்கிறார். நைட் டைம், நல்லா சரியான மழை. அப்போ காரினுடைய அந்த மேற்கூரை வந்து அங்கே ஓப்பனில் இருக்குது, ஸோ அதை மூடலாம் அப்படின்னு சொல்லி அல் ராபர்ட் நினச்சிட்டு ஹாஸ்கல் வந்து எழுப்புறான். ஆனால் அவனுடைய களைப்பின் காரணமாக சார்லஸ் ஹாஸ்கல் எந்திரிக்கவே இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணுற, கார் ஒரு ஓரமாக நிறுத்தி கார் கதவை திறக்கும்போது சார்லஸ் ஹாஸ்கல் எதிர்பாராத விதமாக சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். விழுகும்போது கீழே ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில் தலை அடிபட்டு அந்த ஸ்பாட்லேயே அவன் வந்து இறந்துடுறான். உடனே இவனுக்கு ரொம்ப பயமாயிருது. ஸோ போலீஸ்கிட்ட இப்படி நடந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, தான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க அப்படின்னு பயந்து இவன் யோசிக்கிறான். யோசிக்கும்போது தன்னுடைய ஏழை ஆடைகளுக்கும் இந்த விலை உயர்ந்த காருக்கும் பொருத்தமே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு அங்கே உணர்றான். இப்போ உணர்ந்த உடனே என்ன பண்ணுறான், இந்த சார்லஸ் ஹாஸ்கலுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி இவன் போட்டுட்டு அவனுடைய பணம், ஓட்டுநர் உரிமம் எல்லாமே இவன் எடுத்து வச்சு சார்லஸ் ஹாஸ்கலாகவே மாறிடுறான். அப்போ இவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சார்லஸ் ஹாஸ்கலுக்கு போட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கில் அவனுடைய உடலை வீசிட்டு கிளம்பிடுறான். இப்போ வந்து அல் ராபர்ட்ஸ் வந்து

சார்லஸ் ஹாஸ்கெல்லாம் மாறி அவனுடைய பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு செக் போஸ்ட் வருது. செக் போஸ்ட்லயும் இவன் வந்து சார்லஸ் ஹாஸ்கல் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கலிபோர்னியா எல்லாக்குள்ள நுழைஞ்சிடறான். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கறது இந்த பாட்டுக்கு அப்புறமா இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: 1:29 நாளினுடைய அகஷ்வணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டுருக்கோம். 1945 வெளியான ரோடு மூவியான டீடோர் படத்தினுடைய கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அல் ராபர்ட்ஸ் வந்து சார்லஸ் ஹஸ்கெல்லுடைய தோற்றத்தில் சார்லஸ் ஹஸ்கெல்லாகவே மாறி அவனுடைய பயணத்தை தொடர்றான். அப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வருது. அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு பொண்ணு தனியாக நின்றுட்டு இருக்கிறான். அந்த பொண்ணோட பேர் வந்து வேரா. அவன் அந்த வேறாவை பார்த்தோடனே தானாக போய் அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறான். அந்த இடத்துல லிஃப்ட் அந்த பொண்ணுக்கு கொடுத்தது தான் இந்த அல் ராபர்ட் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். வேறாவும் காரில் ஏறி இவனோட சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கும்போது வேறா டக்குன்னு கேட்குற இந்த காரினுடைய உரிமையாளரான சார்லஸ் ஹஸ்கலை எங்கே கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு கேட்ட உடனே அல் ராபர்ட்ஸுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. அப்போ இவ யார், இவளுக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ வந்து சார்லஸ் ஹாஸ்கல் வந்து முன்னாடி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய நகைக்கீரல்கள்லாம் காட்டியிருப்பான் இல்லையா, அவன் கூட பயணம் பண்ணும்போது அந்த நகைக்கீரலெல்லாம் ஏற்படுத்தின பெண்ணே இந்த வேறா தான். ஸோ அதனால் அவளுக்கு அவனுடைய உடை, அவனுடைய காரு இதெல்லாமே தெரியுது. அதனால் இந்த காரில் வந்து சார்லஸ் ஹாஸ்கலுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேற ஒருத்தர் வர்றா அப்படின்னா கண்டிப்பாக அவனை வந்து இவன் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு யூகத்தில் அவனை எங்கே கொண்ட அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இதை கேட்டோடனே அல் ராபர்ட்ஸ் பயந்து போய் என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை அப்படியே சொல்கிறான். ஆனால் கூட வேறாக்கு முதல்ல அதை கேட்ட உடனே ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவனுடைய அப்பாவித்தனம், அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம், அவனுடைய முகம் அதெல்லாம் பார்த்து சரி இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்புகிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஹாலிவுட் வந்து அங்கே கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு வீடு எடுத்து தங்கி இந்த காரை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் தேடும்போது இவங்களுக்கு வேறு சில ஆவணங்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த ஆவணங்களெல்லாம் பார்த்த உடனே வேற வந்து காரை விற்க மறுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு அப்புறமா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் கொடுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருக்க குழப்பமா இருக்கு. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

36 நொடி ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல மணிவன்று மலர் ஒன்று கேட்டுட்டு இருக்கோம். 1945 வெளியான டேட்டூர் படத்தினுடைய கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். சார்லஸ் ஹாஸ்கலுக்கு வந்து நல்ல ஒரு பணக்காரர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. அவங்களுடைய அப்பாவுக்கு 15 மில்லியன் டாலர் சொத்து இருக்கு, அவர் சரியான கோடீஸ்வரர் அப்படிங்கிற தகவலை வந்து வேற ஒரு செய்தித்தாளில் படிக்கிறான். படித்த உடனே அவளுக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு திட்டம் உருவாகுது. இந்த சார்லஸ் ஹாஸ்கல் வந்து அவங்க அப்பாவை 15 வருஷங்களாக பிரிஞ்சிருக்கிறான். ஸோ இப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய மகனுடைய இடத்த இந்த அல் ராபர்ட்ஸ் பிடிச்சு அவருடைய மகனாக நடித்து அவருடைய சொத்துக்களை ஏமாற்றி பறிச்சிடணும் அப்படிங்கிற திட்டம் தான் வேறாக்கு உருவாகுது. மாட்டிட்டோன்னா தூக்கு தண்டனை உறுதி அப்படிங்கிறதுனால அல் ராபர்ட்ஸ் இந்த திட்டத்துக்கு மறுக்கிறான். ஆனால் வேற விடாம இந்த திட்டத்துக்கு நீ சம்மதிக்கல அப்படின்னா நீ பண்ண கொலையை போலீஸில் போட்டு மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மிரட்டிட்டு அப்படியே நான் இப்போ போலீஸுக்கு கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு அவளுடைய ரூமுக்கு போய் ரூமை சாத்திடுறான். ஸோ இப்போ போலீஸுக்கு சொல்லிட்டு நம்ம மாட்டிடுவேமே அப்படிங்கிற பதட்டத்தில் அல் ராபர்ட்ஸ் வந்து அந்த கதவு இடுக்கில் வெளியில் ஃபோன் ஒயர் தொங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஃபோன்லேருந்து ஒயர் கட் ஆயிரும், அப்போ அவளால் ஃபோன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ ரூம்குள்ளேருந்து பயங்கர அமைதி, என்னடா இப்படி அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சி உள்ளே பார்க்கும்போது அந்த ஃபோன் ஒயர் வந்து வேறாவுடைய கழுத்து இறுகி அப்படியே இறுகி சுற்றி இறுகுனதுனால அவளுடைய உயிர் அந்த இடத்துல போயிடுது. அதை பார்த்த உடனே இவன் அப்படியே நில குலைஞ்சு போயிடறான். இப்போ 2 கொலை இவனுடைய கணக்கில் வந்துடுது. ரெண்டுமே இவன் எதிர்பார்க்கல, வேணும்னு எதுவுமே செய்யலை, சூழ்நிலையால் நடந்தது. இப்போ உலகத்தின் பார்வையில் இவன் வந்து சார்லஸ் ஹாஸ்கல் அப்படிங்கிற ஒரு பணக்காரன். ஆனால் இவன் ஒரிஜினலாக சார்லஸ் ஹாஸ்கல் கிடையாது, ஏழை அல் ராபர்ட்ஸ். அவன் ஏற்கனவே இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி செட்டும் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் அவன் அப்படியே யோசிக்கிறான். தன்னுடைய காதலியை தேடி நம்ம தேடி வந்தோம், ஆனால் அவளை பார்க்க முடியாமல் இப்படி நாடோடியாக திரியறமே அப்படின்னு அவன் நினைச்சு திருப்பி இங்கே வர ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு. நம்ம வந்து ஓப்பனிங்கில் சொன்னோம் இல்லையா, அவன் வந்து சாலையோர உணவகமில் உட்காந்து காஃபி குடிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் இங்கே முடிஞ்சு திருப்பி அவன் எந்திரிச்சு அந்த உணவகத்துலேருந்து வெளியேறி நடந்து போகிறான். அப்போ ஒரு போலீஸ் வேன் வந்து அவனை அப்படியே கூப்பிட்டு போகுது. நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் விதி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் உங்களை துரத்தி பிடிச்சிரும் அப்படிங்கிற உள்மணக்க குரலோட இந்த படம் முடியுது. சாதாரணமாக தன்னுடைய காதலியை தேடி போன ஒரு ஏழை இளைஞன் எதிர்பாராத விதமாக எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறுது, எப்படி அவன் ஒரு சூழ்நிலை கைதியாக மாறுறா அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. எட்கர்ட் ஜி உல்மர் இயக்கியிருந்தார் இந்த படத்தை. 1945 வெளியான ஒரு குறைந்த பட்ஜெட் படத்தில் உருவான உலகத்தரமான மைல்கல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரோட் மூவியை செட்டுக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க, ரொம்ப நல்ல ஒளிப்பதிவும் பண்ணியிருப்பாங்க. 4 முக்கிய கதாபாத்திரங்கள் மட்டுமே வச்சுட்டு வெறும் 6 நாட்களில் 1945 எடுக்கப்பட்ட டேட்டூர் திரைப்படம் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய தேசிய திரைப்பட காப்பகத்தில் போற்றி பாதுகாக்கக்கூடிய முதல் பி கிரேட் படம் அப்படிங்கிற அந்தஸ்தையும் பெற்றிருக்கு. நியூயார்க்ல இருந்து கலிபோர்னியா நோக்கி பயணக்கூடிய ஒரு ரோட் மூவியை ஸ்டுடியோவினுடைய சுவர்களுக்குள்ள அசாத்திய அழகியலோட படமாக்கின இந்த சின்ன பட்ஜெட் படம் ஒரு மாஸ்டர் பீஸ் தான்.

0: தொட்டால் பூ மலரும் படத்தில் இருந்து கேட்ட இந்த பாட்டோட மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரேகா.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி. சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதாரவே. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.

0: ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல சாட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சாட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட இந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3 வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.

0: ஆற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: தகவல்கள். நம்ம கோவையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமே 24 டிகிரி செல்சியஸும். திருப்பூர்ல 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகும். ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகும். சேலத்தில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தபட்சமாகும். ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகும், 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தபட்சமாகும். பாலக்காட்டில் 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தபட்சமாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிகளிலுமே பரவலாக மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: United States and Iran threatened to shatter the fragile ceasefire that had brought some relief to global energy markets. Brent crude was trading nearly 2.3% up at $75.87 per barrel. West Texas Intermediate crude was trading 2.2% up at $71.96 per barrel when reports last came in. Benchmark domestic equity indices were trading around 0.8% down in the afternoon session today amid renewed geopolitical tensions in the West Asia. The Sensex plunged 590 points to 77,591, while the Nifty shed 185 points to 24,213 when reports last came in. And in football, Switzerland beat Colombia 4-3 in a penalty shootout in Vancouver to reach the quarterfinals of FIFA World Cup for the first time since 1954. With this win, Argentina will play against Switzerland in the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi visits UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, says India's participation in temple's conservation reflects shared cultural legacy of the two countries. Prime Minister Modi concludes his Indonesia visit, leaves for Australia to participate in third India-Australia annual summit. Two-day BRICS Women Ministerial Meeting begins in Kochi to strengthen cooperation on women's empowerment and sustainable development. Union Home Minister Amit Shah speaks to chief ministers of flood-affected states and assures all possible assistance from the centre. IMD forecasts heavy rainfall and thunderstorms over central and eastern parts of the country. Iran targets American military sites in Bahrain and Kuwait after a wave of US strikes. Global oil prices jump over 2%. And Switzerland beat Colombia 4-3 in penalty shootout to set up quarterfinals against Argentina in FIFA World Cup. And with that, we end the midday news.
1: Namaskar.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 2:15.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு நம்ம கிராமப்புற தபால் நிலையங்களை டிஜிட்டல் மயமாக்கும் இந்தியாவின் புதிய திட்டம், அதாவது டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆபீஸ் ஃபார் அ நியூ இந்தியா, தர்பன் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல இரண்டு வகையான திட்டங்கள் இருக்கு. ஒன்னு வந்து அஞ்சல் அலுவலகங்களுக்கும், இன்னொன்னு அமைப்பு சாரா நிறுவனங்களுக்குமான திட்டம். பொதுவா மத்திய அரசின் பல்வேறு தரப்பட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கான ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக பதிவுகளில் வெளிப்படை தன்மையை உருவாக்குதல், NGO போன்ற அரசு சாரா நிறுவனங்களை கண்காணிக்க மற்றும் அவர்களின் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி அளித்தல் ஆகியவற்றை எளிதாக செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பு தர்பன் என்கிற திட்டம். இதில் குறிப்பாக ஊரக அஞ்சல் அலுவலகங்களில் வருவாயை அதிகரிக்கவும், மூன்றாம் தரப்பு செயலிகளை வழங்கவும், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற திட்டங்களின் நிதி பரிமாற்றங்களை பயனாளிகளுக்கு எளிதில் கிடைக்க செய்யவும், கிராமப்புற அஞ்சல் அலுவலகங்களில் தொழில்நுட்ப நவீனமயமாக்கலை மேற்கொள்ளவும் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு சூரிய காப்பு பிரதியுடன் கூடிய குறைந்த சக்தி சிம் அடிப்படையிலான கையடக்க சாதனங்களை அஞ்சல் அலுவலக அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின்படி கோர் பேங்கிங் சிஸ்டம் முறையில் ஆன்லைன் டெபாசிட் மற்றும் திரும்ப பெறுதல் சேவை, சமூக நலன்கள் மற்றும் மத்திய அரசின் திட்டங்களில் ஓய்வூதியம் போன்ற நிதி சேவைகளை அளித்தல், பதிவு செய்யப்பட்ட விரைவு அஞ்சல் மணி ஆர்டர்களை டிஜிட்டல் முறையில் முன்பதிவு செய்வது, அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு பிரீமியங்களை வசூலித்தல், உரிமை கோரலை அட்டவணைப்படுத்துதல் ஆகிய சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 2020-21 1.29 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிளை தபால் அலுவலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டது. தற்போது இத்திட்டத்தின் 2.0 நீட்டிக்கப்பட்ட முறையின்படி

0: கியூஆர் குறியீடுகள் வழியாக யுபிஐ பணம் செலுத்துதல், ஓடிபி அடிப்படையிலான டெலிவரி, தபால்காரர்களுக்கான ஜிபிஎஸ் மற்றும் ஒற்றை சாளர டாக் சேவா செயலி என இந்தியாவின் அஞ்சல் துறை உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் முறையில் செயல்படுத்தப்பட்ட அமைப்பாக 1.64 லட்சத்திற்கும் மேற்பட்ட தபால் அலுவலகங்கள் இத்திட்டத்தின் மூலம் டிஜிட்டல் மாற்றம் பெற்றுள்ளது. தர்பன் திட்டம் பற்றிய விவரங்களுக்கு அமைப்பு சாரா நிறுவனங்கள் ngo.darpan.gov.in என்கிற இணையதளத்திலும், அஞ்சல் அலுவலகம் தொடர்பான விவரங்களுக்கு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அஞ்சல் துறையின் இணையதளத்தையும் பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் புதிய முகம் படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுபமா பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

பழசு முத்து முத்தம் புத்தம் புதுசு. திரைசை நிறைவு பாடல் உன்னாலே உன்னாலே படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் டிசியில் கிரீஷ் அருண் பாடியது. பாடலாசிரியர் பா விஜய்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: AgriTech 2026 கொடிசியா கோவை.
0: நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க. என் பேர் சண்முகம்ங்க. வடவுதூல் இருந்து செஞ்சேரி மலை வந்துட்டோம்ங்க. அப்பா பேர் ஆறுமுக நாடாருங்க, அம்மா பேர் ஐயம்மாளுங்க. மரத்திலிருந்து உளுந்து அடிபட்டதுனால செஞ்சேரி மலை வந்துட்டுங்க. வந்து ஒரு தோப்பில் தடுப்பு பின்னிட்டு சீமார் உரிச்சிட்டு இருந்தேனுங்க. அப்போல்லாம் குழந்தை இல்லைங்க. ரெண்டாவது எனக்கு குழந்தைக்கு பிறந்துங்க. குழந்தைக்கு பிறந்து 4 குழந்தைகளுங்க. அதை வளர்த்துறக்கு தேங்காய் உரிக்கு போகணுங்க. தேங்காய் உரிக்கிறதுக்கு பட்டறைகளுக்கு முத்துமாணிக்க பட்டறைக்கு நான் குமார் நாயக்கர் பட்டறேன்.

0: எல்லாம் போவோமுங்க. போய் தேங்காய் உரிப்பணுங்க, உரிச்சிட்டு இருந்து அப்புறம் அப்படியே காய உடைக்கிறதுக்கு சேர்ந்தமுங்க. தேங்காய் உடைக்கிறக்கு களத்தையில் காய உடைப்போமுங்க. அப்போவெல்லாம் உடைக்கிறக்கு 140 ரூபாய்க்கு கூலி, 140 ரூபாய்க்கு 4 வண்டி 5 வண்டி காய உடச்சி வச்சு தோண்டுவோமுங்க. தோண்டிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தோமுங்க. அப்புறம் கடைசியில் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப முடியறது இல்லைங்க, பையங்களும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகள் வளர்த்திங்க, இப்போ பையங்க பெருசாகி அவங்கெல்லாம் தொழிலுக்கு போகிறாங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வாங்கி உடச்சிட்டுங்க களத்தில், அப்படியே இருந்துட்டுருக்குறோமுங்க. மாடுண்டானே இருக்குதுங்க, கோழி குஞ்சு ஆடுகுட்டி எல்லாம் இருக்குதுங்க, அதுகளை பார்த்துட்டுங்க. இங்கே தேங்காய் வாங்கி உடச்சிட்டு தோப்பு தோப்பாக அப்படியே சுற்றிட்டுங்க. பையங்களுக்கு எதாவது சாப்பாடு இது கொண்டு போய் கொடுத்துட்டுங்க. வீட்டில் இருந்துட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கறேங்க தொழில்.
1: சரிங்கண்ணா, நீங்கள் போன நிகழ்ச்சியில் சொன்னீங்க உங்களுடைய சின்ன வயசுலேருந்து உங்களுடைய அப்பா அம்மா எந்த அளவு சிரமப்பட்டாங்க, நீங்கள் எந்த அளவு சிரமப்பட்டீங்க, என்னென்ன தொழில் செஞ்சீங்க, புளியங்காய் பொடிக்கிறது இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேங்காய் உடைக்கிற தொழிலுக்கு வந்திருக்கிறீங்க, அந்த தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: அந்த தொழிலாட்டம் இருக்காதுங்க, தேங்காய் உடைக்கிற தொழில். தேங்காய் உடச்சி தோன்றது கூலிக்கு தோன்றதெல்லாம் வந்து கரெக்டாக எங்கேயுமே போக முடியாதுங்க. இந்த வேலை செஞ்சே தான் ஆகணுங்க. நம்ம தொழிலுக்குன்னு வந்தாச்சுன்னா இன்றைக்கி உடச்சி வச்சா ஒரு நாள் விட்டு மறிச்சு நாள் காய் தோண்டி கொடுக்கணுங்க, சல்பூர் வைக்கணுங்க, தொட்டி எடுத்து கொட்டணுங்க, பருப்பு அடிக்கணுங்க, பருப்பு குமிக்கணுங்க, எல்லா வேலையும் பார்த்தே தான் ஆகணுங்க களத்தில். அப்புறம் சாயந்தரமானா பாய் போடணுங்க, மழை பெய்யாமல் இருந்ததுன்னா விட்டுறவனுங்க பாய் போடாமல், நைட்டு எத்தனை மணிக்கு மழை வந்தாலும் எந்திரிச்சு வந்து பாய் போடணுங்க. அப்புறம் இந்த தேங்காய் உடைக்கிற தொழில் அது நம்ம தொழிலாட்டம் வந்து நினச்சா செய்யலாம் நினச்சா விட்டுறலாங்கிறதெல்லாம் இல்லைங்க. இது வந்து தெளிவு மரக்கா இந்த மாதிரி தானுங்க. தெளிவு மரம் எப்படி செய்யாமல் விட முடியாதோ அது போல தான் தேங்காய் தொழிலுமுங்க. தேங்காய் வந்து நம்ம எந்த நேரமும் பக்கத்துல இருந்து பார்த்தே தான் ஆகணுங்க, பார்க்காமையெல்லாம் முடியாதுங்க. தேங்காய் உடச்சி வச்சா நான் இங்கிருந்து கொடுவாய் கட்டியெல்லாம் காய உடச்சிருக்கிறேனுங்க, போய் அங்கேயே தங்கலிருந்து உடச்சிருக்கிறோமுங்க. எங்களுக்கு சொந்த வீடெல்லாம் இல்லைங்க, நாங்கள் காடு கடா தான் இருக்கிறோமுங்க. காடு கடா இருந்துட்டு அப்புறம் கொடுவாயில் போய் ஒரு வருஷம் இருந்தோமுங்க. அங்கேயே காய உடச்சிட்டு குழந்த குஞ்சு அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கும் கூட போவோமுங்க. அங்கே உடச்சிட்டு இருந்து போட்டுங்க, அங்கிருந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துங்க, எல்லாம் உடையாளுகளுக்குள்ளாகுங்க. அங்கிருந்து மேக்க வந்து அப்புறம் செட்டிக்கா வளையம் போனோமுங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் காய உடைச்சோமுங்க. அங்கிருந்து 6 மாதம் கழிச்சு மறுக்க அங்கே செஞ்சேரி மலையை வந்து குமார் நாயக்கருங்க அவருடைய பட்டறையில் காய உடச்சிட்டு இருந்தோமுங்க. ஒரு 2.5 வருஷம் காய உடச்சனுங்க அங்கே. அங்கே உடச்சிட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் வியாபாரம் கம்மியாயிருச்சுங்க, நிறுத்திட்டாங்க சரியில்லாமல். அப்புறம் 2வது அங்கிருந்து என்ன பண்ணோமுங்க, இங்கே முகானூர் வந்தோமுங்க. முகானூர் வந்து முகானூரில் தேவராஜ் கவுண்டர்மாங்க அவங்க பட்டறையில் வந்து ஒரு 15 வருஷம் காய உடச்சனுங்க. அவி பட்டறையில் காய உடச்சி காய் தோண்டிட்டு அங்கே இருந்தோமுங்க. அங்கிருந்து அப்படியே குழந்தை குஞ்சு கொஞ்சம் பெருசாகி அங்கே இருக்கிறதால படிக்கிறதுக்கு சேர்த்து இருந்தேனுங்க. ஏதாவது அவி கொடுத்து உதவுனாங்க, படிக்கிறக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுத்து படிக்க வச்சுங்க. பையன் அங்கே இருக்கையில் 12வது முடிச்சுட்டு காலேஜ் போயிங்க, ஒரு டிகிரி முடிச்சிட்டானுங்க. முடிச்சுட்டு மறுக்கா காலேஜ் உடல்பேட்டையில் படிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணியிருந்தானுங்க இந்த லாக்டவுன் அப்பா. அப்புறம் அங்கிருந்து மறுக்கா இங்கே கரையாம்பாளையம் வந்தோமுங்க. கரையாம்பாளையம் ஒரு தோப்புக்கு தேங்காய் உடைக்கிற வேலை முடியலன்னு சீமார் உரிக்கலான்னு மடத்தோப்பு பார்க்க வந்தோமுங்க. அங்கே வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்தோமுங்க. இருந்துட்டு அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் எல்லாம் தேங்காய் உடைக்கிற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் மட்டை உரிச்சு கட்டுவலி ஆகலின்னு சொல்லிட்டுங்க. அங்கேருந்து மறுக்கா இப்போ இங்கே இருக்கிற கரையாம்பளத்து தோப்பே தானுங்க, ஐயம்பளத்து தோட்டத்தில் இருக்கிற களம் ஒரு சிறுசாக இருக்குதுங்க, அதில் கொஞ்சம் காய உடச்சிக்கு சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே தான் வந்து இப்போ ஏதோ ஒரு வண்டி 1.5 வண்டி இப்படி காய் கிடச்சா வாங்கி உடச்சி புலத்தான் நடத்திட்டு இருக்கிறோமுங்க. ஏதோ ஒரு 5-6 கோழி குஞ்சு மாடு கன்று ஆடுகுட்டி எல்லாம் இருக்குதுங்க, அதுகளை பார்த்துட்டு எந்த வேலையும் இல்லைங்க. நான் எங்கள் பொம்பளையும் எந்த வேலையும் இல்லைங்க, வீட்டு வேலையும் உண்டு, நாங்கள் உண்டு உட்காந்துருக்குறோமுங்க, வேற எந்த தொழிலும் இல்லைங்க.
1: அண்ணா அருமையா சொன்னீங்க, உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் போகணும். ஒவ்வொரு தோட்டத்துக்கு நீங்க போகும்போது குடியிருக்கிறதுக்கு வீடு ஒரு சில தோட்டங்கள்ல இருக்கும், ஒரு சில தோட்டங்கள்ல இருக்காதுங்கண்ணா. நீங்க போய் அந்த ஓலையை வச்சு அந்த சிமெண்ட் காலெல்லாம் நிறுத்தி வீடு கட்டிக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். நாங்களும் நிறைய பார்த்துருக்குறோம். உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததுண்டா? நீங்க அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியிருக்கீங்களா? கொஞ்சம் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்குங்களேன்.
0: நான் ஃபர்ஸ்ட்னு வந்துங்க, ஃபர்ஸ்ட் வந்த தோட்டத்தில் தான் இங்கே நான் அந்த மாதிரி சிமெண்ட் கால் நிறுத்திங்க, தடுப்பு பின்னி சாலை போட்டு தோப்புக்குள்ளேயே குடியிருந்தோமுங்க. ஒரு 3-4 மாசம் அங்கே இருந்தேனுங்க, நானே சாலை போட்டு அந்த சாலையில். அப்புறம் அங்கே இருந்துட்டு மறுக்கா அவி என்னன்ட்டாங்க, அங்கே வேண்டாம் ஓலைச்சாலை, இங்கே பூச்சி புழுவெல்லாம் வரும், ஓலைச்சாலையில் நெரிசல் கட்டியிருந்தோமுங்க, செவரெல்லாம் இல்லைங்க, சுற்றி தடுக்க வச்சு கட்டியிருக்கிறது, பூச்சி புழுவெல்லாம் வரும், அதனால் நம்மளுதே ரூம் ஒன்று இருக்குது அங்கே வந்து இருந்துக்குங்கன்னு சொன்னாங்க. அங்கே வந்து குடியிருந்துட்டு அப்புறம் மறுக்கா அங்கே இருந்தானுங்க இந்த தொழிலெல்லாம் செஞ்சது. செஞ்சிட்டு ரெண்டாவது வந்துங்க மறுக்க போற பக்கமெல்லாம் சாலை

0: அங்கங்கே களத்துக்குள்ளியெல்லாம் அவியில கட்டி விட்டுருப்பாங்க. அவியில உடையாளுகளுக்குன்னு வந்து சாலை போட்டிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, அதில் குடியிருந்துக்கலாங்க. அப்புறம் இப்போ நாங்கள் அங்கே காய உடைக்காததுனால இந்த மாதிரி யாராச்சும் வீடு கட்டிட்டு பழைய வீடு குடியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு நாங்கள் தோப்புல காவலுக்கு இருக்கிற மாதிரி இருந்துட்டுங்க பார்த்துக்கிறோமுன்னு சொல்லி வந்து கேட்டு தான் வந்து இப்போ இருக்கிறோமுங்க. இங்கே இருந்துட்டு அப்படியே அவிய தோட்டத்துக்காரர் கொஞ்சம் உதவி பண்ணங்க கேட்டீங்க, ஏதோ களத்தில் காய் கீ கிடச்சா உடச்சிக்கணும், அதை உடச்சிட்டு அவி மூலியமாக இங்கேயும் வந்து ஓலை எடுத்துட்டு இருந்தோம்ங்க. இப்போ கொஞ்சம் முடியறது இல்லைங்க, சீமரெல்லாம் ஒழிக்கிறதுக்கு சோலார் வழி வந்து அது ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கறனுங்க. அதனால் என்னால் இப்போ வேலை எதுவும் செய்ய முடியறது இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்தானுங்க. எங்கள் ரெண்டு பேருக்கு பொம்பளைக்கு எனக்கு இன்னொரு பையன் கல்யாணம் இல்லாமல் இருக்கிறானுங்க, அவனுக்கு கல்யாணம் மூச்சாத்தான் கஷ்டம் இல்லைங்க, அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமுங்க. பொண்ணு கிடைச்சுன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்புறம் ஏதோ ஒரு பையன் கிட்ட இருக்கலாங்க, அவி தனியாகவே இருந்தாலே வருங்க, ஒரு பையன் தனியாக இருக்கிறான், அவனும் அங்கே கூப்பிடுறானுங்க, அங்கே வேணாலும் போயிருக்கலாம். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணறதை இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறோமுங்க, எங்கேயும் அமையலைங்க. ஒன்றா இந்த ஒரு வருஷமாகவே பார்த்துட்டு இருக்கிறனுங்க. பையன் 2 டிகிரி முடிச்சிருக்கிறானுங்க, கார் சொந்தமாக வாங்கி ஓட்டிகிட்ருக்கிறானுங்க, வீடும் இப்போ சைட்டில் வாங்கி கட்ட போகிறானாமாங்க. அது இங்கேயெல்லாம் வீடு வாங்கறது இல்லைன்ட்டானுங்க, கிராமத்து பக்கமெல்லாம் எங்கேயாச்சும் சைட்டில் வாங்கணுங்கிறானுங்க, அதனால தான் வீடும் வாங்காமல் இருக்கிறானுங்க. நல்ல முறைக்கு பையங்கள்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க எங்களை, பையங்கனால எந்த தப்பும் இல்லைங்க.
1: அண்ணா, இப்போ நீங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கரையாம்பாளையம் அப்படிங்கிற ஊர், தென்சேரி மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அது ஒரு சின்ன கிராமம், அங்கே இருக்கிறீங்க. நீங்கள் தேங்காய் எந்தெந்த கிராமத்தில் வாங்குறீங்க? பக்கத்தில் கொஞ்சம் பெரிய ஊர்களெலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சோமனூர், சூலூர் எல்லாம் போய் வாங்குவோம் காய், கிணத்து கடவுங்க, சூளக்கல்லுங்க, பொள்ளாச்சி ஏரியாவுங்க, இப்படி எல்லா பக்கம் காய் வாங்குவோமுங்க. வடக்கு எடுத்துட்டா கிழக்க ஐயம்பாளையம், கம்மாளவட்டி, இப்படி கிழக்க அது வரைக்கும் வாங்குவாங்க. தாராபுரத்து வரைக்கும் காய் கிடைச்சா வாங்குவோமுங்க, காய் எங்கே கிடைச்சாலும் வாங்குவோமுங்க. காய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது கிடைச்சதுன்னா போய் வாங்கிட்டு வருவோங்க. விலையை செஞ்சா என்னங்க, நம்மளுக்கு வந்து ஒரு காய்க்கு வந்து 1-5 பைசா கிடைச்சாலும் கூட போதுங்க, அந்த அளவுக்கே இப்போது நிலவரம் இல்லைங்க. இப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஏறுது, ஒரு நாளைக்கு இறங்குதுங்க, விவசாயிகளுக்கும் எல்லாம் கஷ்டமுங்க. அதனால் அவியலும் விலை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க இந்த இன்னத்த சூழ்நிலையிலேங்க. இப்போ காய் வாங்கினாங்க, நம்ம என்ன 20 ரூபாய்க்கு காய் வாங்குறோம்னாங்க, அந்த காய் பருப்பு வந்து நம்மளுக்கு அந்த வாங்கின காசுக்கே வராதுங்க. தொட்டி காயும் அதுக்களவுக்கு போயிருமுங்க. ஏதோ மட்டை உரிகூலி போக நம்மளுக்கு 1-5 பைசா இப்படி கிடைச்சா மட்டம் பேரில், அதுதானுங்க நம்மளுக்கு மிச்சம். சும்மா இருக்கறக்கே ஏதோ அதை செஞ்சுட்டு இருக்கலான்னு செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க. பெரியசா வியாபாரம் பண்ணோம்னா நல்ல லாபம் ஓரளவுக்கு கிடைக்குமுங்க. ஏதோ விலையேறினா எச்சு கிடைக்கும், விலை இறங்குறப்ப ஓரளவுக்கு நட்டம் வந்தாலும் தெரியாமல் இருக்குமுங்க அது. ஏன்னா பெரிய வியாபாரமுங்கல 10 டன் 20 டன் தொட்டியெல்லாம் ஏற்றுறமுங்கல நம்மளுக்கு நட்டம் வந்தால் தெரியாதுங்க. இது இருப்பு வச்சு எச்சு விலையாடுற போது கொடுத்துக்கலாங்க. இப்போ 30 ரூபாய்க்கு விற்கிற போது கொடுக்கலாங்க. இப்போ நான் தொட்டி கொண்டு போய் போட்டேன்னா 25 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து காங்கேயத்தில் ரேட்டு வந்து 32 ரூபாய்ங்கிறாங்க. நம்மளுக்கு 6 ரூபா குறையுதுங்க தொட்டி மேலே. ஆனால் காட்டுக்காரர் அதை கணக்கு போட்டு தான் காய் கொடுக்குறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் 1000 காய் வாங்கினாங்க, ஒரு 6 மாசம் கணக்கில் போட்டு வச்சா தான் தொட்டி இப்போ ஒரு 1000 கிலோ 500 கிலோ 1500 கிலோ இப்படி வருமுங்க. போட்டு வச்சிருந்தா கொண்டு போய் போட்டுருக்குறோமுங்க. ஏதோ வயிற்று கழுவுற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறோமுங்க, வேற தொழில் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையினால.
1: நீங்கள் உங்களுடைய கரையாம்பாளையம் ஊருக்கு பக்கத்தில் மட்டும் இல்லாமல் 30-40 கிலோமீட்டர் தள்ளியும் கூட நீங்கள் தேங்காயெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க கொப்பரையை உடச்சி வைக்கிறதுக்காக. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊர்கள்லையும் வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்களும் தேடி போய் காய்களை வாங்குவாங்க. உங்களுக்கு அங்கே தேங்காய் இருக்குது அப்படிங்கிற தகவல் எப்படி கிடைக்குங்கண்ணா?
0: அதாவது வந்துங்க பெரிய ஐட்டங்கள்லாம் பெரிய வியாபாரிக்கு வாங்கிக்குவாங்க. சின்னது 500 காய் 1000 காய் இப்படி இருந்ததுன்னா அது பெரிய வியாபாரிக்கு போய் எடுக்க மாட்டாங்க. அதனால அது ஆர்வத்தர் மூலியமா புரோக்கர் மூலியமா இங்கே சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது காய் வெட்ட போறவங்க தெரிஞ்சிட்டு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம போய் பார்த்து விலை பேசி எடுத்துட்டு வரதானுங்க. அதுலேயும் சின்ன வியாபாரிக்கு நிறைய இருக்கிறாங்க. நம்மளுக்கு கிடைக்குதா அவியலுக்கு கிடைக்குதா சொல்ல முடியாதுங்க, போய் பார்த்தா தான் கிடைக்குங்க. யாருது 5 பைசா அதிகமாக கொடுக்குறோமோ 10 பைசா அதிகமாக கொடுக்குறோமோ அவியலுக்கு தான் காய் கிடைக்குங்க. அப்புறம் நம்ம சுற்றி தான் ஆகணுங்க. இங்கேயும் இந்த ஏரியாவில் கரையாம்பாளையா, மண்ணாம்பாளையா, மூங்கத்துழுவுங்க, இப்படி எல்லாம் சுற்றி சுற்றி அக்கம் பக்கமெல்லாம் ஐயம்பாளையா, இதெல்லாமே வாங்குறோமுங்க. நகர் குழந்தைங்க எல்லா பக்கம் சுற்றி காட்டம்பட்டி வரைக்கும் அப்படி இந்த ஏரியாவில் பக்கத்துக்கு இல்லையெல்லாம் இங்கேயும் வாங்குறோமுங்க காய். எங்கே கிடைச்சாலும் கம்மியாக இருக்கிற காய் எடுப்பணுங்க நான். அப்புறம் பொடிக்காய் இருக்குதுங்க. பொடிக்காய் இப்போ 8 ரூபாய் 7 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 9 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. பொடிக்காய் நிறையா கிடைச்சா 2 வண்டி 3 வண்டி கிடைச்சாலும் பொடிக்காயும் எடுத்துக்கணுங்க. அது கிடைச்சாலும் எடுத்து வியாபாரம் பண்ணுறேனுங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க. பையங்க அதுக்கு கொஞ்சம் உதவி நல்லா பண்ணுறாங்க, அவங்க இதனால இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறனுங்க.
1: நீங்கள் தோட்டத்துக்காரங்கிட்ட தேங்காய் வாங்குறீங்க, வாங்கி விலை பேசி விலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் வந்து நீங்கள் வண்டியில் ஏற்றுறீங்க. அதுக்கு முன்னால் எண்ணெய் விடணும். என்னும் போதுங்க முதல்ல சாமிக்கு ஒரு காய் அப்படின்னு எண்ணெய் விடுறீங்க.

0: அது என்ன சாங்கியமாங்கண்ணா இல்ல காலம் தொட்டு நடந்துட்டு இருக்குதா?
1: அது சாங்கியம் இல்லைங்க, காலம் தொட்டு நடக்கிறதானுங்க. சாமிக்கு ஒரு காயின்னு விட்டுத்தான் எண்ணுவாங்க, எந்த தோப்புல என்னாலுங்க. அது வந்து சாமிக்கு ஒரு காய்ங்கிறது விட்டதே என்னோனுங்க. நம்ம போற பக்கம் வாருங்க, ஒரு வண்டியிலேயே போனாலும் ஒரு காயை எடுத்துட்டு போய் சாமிக்கு உடச்சிருவாங்க. அதுல உரிச்சு எடுத்துட்டு போற போது, நாளைக்கு ஒரு இதுக்கு போற போது அந்த காய் கொண்டு போய் சாமிக்கு உடச்சிருவாங்க, விநாயகனுக்கு போட்டுருவாங்க. ஈடு காய் அதுக்கு எடுப்பாங்க. அது போக நூத்துக்கு ரெண்டு காய் லாவக்காய்ங்க. அந்த ஆவக்காய் போடுறது வந்துங்க ஏதோ உடலி சல்லி வந்ததுன்னா அதுக்கு சரியா போயிருமுங்க. நட்டம் வராத அளவுக்கு இருக்குன்னு அதை எடுக்கிறதுங்க. அதை விட மீறியும் பொடிக்காயெல்லாம் எடுத்தோம்னா நட்டம் வருமுங்க, அதுல நிறைய போயிருமுங்க. அழுகுல ஒல்லி நிறைய வருமுங்க, அது பார்த்து எடுக்க முடியாதுங்க. நல்ல காய் எடுத்தோம்னா அந்த லாவக்காய் போடணுங்கல்ல அதை அனுசரிச்சு போயிருமுங்க. இப்போ நூற்றுக்கு ரெண்டு காய்னா 1000க்கு 20 காய் வருமுங்க. அப்போ அதில் ஒரு 10 காயே போனாலும் 10 காய் இருக்குன்னு வைங்க, அப்படி இது பண்ணிக்கலாங்க. எல்லா தொழிலையும் நட்ட லாபம் இருந்தே தான் இருமுங்க. நம்ம பார்த்து அதை செய்யணுங்க. நட்ட லாபத்தை எல்லாம் பார்த்தா பொழைக்க முடியாதுங்க. இந்த தொழில் இப்படி வருதா, அந்த தொழில் அப்படி வருதானே, நம்ம எல்லாமே அப்படித்தான் பண்ணி ஆகணுங்க. அப்புறம் அது நீ எல்லா தொழிலை விட உட்காந்து காசு சம்பாதிக்கணும்னு எதுலையும் சொல்ல முடியாதுங்க. உட்காந்துட்டே சம்பாதிச்சாலும் அதுக்கு நாலு கத்து கத்தி தான் ஆகணுங்க. வாய் திறந்து கத்துனம்னா தான் வந்து வாங்குவாங்க. உண்டே இல்லைங்களா?
0: அருமைங்கண்ணா, உங்களுடைய அனுபவங்களை எங்கிட்ட நல்லா பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. விவசாயிகள் வந்து தேங்காய் எண்ணெய் விடும் போதுங்க அதில் பெரிய காய் சின்ன காய்ங்கிற ஒரு நிலைமை எல்லாத்துக்குமே வரும். அவங்க என்னம்பாங்க, இதுக்கு பெருசாக தான் இருக்குதே எடும்பாங்க. நீங்கள் இல்லைங்க, இது சின்ன காயும்பீங்க. எப்படி நீங்கள் கலந்து பேசி அதெல்லாம் முடிவு பண்ணுவீங்க?
1: ஓரளவுக்கு பெருசா இருக்கிற காயை நம்ம எடுத்துக்கணுங்க. பெரிய காய் சின்ன காய் கழிச்சு தான் எடுப்போமுங்க. அதுல வந்து ஓரளவுக்கு பெருசா இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து ஆகணும், விட மாட்டாங்க. ரொம்ப பொடிக்காயா இருக்கிறது ரெண்டு கொண்டு போட்டு எடுப்பாங்க, ஒரு காய்க்கு ரெண்டு காயின்னு. அப்புறம் அது இல்ல, அப்படி கொடுக்காதவங்க வந்துங்க, அது வந்து 15 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா இது வந்து ஒரு 7.5 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. சின்ன காய் இப்படி போட்டு எடுத்துக்கலாங்க. அது வந்து பெரிய காயின்னு அவங்க சொல்ற காய் நம்ம வேணும், ஒரு காயை கழிக்கலாங்க. எல்லா காயும் கழிக்கிற கூட மாட்டாங்க, எடுத்தா ஆகணுங்க. இது பெருசா இருக்குதும்பாங்க. அப்படி இல்லை, நம்ம எடுக்கலீங்கல்ல காய் நம்மளுக்கு கிடைக்காதுங்க, வேற வியாபாரி பார்ப்பாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம சமாதானப்பட்டுத்தான் வியாபாரம் பண்ணி ஆகணுங்க. தொழில் எப்படியானாலும் அவியில் தண்ணி விட்டு எல்லா பாகுபாடு பார்த்து உரம் போட்டு 10 ரூபா அதில் தான் வர்றதை வச்சு தான் அவிய பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு அதுக்கு எல்லாம் கொடுத்து அவிய சாப்பிடணும். அப்புறம் நம்ம ஒரே முட்டாவுக்கு கழிச்சரிஞ்சிட்டு வந்துட்டு அப்புறம் அவியலுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுபோல் நம்ம போகிற பக்கம் எப்படியுமே 10 ரூபா எச்சு கம்மி வரத்தான் செய்யுங்க. அது சிறுசு பெருசுன்னெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு தோட்டத்தில் சொல்லுவாங்க, ஒரு தோட்டத்தில் சரியப்போ இன்னும் ரெண்டு எடுத்து போட்டு போகணும்னு சொல்லுவாங்க. பெரிய மனசு பண்ணிவாரு, அந்த காய் சும்மாவே எடுத்து போட்டு போமாங்க, கடைசியில் ஒரு 4-5 காய் கிடந்தா அப்படி விடுற பக்கமும் விடுறாங்க. எல்லாமே தோட்டத்துலேயுமே ஒவ்வொருத்தர் வந்து கண்டிப்பாக ஒரு காயும் கூட எச்சு போடுறக்கு விட மாட்டாங்க. ஒரு தோட்டத்தில் 10 காய் கிடந்தால் எடுத்து போட்டு போப்பா நீயும்பாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாம் நடக்க எல்லாத்தையும் அனுசரித்து தான் நம்ம தொழில் செய்யணுங்க. பின்ன நம்ம ஒரே முட்டை பிடிவாதமாக இருந்தால் எந்த தொழிலுமே செய்ய முடியாதுங்க.
0: அண்ணா, தேங்காய் எடுக்கிறது ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. நிறைய உள்ளிக்காய்கள் வரும், அப்புறம் பருப்பு தேங்காய்க்குள்ள அழுகின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது, அதை நீங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்களா? எப்படிங்கண்ணா?
1: பார்த்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாங்க, எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. எப்படி நம்ம எடுத்தாலும் 10 காய் ஒல்லிக்காய் வருமுங்க 1000க்கு. இப்போ ஒரு 10-20 காய் ஒரு 50 காய் கூட அழுகல் வருமுங்க. அந்த அழுகு பருப்பு வந்து அது ஒரு ரேட் போட்டு எடுத்துக்குவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு விற்கின்னா ஒரு 50 ரூபாய்க்கு அதுவும் எடுத்துக்குவாங்க. அது நம்ம போய் கரெக்டாக பார்த்தெல்லாம் ஒன்றுமே வராமையெல்லாம் எடுக்க முடியாதுங்க. எப்படியும் வந்தே தான் தீருமுங்க, எந்த வரி எடுத்தாலும் ஒன்று ரெண்டு. நம்ம நேரம் நல்லதாக இருந்துட்டா வராமல் இருந்தாலும் இருக்கலாங்க. அது எப்படி நம்ம போய் எடுத்தாலுங்க ஒரு 1000க்கு 10 காயாவது வருமுங்க. ஒல்லி பெருந்தொட்டி வர்றது இருக்குதுங்க. காயே இல்லாமல் வெறும் மட்டையாக இருக்கிற காயும் இருக்குதுங்க. அதுலேயே ஏமாந்து எண்ணும் போது வேகமாக நம்ம பார்க்காம எண்ணிட்டோம்னா அப்புறம் அழுகல் கருப்பு காய் எடுத்தா தான் அதிகமாக அழுகல் வருமுங்க. போட்டு வச்சிருக்கிறாங்கல்லங்க, ஒரு 2 மாசத்துக்கு ஆன காய் எடுத்தோம்னா அழுகல் வருமுங்க. போட்ட உடனே எடுத்தால் அழுகல் கொஞ்சம் கம்மியாக தான் வருமுங்க. ஏதாச்சும் 1 நேரம் உளுந்த காய் எடுத்து போட்டிருந்தாங்கன்னா தான் வருமுங்க, இல்லைன்னா அழுகல் அதிகமாக வராதுங்க போட்ட காயில். ஆனால் கருப்பு எடுத்தால் நம்மளுக்கு 2 பணம் கிடைக்குமுங்க. பச்சைக்காய் உடனே எடுத்தோம்னா 2 பணம் கிடைக்காதுங்க, போட்டு வச்சு உரிக்கணுங்க. அது வேறு பின்னாடிக்கு விலை இறங்கினால இறங்கலாம், ஏறினால ஏறலாம், அது சொல்ல முடியாதுங்க. அதனால் கருப்பு காய் எடுக்கிறது அப்போவே என்ன விலை விற்கிதோ அந்த விலை போட்டு எடுத்து உடச்சி பருப்பு பண்ணி கொடுத்து நம்ம காசை வாங்கிக்கலாங்க கையில். ஆனால் இது வந்து 1 மாசக்கணக்கில் போட்டு வச்சுருக்கோணுங்க. இப்போ பாருங்க, வாங்கி போட்டிருக்கிற ஒரு 500 காய், இந்த 500 காய் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி 20 நாள் ஆச்சுங்க. இன்னும் 15-20 நாள் ஆகணுங்க உடைக்கிறதுக்கு. அதுக்குள்ளாக உன்னெங்காச்சும் ஒரு 500 காய் வாங்கி ஒரு 1000 காய் ஆனால் உடைப்பணுங்க. அது கருப்பு காயாக கிடைச்சா பரவாயில்ல, பச்சைக்காயாக இருந்தால் அதையும் கொண்டு வந்து போட்டு வச்சு தான் உடைக்கணுங்க. அது மாதிரி நம்ம எப்படியுமே தொழில் பண்ணுற போதுங்க நெட்டையே குட்டையே ஏதோ ஒன்று இருக்குமுங்க. எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து தோட்டத்தில் போனாலும் பார்த்து எடுத்து அழுகில் வருதுனாலும் அதில்

0: ஒரு காயில் ஒரு 10 ரூபா நட்டம் ஆகுங்க, ஒரு காயில் 10 ரூபா சேர்ந்து வருங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா இது பண்ணணும். அப்புறம் நம்ம இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. பருப்பை அப்படித்தான் உடச்சி வச்சுங்க, உரிச்சு அப்பவே உடைப்பாங்க. உடச்சோடனே சில்லு வராமல் உடைக்கணுங்க. உடச்சி கொண்டு போய் வச்சு சாயந்தரம் சல்பூர் பற்ற வச்சு வச்சுங்க, பாயை போட்டு மூடி அது எந்த இதுவும் வராமல் அழுகல் வராமல் பார்த்துக்கணும்னா 2 சல்பூர் வைக்கணுங்க. 2 சல்பூர் வச்சு அலங்காவும் மூடி மூடியாக தோண்டி எடுக்கணுங்க. உடையாம தோண்டி எடுத்து அதுக்கு காக்கா குருவி நாய் வராமல் பாதுகாப்பு இருந்து அதைய ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வெயில் இருந்தால் 3 நாளைக்கு காயணுங்க. இல்லைங்கில் ஒரு 5-6 நாளைக்கு அதைய பாதுகாத்துங்க, பக்கத்துலேயே உட்காந்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பருப்பு கொண்டு போய் போட முடியுங்க. தொட்டிங்கிறது இப்போ ஒரு 10 வண்டிக்காய் உடச்சோம்னா தான் ஒரு 400 கிலோ 500 கிலோ வருமுங்க. 10 வண்டிக்காய் உடச்சா தான் நம்மளுக்கு தொட்டியில் ஒரு 10-500 கிடைக்குங்க. அது வரைக்கும் நம்ம அதை போட்டு தான் வச்சிருக்கணுங்க. மட்டையும் அப்படித்தானுங்க, ஒரு லோடானா தான் ஏற்ற முடியுங்க. அது வரைக்கும் அந்த 1000 காய் மட்டையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ மட்டையும் என்ன படுறது, 3000 மட்டை கிடக்குதுங்க. ஒன்று 2000 மட்டை உரிச்சா தான் ஒரு 5000 மட்டையாவது இருக்கணுங்க எடுக்கிறதுனா. அந்த மாதிரி தான் நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோங்க.
1: அண்ணா, நீங்கள் பச்சைக்காய் போட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு நாங்கள் போட்டு வச்சு தான் உரிப்போம், அப்போ தான் எங்களுக்கு ஓரளவுக்கு காய் உருட்டு வரும் அப்படின்னீங்க. அதனால கொஞ்சம் அவிட்டன் கூடுதலாக வருமாங்கண்ணா. இதில் என்ன காரணம்னு தெரியல, ஒரு சில விவசாயிகள் சொல்கிறாங்க அந்த தண்ணிகள்லாம் குடிச்சிரும், அதனால பருப்பு கொஞ்சம் எங்களுக்கு வெயிட் வருதுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் உடச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
0: பச்சைக்காய் உடச்சோம்னாங்க 1 கிலோ குறையுங்க. கருப்பு போட்டு 2-2.5 மாதம் போட்டு உடச்சோம்னா 1 கிலோ பருப்பு சேர்ந்து வருமுங்க. 13 கிலோ வருதுனாங்க, 14 கிலோ வருமுங்க. 100 காய்க்குங்க, ஒரு 100 காய்க்குங்க 13 கிலோ பருப்பு வருதுனாங்க, 14 கிலோ வருமுங்க, 1 கிலோ சேர்ந்து வருமுங்க. அந்த தண்ணி வத்தி வரணுங்கில பருப்பு கொஞ்சம் உள்ள நல்லா விளைச்சல் வந்துருமுங்க ஓடு மாற. அப்போ வந்து அந்த பருப்பு என்ன ஆகுதுன்னா நல்லா எண்ணெய்ச்சத்து உள்ள பிடிச்சிக்குதுங்க. அந்த தண்ணி வந்து நம்ம தண்ணிங்கிறமுங்க, அதில் வந்து என்ன சத்து இருக்குதுன்னு நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அந்த தண்ணியாகப்பட்டது வத்துறனுங்கில அது தேங்காயில் இதாகி எண்ணெய் சத்தும் அதிகமாகிக்குதுங்க. அதிகமாகறதுனால தான் அந்த இடம் வர்றதுக்கு காரணமுங்க. 1 கிலோவே சேர்ந்து வருமுங்க 100 காய்க்கு. 1000 காய் உடச்சோம்னா 10 கிலோ சேர்ந்து வருமுங்க. கருப்பு காய் வாங்கணும்னா அதனால தான் கருப்பு காய்க்கு 48 ரூபாய்ங்க கிலோ அப்போ வாங்கினது, இப்போ வாங்கிறது 42 ரூபா 43 ரூபாய்ங்க கிலோ. பச்சைக்காய் 38 ரூபா 39 ரூபாய்ங்க கிலோ, அதனால தான் அந்த ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஆனால் பச்சைக்காய் வாங்கிட்டு வந்து உரிச்சா மற்ற ரேட்டு கொஞ்சம் போகுமுங்க. அது சில வாரி அது பெரிய ஐட்டங்க தான் செய்ய முடியுங்க, நம்மளால எல்லாம் செய்ய முடியாதுங்க. அது எப்படின்னு கேட்டால் டெய்லி 1 லோடு 2 லோடு மட்டை ஏற்றுற மாதிரி இருக்கணுங்க, அந்த காய் அப்படியே லைன் கூடுற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் அந்த காய் இது பண்ண முடியுங்க. பச்சைக்காய் உடைக்கிறவங்கெல்லாம் பச்சைக்காய் உடைக்க முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். இந்த டயத்தில் பச்சைக்காய் உடைச்சா பூரா லப்பராக வருமுங்க, 90 ரூபாய்க்கும் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ விற்கிறதே 115-120 தானுங்க.
1: என்ன காரணம்னா ஏன் ரப்பர் மாதிரி வருது?
0: அதான் இளங்காய் காஞ்சகாய உழுகுமுங்க, அதே வந்து உள்ள லப்பர் மாதிரி இருக்குங்க, விளைச்சல் இருக்காதுங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு மரத்தில் தண்ணி அதிகமாக இது இல்லையிலங்க, அதனால அது நட்டுக்கழுந்து உளுந்துருமுங்க. அதனால அது பழுத்திருக்குன்னு வெட்டிட்டு வெட்டித்தான் ஆகணுங்க. உழுகுதும்பாங்க காட்டுக்காரர் இல்லைன்னா அதை வெட்டிட்டு வந்து நம்ம முறிச்சோம்னா உள்ள விளையன்னு இருக்குங்க காய். அதை உடைச்சோம்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி வருமுங்க, அது வந்து 90 ரூபாய்க்கு தான் போகுமுங்க. நம்ம 20 ரூபா கொடுத்து எடுத்துட்டு வந்து 90 ரூபாய்க்கு பருப்பு போட்டால் என்ன லாபம் வருமுங்க? அதனால தானுங்க காட்டுக்காரர் என்னம்பாங்க, இந்த விலைக்கு தான் நாங்கள் கொடுப்பணுங்கம்பாங்க, 20 ரூபாய்க்கு போகுதும்பாங்க. அது வந்து லயனுக்கு போகிறதுனா லயனுக்கே அந்த வெள்ளைக்காய் வாங்க மாட்டாங்க உள்ள வெலை வந்துட்டா. ஆனால் காய் நல்லா தான் இருக்குமுங்க லயனுக்கெல்லாம், ஆனால் வாங்க மாட்டாங்க. நம்ம காய வைக்கிறதுக்கு வந்து அது ஆகாதுங்க அந்த மாதிரி இது பண்ணுறது.
1: இதுவரை தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். கொப்பரை தொழில் குறித்து இவர் கூறும் மற்ற கருத்துக்களை வரும் வாரத்தில் கேட்போம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து

0: கொள்ள விரும்புவோர்
1: 9190903835
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
6: மார்க்கா சொல்லு.
4: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா?
4: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு.
5: ஆஹா.
4: ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: சூப்பர்.
4: டோன்ட் மிஸ் இட்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப

0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ண தார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேரம் 3:03 ஆகுது. நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இது டீ டைம். 1950 முதல் 1969 வரைக்கும் அந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யாரு? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: செம்மனா கெம்பாளையம் நெசவாளர் காலையில இருந்து கணேசன் பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
4: பாவ மன்னிப்புல இருந்து பால் இருக்கும் பச்சை இருக்காது.
3: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: டீ டைம் லிசனர் சாய்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்மா.
1: ஹலோ,
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: சியன்பதூர்ல இருந்து வசந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன?
1: கண்ணாயுதம் படத்துல இருந்து கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கம் அந்த பாட்டு.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம், டீ டைம் நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயருக்காக விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது. படகோட்டி திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: டீ டைம் நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
5: மதுக்கரசி ஏறப்பாளையத்துல இருந்து வெள்ளிங்கிரி பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
5: பாடம் வந்து

0: பறக்கும் பாவைங்க பாட்டு வந்து நிலவென்னு மேடை இருந்தால
1: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.
2: நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன்

நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: தங்க மாளிகை
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி

0: 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க.
1: ஹலோ, நான் சண்முகம் பேசுறேங்க, பதவம்பள்ளியில இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: விவசாய படத்துல விவசாயி கடவுள் என்ன
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.
2: விவசாய

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி.

0: மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலையறா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி. சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நெர்லே டீ டைம் நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நாம் இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ऑस्ट्रेलिया के ये आदिवासी अच्छे चित्रकार तो हैं ही, आज उन्होंने अन्य क्षेत्रों में भी अपना स्थान बना लिया है। वो देश की आर्थिक, सामाजिक और राजनीतिक गतिविधियों में बढ़ चढ़कर हिस्सा लेने लगे हैं।
1: लेकिन कुछ ऐसे भी हैं जिन्हें ये आधुनिकीकरण पचता नहीं, वो अपनी जीवन पद्धति नहीं बदलना चाहते, और क्योंकि अब उन्हें भूमि के अधिकार मिल गए हैं इसलिए वो अपने क्षेत्र में अपने ढंग से जी सकते हैं। एक तरह से अच्छा भी है। आज हम चाहें तो पाषाण युग की जीवन शैली को प्रत्यक्ष देख तो सकते हैं।
2: ऑस्ट्रेलिया के आदिवासी, अभी आपने सुना यह कार्यक्रम, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றச்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிட் மற்றும் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: இசையோடு என்றும் நீங்கள்
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
8: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
7: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
9: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
10: புதுசுதான்.
9: எப்படி வாங்க?
10: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
9: அது எப்படி?
10: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
9: தங்க விலை ஏறலா?
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
9: அப்ப விலை குறைஞ்சா?
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
9: ஹே சூப்பர்.
10: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
9: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
11: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நேரம் 4:03 ஆகுது. நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேட்டு ரசிக்க போறீங்க கெட் செட் கோ கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ கேம் ஷோல விளையாட தான் போறோம். என்ன விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 3 வார்த்தைகள் கொடுக்க போறேன். அந்த 3 வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய கனெக்ஷன் வார்த்தை என்ன அப்படின்றத தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இது கனெக்ஷன் கேம். பாட்டிலும் கேம்ல கலந்துகிட்டு கலக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டயல் பண்ணலாம். மூன்று நம்பர்கள்

சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2312103 அல்லது 2317046 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணலாம். இந்த ரெண்டு லைன்மே பிஸியா இருக்கு அப்படின்றவங்க 2316313 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கலக்கலாம். முன்னணிப்பு என்ன 0422 சேர்த்தளைங்க. இல்ல எல்லா லைன்மே பிஸியா இருக்கு, நான் வாட்ஸ்அப்ல நம்பருக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணலாமா, எனக்கு ஏதாவது கேம் ஷோ இருக்கா அப்படின்னா உங்களுக்கும் தனியா கேம் ஷோ இருக்குங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் என்னன்னா 9585800103 அப்படின்ற நம்பருக்கு நான் கேட்கக்கூடிய இந்த மூன்று கனெக்ஷன் வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய

வேண்டிய நம்பர் என்னன்னா 9585800103 அப்படின்ற நம்பருக்கு நான் கேட்கக்கூடிய இந்த மூன்று கனெக்ஷன் வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தையா கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நேயர்களுக்காக தனி கேள்விகளும் அண்ட் கால் பண்ண நேயர்களுக்காக ஒரு தனி கேள்வியும் நான் வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி அழகான பாடல் உங்களுக்காக காத்திருக்குது. கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: இது கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்ம கூட விளையாடுறதுக்கு முதலாவது ஒரு நேயர் காத்திருக்காங்கன்னு நினைச்சேன், வந்த வேகத்துல போயிட்டாங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாமா? வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நினைச்சே
0: பாக்கலங்க. வாழ்த்துக்கள், சூப்பருங்க.
6: வாய்ப்புக்கு நன்றி.
0: எப்படி உங்களை வெறுங்கையோடு அனுப்புறதுன்னு தான் சொல்லிடுங்க. கைத்தட்டலாம் பலமா கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கான மூன்று வார்த்தைகள் கொடுக்க போறோம். அந்த மூன்று வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரி, நம்ம வாட்ஸ்அப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, எங்களுக்கான அந்த வார்த்தைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க. சோ உங்களுக்கான வார்த்தைகள் விண்கலம், ராக்கெட், நிலா, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய நான் நினைச்சிருக்க வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நேயர்கள் மட்டும் பதிலளிக்கலாம். 9585800103 அப்படின்ற நம்பர்ல விண்கலம், ராக்கெட், நிலா, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. இப்ப நிகழ்ச்சியில பேசுறதுக்கு இன்னொரு நேயர் வந்தாச்சு அப்படின்னு நினைச்சா சரி பரவாயில்ல, இப்ப நமக்காக பாடல் காத்திருக்குது, பாடலை கேட்டுவாங்க.

0: என்றும் நீங்கள்
1: தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, முழுது முடிஞ்சா கூட தள்ளுபடி சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்டில் நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
0: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு பார்க்க முடியல, சரி பரவாயில்ல. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல கேட்டிருந்த நேயர்களுக்கான பதில் என்ன அப்படின்றதா நம்ம சொல்ல போறோம். விண்கலம், ராக்கெட், நிலா, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்றது கேட்டிருந்தோம் இல்லையா. சோ வாட்ஸ்அப்ல எக்கச்சக்கமான பதில்கள் வந்து நிரம்பி இருக்குதுங்க.

0: எனக்கு தெரிஞ்சு வந்து பயங்கரமா இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா, திருப்பூர் காஞ்சனா விண்வெளி அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மூக்கனு சண்முகநகர்ல இருந்து சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி இவங்க எல்லாரும் சேர்ந்து விண்வெளிக்கு போறது தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ரமண முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கோபாலன் கல்யமுத்தூர்ல இருந்து விண்வெளி அப்படின்றாங்க, விண்வெளி ஆராய்ச்சி கூட அப்படின்னு முருகேஸ் பீளமேடு புதூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. விஜயகுமார் வரதராஜன் விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க.
1: வரலாறு மிக முக்கியமான,
0: ஆமா, எல்லாரும் பயங்கரமா வந்து சிந்திச்சிருக்கிறீங்க. கிருஷ்ணாபுரத்துல இருந்து ஜெய கிருஷ்ணாபுரத்துல இருந்து சஹானா, ஆதிரன், நெபிலா, யோகவர்ஷினி இவங்க எல்லாம் விஞ்ஞானம் அப்படின்னு வந்து எல்லாரும், நீங்க எல்லாம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு போனா நாங்க வந்து விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணுவோங்க அப்படின்னு அவங்க ஒரு புது சைட்ல ஆன்சர் யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தரம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி விண்வெளி ஆராய்ச்சின்னு சொல்றாங்க. மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா ஊர் பெரிய வதம்பச்சேரியில இருந்து அவங்களும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வானிலை ஆராய்ச்சி மையம், விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்னு பதில்கள் வந்த வண்ணமா இருக்குது. உடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி அவங்க வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் மடம் அப்படின்றாங்க. அதை தொடர்ந்து அந்தோனிராஜ் சென்னையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட அவங்களும் வந்து ஆராய்ச்சி தொழில்நுட்ப கூடும் விண்வெளி துறை அப்படின்னு பயங்கரமான ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதே தொடர்ந்து வானம் அப்படின்னு சொல்றாங்க, யாருன்னு பாக்கலாமா? குள்ளக்காப்பாளையத்துல இருந்து வீரமணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எல்லாமே வானத்துல தாங்க இருக்குது. நான் நீங்க என்னங்க ராக்கெட் எல்லாம் வானத்துக்கு தானே போயிட்டு வருது, நிலா வானத்துல தானே இருக்குது, அப்போது வானம் தான் அப்படின்றாங்க. கணேஷ் சிறுமுகை என்ன சொல்றாங்கன்னா, விண்வெளி ஆய்வு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சிங்கானூர் ஜெயலட்சுமி அவங்களும் விண்வெளி அப்படின்றாங்க. திருப்பூர் பாலாவோ நிலா பயணம்ங்க, ஓ நிலாவை நம்ம ஆன்சர் கொடுத்ததுனால அவங்க நிலாவுக்கே ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வேற யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, சுமதி சாவக்கட்டுப்பாளையத்துல இருந்து அவங்களும் ஆராய்ச்சி அப்படின்றாங்க. நாள் ரோடு சரவணன் யமுனா அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களும் விண்வெளி தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா சந்திராயன் அப்படின்றாங்க, போடுங்க சந்திராயனுக்கு வரைக்கும் இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து நிலாவில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாரும் ஆராய்ச்சி அப்படின்னாங்க. நீங்க சந்திராயனா தாங்க இருக்கும், உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பவித்ரா பெருமானலூர்ல இருந்து அவங்க ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, பேர் மட்டும் தான் வந்திருக்கு, இல்லைங்க முன்னாடியே சந்திராயன் சொல்லிட்டு அவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே சந்திராயன் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் ஒரு சில பேர் எடுத்துருப்பாங்க சொல்லியிருக்காங்க, வேற லெவலுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றாங்க, நிலாவுக்கு முத முதல்ல காலடி எடுத்து வச்சவங்க இவங்களா தாங்க இருக்கும் ஆன்சர் அப்படின்னு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னவங்களோட பேர் என்ன தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து வெங்கடேசன் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலருடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட முடியல. அடுத்தடுத்த கேள்விகளுக்கு கண்டிப்பா உங்களுடைய பெயர் சொல்லிடலாம். வானம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் கொழும்புக்கூட அனுப்பிச்சிருக்காங்க. விண்வெளியில வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சி தாங்க அப்படின்னு சத்யா பிரபா சிறுமுகையில இருந்து சொல்றாங்க. வானம் இல்லைனா விண்வெளியா தாங்க இருக்கும் அப்படின்னு விஜயமங்கலம் கீர்த்தனா, யுவராணி, பூங்குடி, கோபால், தேவி இவங்க எல்லாம் சேர்ந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த பதில் தான் என்னமா அப்படின்றீங்களா? விண்கலம், ராக்கெட், நிலா எந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த ஆன்சர் விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னு தான் நானும் நினைச்சிருந்தேன். ஆன்சர் சொன்னவங்க எல்லாருக்குமே மிக பெரிய ஓகே. இப்ப நம்ம கூட டயல் பண்ணி நிகழ்ச்சியில் இணையறதுக்காக காத்திருக்கிறாங்க சில நேயர்கள், பேசலாமா? வணக்கம்.
2: வணக்கம். பெருமானந்தம் குமார் சங்கமேஸ்வரன்
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ரெடியா வந்திருக்கீங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? சரிங்க, தும்பிக்கை, தந்தம், காடு, இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன? ஆஹா, சூப்பருங்க, ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியில ஏன்ட்ட எதுக்குமா கேக்குறீங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பா வேற, உங்களுக்காக மிகப்பெரிய கைத்தட்டலுங்க, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சி. சரிங்க, இன்னொரு நேயர் கூட இணைப்புல காத்திருக்கிறாங்க, பேசலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்புலதான் இருக்கிறீங்க, வணக்கம் சொல்லுங்க. ரெண்டுமே பட்டம் தாங்க. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்ப நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்காக அந்த மூன்று வார்த்தைகள் ரெடியா இருக்குங்க. என்ன வார்த்தைகள் அப்படின்னா, இளநீர், ஓலை, நார், இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா 9585800103க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: நிகழ்ச்சியில் வேஸ்ட் வைஸ் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் ஆர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இப்ப கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க. நம்ம கூட நிகழ்ச்சியில பங்கேற்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: செலவராஜ் மஞ்சளா பேசுறேன்.
3: ஓகேங்க, உங்களுக்கான அந்த 3 வார்த்தைகள் சொல்றேன்,
4: சொல்லுங்க மேடம்.
3: என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறேன். பயணம், இருக்கை, ஜன்னல்.
4: பேருந்துங்க மேடம்.
3: பேருந்தா? எப்படி சொல்றீங்க?
4: பேருந்துலதாங்க
3: நாங்க வந்து ஜாலியா அப்படியே ரசிச்சுக்கிட்டே போவோம். அதனால வந்து ஜன்னலோரமா இருந்து நாங்க பேருந்துல பயணம் பண்ணும் போது அப்படி ஜாலியா ஒரு விஷயத்த கேப்போமே, அது
4: என்னதுங்க?
3: இயற்கைய பாத்துட்டே வர என்ன கேப்போம் நம்ம? வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த நேரம் சந்திக்கலாமா? இதோ அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கிறேங்க, நன்றி. உங்களுக்கான 3 வார்த்தைகள் சொல்றேன். இறகு, வானம், கூடு. இரவு, இறகு, இறகு. வானம், கூடு. இந்த 3 சம்பந்தப்படுத்தி இது ரொம்ப ஈஸியே, பக்கத்துல யாரா இருந்தாங்கன்னா கூட கேட்டு சொல்லுங்க, அவ்வளவு ஈஸியான ஒரு க்வெஸ்சன்.
4: நிலவு மேடம்.
3: நிலவா? இல்லையே, நான் வானம் சொல்லிட்டேன், இறகு சொல்லிட்டேன், கூடு சொல்லிட்டேன். நிலவு எப்படிங்க கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்க முடியும்?
4: பறவை.
3: கலக்குறீங்க, போங்க, சூப்பருங்க. எல்லாரும் வந்து பிச்சு உதறிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மிகப்பெரிய கைத்தட்டலோட. சரி, நம்ம வந்துட்டு அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். கோகிலா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேமா, உங்களுக்கான அந்த 3 வார்த்தைகள் சொல்றேன். ஈரடி, அறம், வாழ்வியல். உங்களுக்கு பாத்தீங்களா எவ்வளவு அறிவார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் நானு. ஈரடி, ஈரடி, அறம், வாழ்வியல்.
5: அறம், வாழ்வியல்.
3: ஆமா, இந்த 3 தான். 3 வார்த்தைகள் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஈரடி, அறம், வாழ்வியல்.
5: கீரையா?
3: கீரை இல்லமா, ஈரடி. அண்ணாமலை கோவையில இருந்து தென்னை மரங்க அப்படி நிறைய அடிச்சடிச்சு பதில் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்லாம் வந்து க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா ஒரு கன்ஃபியூஷன்ல ஆன்சர் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யாரும் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான இருந்து அப்புறம் கடைசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி, அது கரெக்டா இல்லையான்றதை பாத்திரலாம். திருப்பூர் காஞ்சனா அவங்களும் தென்னைன்னு இருக்காங்க, பறவைன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. ஒருவேளை வந்து மரத்துல வந்து என்ன உட்காருனா பறவை இருக்கும்ல, பறவையா இருக்குமோ அப்படின்னு ஒரு பதில் வந்து தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரமண முதலி புதில இருந்து சுதாகர் ஜீவாவும் வந்து தென்னை மரம் அப்படின்னு சொல்றாங்க. குகன் சேர்ந்து கோத்தகரியில இருந்தும் தென்னை மரம் அப்படின்ற பதில கொடுத்திருக்காங்க. இன்னும் வேற யாரெல்லாம் டிஃப்ரெண்டா பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே தென்னை மரம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது தென்னை மரம் தான் பதிலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. இன்னொருத்தவங்க வந்து டெண்டர் கோகனட் அப்படின்னு இங்கிலீஷ் பதில் சொல்லியிருக்காங்க, சூலூர் கணேஷ மூர்த்தி. அண்ட் அதனை தொடர்ந்து வேற யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சத்தியமங்கலம் 4 ரோட்ல இருந்து மதுமிதா நவசக்தி அவங்களும் தென்னை மரம் அப்படின்னு சொல்றாங்க. கோபாலன் கள்ளியம்புத்தூர்ல இருந்து சாமண்டிபுரம் பகுதியிலிருந்து திலகவதி வெள்ளியங்கிரி அவங்களும் அதே பதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம்

இருந்து வெங்கடேசனும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. சட்னி அரைக்கக்கூடிய தேங்காய் தான் மேடம் அப்படின்னு இவங்க வந்து புதுவிதமாக அந்த தென்னை மரத்தை சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கோணமலை ஆனந்தன், அதனைத் தொடர்ந்து தென்னை அப்படின்னு ஹரிஹரனும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. தென் பொன்முடி, ஸ்ரீராம், பிரகதீஷ் இவங்களாரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. பிரபலா சென்னையில் இருந்தும் தென்னை அப்படின்றாங்க. அப்புறம் ஜெய் ரித்விக், கனிஷ்க், அபினவ் அவங்களாம் ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்துல இருந்து தென்னை அப்படிங்கிறாங்க. சுதீஷ் கோத்தகிரியில இருந்து தென்னை அப்படின்னு இருக்கிறாங்க. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் கள்ளப்புத்தூர்ல இருந்து தென்னை நினைச்சிருக்காங்க. தென்னை மரம் அப்படின்னு வசந்தி சந்திரசேகர் கரவரங்காடுல இருந்து ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. அண்ட் பெருமாள் சாமி சாவக்கட்டுப்பாளையத்துல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சிங்கனூர் ஜெயலட்சுமி மனோகரன் தென்னந்தோப்பு அப்படின்னு அவங்க தோப்புக்கே போயிட்டாங்க. அடுத்ததா திருப்பூர் பாலா தென்னை மரம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் வேற யாரெல்லாம் பார்த்திடலாமா? கோவை தேவராயபுரத்துல இருந்து சுகம் ராஜா, பிள்ளைமேடு புதூர்ல இருந்து முருகேசும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இனி எக்கச்சக்கமான பேர்கள் வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய எல்லா பேர்களும் அடுத்தடுத்த குவெஸ்டியனுக்கு கண்டிப்பாக ரீட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இதுக்கான பதிலை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க. மூக்கனூர் சண்முகானகர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆன்சர் பண்ணதுனால இவங்களுடைய பேரை சேர்த்து படிச்சாச்சு. இவங்க எல்லாரும் தென்னைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ற முறையில் அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஓகே. அடுத்ததா வாட்ஸ்அப் நேயர்களுக்காக அந்த மூன்று வார்த்தைகள் என்ன அப்படின்னா வெள்ளை, கருப்பு, முடிவு. இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் நமக்காக காத்திருக்குது. பாடலை தொடர்ந்து அந்த ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். பரவாயில்ல, அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
6: குறிச்சியில இருந்து நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, உங்களுக்கான அந்த 3 வார்த்தைகள் சொல்லட்டுமா?
6: சொல்லுங்க.
0: சர்ப்ரைஸ், கொண்டாட்டம், விருந்து.
6: என்னங்க?
0: சர்ப்ரைஸ்ங்க. சர்ப்ரைஸ், கொண்டாட்டம், விருந்து, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன?
6: திருவிழா.
0: திருவிழா அப்படின்னு நீங்க வந்து கரெக்டான பதில் சொல்லல, வேற என்னவா இருக்கும்?
6: சர்ப்ரைஸ்.
0: திருவிழால என்ன சர்ப்ரைஸ் இருக்கு நமக்கு? திருவிழானா நம்ம முன்னாடியே தெரிஞ்சு போகுமே.
6: சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ் சொன்னீங்க.
0: கொண்டாட்டம், விருந்து, நல்ல கொண்டாடி விருந்தெல்லாம் வச்சு செம்மையா நம்ம சாப்பிடுவோம். சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? பரவாயில்ல, நீங்க லைன்ல அப்படியே வந்துட்டே இருக்கும் போது. வணக்கம்.
7: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வெள்ளம்பட்டியில இருந்து சிபு சோமா சந்தமூர்த்தி பேசுறேங்க.
0: அப்படிங்களா, என்ன பண்றீங்க?
7: நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கறேங்க.
0: ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு போலயே?
7: போயிட்டு வந்தாச்சுங்க.
0: ஆமா, அதனால நாங்க ரேடியோல நீங்க கேம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, நாங்க விளையாட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏத்த கேள்விதாங்க இது. கேக்கட்டுமா? அந்த 3 வார்த்தைகள் கனெக்ஷன் வார்த்தைகள் தான் விளையாண்டுட்டு இருக்கோம் நம்ம. சரியா?
7: பிறந்த நாள்.
0: பிறந்த நாள் பாத்தீங்களா? அதுக்கேத்த ஆளா நீங்க. பாத்தீங்களா, எப்ப கடைசியா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சாங்க பிறந்த நாளுக்கு?
7: ஜூன் 13ஆம் தேதிங்க.
0: ஓகேங்க, வாழ்த்துக்கள். இப்பதான் உங்க பிறந்த நாளும் கொண்டாடிட்டு வந்திருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டோம். சரி, சூப்பர். இதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் நேயர்களுக்காக சில கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லி இருக்காங்க அப்படின்றத தேடி பாத்திரலாமா? என்ன கேள்வி முதல்ல நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, வெள்ளை கருப்பு முடிவு அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு எக்கச்சக்கமா பதில் வந்திருக்கு. நீதிபதி அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. சத்தியமங்கலத்துல இருந்து சரவணன், யமுனா, அதை தொடர்ந்து வேற என்னெல்லாம் பதில் வந்திருக்காங்க. டோல்கேட் அப்படின்றாங்க. விஜயமங்கலம், ராஜசேகர், திரு, இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ரோடுங்க, ரோட்ல வந்து இந்த வெள்ளை கலர் கருப்பு கலர் கோட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதனால ரோடு தாங்க அப்படின்ற மாதிரி பதில யாரும் சொல்லியிருக்காங்க.

மல்லியா மந்திராச்சலம் ஊர் பெரிய வதம்பச்சேரியிலிருந்து அவங்க இப்படி ஒரு ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து செஸ் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யம்புத்தூர்லேருந்து சரிதா வேற யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க? பிறந்த நாள் அப்படின்னு எதுக்கு நம்ம வந்து காலர்ஸ்க்கு கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து விஜயகுமார் வரதராஜபுரம் கருப்பு வெள்ளை திரைப்படங்க அப்படின்றாங்க. கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் தாங்க கருப்பு கலரில் வெள்ளை கலர்லாம் கோடு தெரியும், அதனால அது கருப்பு வெள்ளை திரைப்படம் அப்படின்றாங்க. பென்சில் அப்படின்னு வந்து நம்ம திருப்பூர் பாலா பதில் சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பங்கோடாலேருந்து விக்ரம் வேதா அப்படின்றாங்க. என்னங்க விக்ரம் வேதாக்கும் கருப்பு வெள்ளை முடிவுக்கும் ஒரு சம்பந்தம், என்ன சம்பந்தம்ன்றது எனக்கு இன்னும் புரியலையே, தெரியல. எனக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சனா தெரியும், பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறேன். உளுந்தூர் பேட்டையிலேருந்து ராஜேந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா உளுத்தம் பருப்பு அப்படின்றாங்க. நீங்கள் உளுந்தூர் பேட்டையிலேருந்து பதில் சொன்னால் உளுத்தம் பருப்பு, நீங்கள் எங்களையே கலாய்ப்பீங்களா? ஓகேங்க. அடுத்ததா சுகம் ராஜா கோவையிலேருந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க? தலைமுடியாக இருக்கும் அப்படின்றாங்க. நீதிபதி அப்படின்னு திருப்பூர் காஞ்சனாவும் பதில் சொல்கிறாங்க. சுதீஷ் கோத்தகிரிலேருந்து நீதிபதி அப்படின்றாங்க. இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள் நீதிபதி அப்படின்ற ஒரு பதிலை சொன்னாலும் சில பேர் மட்டும் இந்த செஸ் கேம் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்கிறீங்க. செஸ் கேம் அப்படின்றதா நான் நினச்ச பதில். ஸோ அந்த பதில் சொன்ன கல்யம்புத்தூர் சரிதா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். கூடவே சேர்ந்து ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த கைத்தட்டலுங்க. சரிங்க, இன்னும் வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் ஆன்சர் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் அடுத்த கேள்விக்குள்ளே போக போகிறோம். உங்களுக்காக அடுத்த கேள்வியும் ரெடி ஆயாச்சு. கோல், நடுவர், மைதானம் இந்த மூன்றையும் சம்மந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103. கோல், நடுவர், மைதானம் அப்படின்றதா உங்களுக்கான அடுத்த கேள்வி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: நேர்களே, இன்று மாலை மணி 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் வேஸ்ட் வைஸ் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் ஆர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: கோயம்புத்தூர்
1: 103 FM ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: இது கெட் செட் கோ கேம் ஷோ. நம்ம கேட்டிருந்த ஒரு கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் அனுப்பி இருக்காங்க. கோல், நடுவர், மைதானம், இந்த 3 வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கேட்டிருந்தோம். இதுக்கு யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாமா? கோவி தேவராயபுரத்துல இருந்து சுகம் ராஜா பதில் சொல்லியிருக்காங்க. கால்பந்து திருவிழாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சிங்கானூர் ஜெயலட்சுமி மனோகரன் அவங்க விளையாட்டு அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருக்காங்க. கால்பந்து அப்படின்னு அண்ணாமலை கோவையில இருந்து பதில் சொல்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வெங்கடேஷன் கால்பந்து விளையாட்டுங்க அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு கால்பந்துன்னா ஒரு உயிரை நினைக்கிற நிறைய பேர் கால்பந்து விளையாட்டை வந்து ஒரு ஆன்சரா குறிப்பிட்டிருக்கீங்க. மனோ ரெட்ஃபீல்ட்ல இருந்து அவங்களும் கால்பந்து அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் சென்னையில இருந்து கால்பந்து விளையாட்டுங்க அப்படின்றாங்க. உமா கணேஷ் சிறுமுகையில இருந்து பதில் விளையாட்டு அப்படின்ற ஒரு பதில கொடுத்திருக்காங்க. எல்லா விளையாட்டுலயும் தாங்க கோல் போடுவோம், நம்ம எல்லாமே விளையாட்டு தாங்க அப்படின்ற மாதிரி கிரிக்கெட்டையும் ஒரு விளையாட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆன்சருக்கு கனெக்ட் பண்ணி யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. தென் பொன்முடியில இருந்து ஸ்ரீராம் பிரகதீஸ் இவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. புட்பால் அப்படின்னு சொல்றாரு திருப்பூர்ல இருந்து பாலா. நிறைய பேர் நாங்கள் வந்து ஃபுட்பால் மட்டும் இல்லைங்க கிரிக்கெட்டும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால திருப்பூர் முத்து அவங்களும் வந்து கிரிக்கெட்ன்ற பதில சொல்லியிருக்கிறாங்க. கால்பந்து விளையாட்டு அப்படின்னு கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஜெயஸ்ரீ வடவழியிலேருந்து ஃபுட்பால் இல்லைனா ஹாக்கியாக இருக்கலாங்க, நம்ம தேசிய விளையாட்டு எப்படி விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க. குகன் சிந்து கோத்தகரியிலிருந்து கால்பந்து அப்படின்ற விளையாட்டை ஆன்சர் அனுப்பியிருக்கிறாங்க. ஃபுட்பால் அப்படின்னு சூலூர் கணேஷ் மூர்த்தி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. மல்லிகா மந்திராச்சலம் வந்து பெரிய வதம்பச்சேரியிலேருந்து அவங்களும் கால்பந்து அப்படின்ற பதில கொடுத்துருக்காங்க. பிரவீன் தீபன் அவங்களும் கால்பந்து போட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கால்பந்து அப்படின்னு எக்கச்சக்கமான பதில்கள் வந்திருக்குது. சுதீஷ் கோத்தகிரியில இருந்தும் அண்ட் அதனைத் தொடர்ந்து ஹேர் ஜெய் தென்னை நடராஜ் சாந்தி அவங்களும் வந்து ஆன்சர் அனுப்பியிருக்கிறாங்க. ரமண முதலி புதுல இருந்து சுதாகர் ஜீவா அவங்களும் விளையாட்டு அப்படின்னு புத்தம் பொதுவாக எல்லா விளையாட்டையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. வீரமணி நித்யா குலகப்பாளையத்துல இருந்தும் அவங்களும் ஆன்சர் அனுப்பினாங்க. கரெக்டா ஆன்சர் அனுப்பின எல்லாருக்காகவும் சேர விளையாட்டுல விளையாண்டு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான கேள்வியும் கேட்டலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நிகழ்ச்சியில இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம். பரவாயில்ல, அவங்க லைனை விட்டு போயிட்டாங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி,
3: யார் பேசுறீங்க? உங்களுக்காக இப்போ மாலை நேரம் அப்படின்றதுனால இத சம்பந்தப்படுத்தி ஒரு மூன்று கனெக்ஷன் வார்த்தையை வச்சிருக்கேன், அது

0: கான பதில் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. பேக்ரவுண்ட்லலாம் பயங்கரமா இருக்குதுங்க பறவைகள் சத்தம். நம்ம வீட்ல தானா பறவைகள் சத்தம்லாம் பயங்கரமா இருக்கே பேக்ரவுண்ட்ல, அங்க தானா?
1: இல்ல இல்ல கம்பெனில இங்க.
0: ஓகேங்க. உங்களுக்கான அந்த மூன்று வார்த்தைகள் மாலை, சுவை, புத்துணர்ச்சி, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன வரும்?
1: மாலை, சுவை, புத்துணர்ச்சி.
0: ஆ
1: தேநீர்.
0: ஆஹா போடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டுங்க அப்படின்றீங்களா? ஓகேங்க, ஓகே, கரெக்டான பதில் தான். உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்தாச்சு. சரி, அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேம், கோட்டையில இருந்து சிந்து பேசுறேன்
0: மேம். ஓகே மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களா?
2: ஓகே,
0: நீங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன், நிறைவான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். தாஜ்மஹால், ஆக்ரா, ஷாஜஹான், இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன? தாஜ்மஹால், தாஜ்மஹால் பாத்திருக்கீங்களா? பாக்க போயிருக்கீங்களா?
2: நினைவிடம்.
0: நினைவிடம், அது என்ன நினைவிடம்? எதற்கான நினைவிடம்? என்னங்க? ஆஹா, யாருங்க அது பேக்ரவுண்ட்ல? என்ன ஒரு புத்திசாலித்தனம், பயங்கரம். பொண்ணு அவங்க அப்பா பாத்தீங்கல்ல, எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாங்க. எடுத்துக்கோங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கு. சூப்பருங்க, உங்க குடும்பத்துக்கே சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நிகழ்ச்சியில கலந்துக்க முயற்சி பண்ணுங்க, நிறைய பேர் சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. வாட்ஸ்அப்லயும் சரி, டயல் பண்ணியும் சரி, ஆன்சர் பண்ண உங்க எல்லாருக்கும் நிறைவா. ஓகேங்க, எங்களுக்கும் கைத்தட்டி கைத்தட்டி கையெல்லாம் வளைச்சு போச்சு. ஸோ நிறைவான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து செய்தி சுருக்கம் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில வேஸ்ட் வைஸ் திட்டத்தின் ஸ்டீரிங் கமிட்டி உறுப்பினர் ஆர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற காத்திருக்குது. நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. இதுல ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமாக இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு யார் வருகை புரிந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய அனைவருடைய வாழ்க்கையுடனும் நேரடியாக தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கழிவுநீர் மேலாண்மை. ஸோ இந்த கழிவுநீர் மேலாண்மை, நீர்நிலைகள் பாதுகாப்பு, நிலையான ஒரு கழிவு மேலாண்மை குறித்து நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. வேஸ்ட் வைஸ் திட்டத்தின் ஸ்டியரிங் கமிட்டி உறுப்பினர் திரு ஆர் எஸ் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு.
2: அதாவது முதல்ல கழிவுநீர் மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதற்கு பிறகு இன்றைய சூழ்நிலை ரொம்ப அவசியமானதாக ஏன் இந்த கழிவுநீர் மேலாண்மை நம்ம வந்து பார்க்குறோம்.
3: அதாவது கழிவு நீரை பற்றி யாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. தண்ணி உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு சுத்தமாக வரணும், நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு வந்து என்ன பண்ணுற அது கழிச்சு விடும்போது வெளியே போகும்போது அதை பற்றி யாருக்குமே அதை பற்றி கவலை இல்லை.
2: கவலை இல்லை.
3: அந்த கவலை இல்லாதனால தான் எங்கே போகுதுன்னு யாராவது கூப்பிட்டு கேட்டோம்னா, நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு பேரூரில் சிறுதுறை சார்பாக,
2: சரி
3: இந்த மாணவர்களை கூப்பிட்டு உங்கள் கழிவுகளை எங்கே போகுதுன்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியல. ஃபஸ்ட்டு அந்த மாணவர்கள் யாரோ பப்ளிக் யாராக இருந்தாலும் நல்லதுன்னு

0: எங்கிருந்து வருது, கழிவுநீர் எங்கிருந்து எங்க போகுது,
1: எங்க போகுது,
0: எவ்வளவு உள்ள யூஸ் பண்றோம், எவ்வளவு கழிச்சு விடுறோம், இது ரெண்டுமே ஒரு அவேர்னஸ் வரணும். நம்ம பைப் போட்டு வந்து கீழே போய் அந்த டிச்சுக்கு போயாச்சுன்னா அதை நம்ம பொறுப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் உள்ளே வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் தான் குடிக்கிறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கழிவு நீருங்கிற கான்செப்ட் வந்து அது பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை.
1: ஆமாம்,

0: ஓகே.
1: அதான் கை கடங்காமல் போயிடுச்சு பிரச்சனை.
0: அந்த
1: நீங்கள்
0: அளவுக்கு?
1: நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை
0: ஓ ஓ
1: அது. அந்த காலத்திலேருந்தே வந்து ஆட்கள், அதாவது நம்மளுக்கு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்பாங்க. இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். கழிவுநீர் நம்ம வீடுகள்லேருந்து வர்றது ஒன்று. நீங்கள் இண்டஸ்ட்ரீஸை விட்டுருங்க, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கழிவுநீர்னா அது எஃப்ளூன் ட்ரீட்மெண்ட், அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் சுவேஜ் ட்ரீட்மெண்ட்டுங்கிற, சுவேஜுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாத்துலேருந்தும் வருது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு எல்லா பக்கமுமே சுவேஜ் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு யாரும் யோசிக்கலேன்னு சொல்ல முடியாது. யோசித்து பார்த்தா அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே போகிறோம். இது எத்தனை நாளைக்கு தள்ளி போட முடியும்னு தெரியல. இது அதுக்கு வேண்டி தான் என்ன பண்ணோம், இப்போ சிறுதுளி அமைப்பிலிருந்து நான் அங்கே வாலண்டியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீர்நிலைகள் எல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்து குளங்கள் குட்டைகள் எல்லாமே நல்லபடியாக ஒரு அமைச்சு இந்த நீர் கொள்ளளவெல்லாம் ஜாஸ்தி பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணணும். நல்லா இருந்துச்சு, மழை வந்தால் நல்லா தண்ணி நிற்கும், நல்லா ரம்யமாக இருக்கும். ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லா வீட்டுகள்லேருந்தும் கழிச்சு விடுற தண்ணி எல்லாமே இந்த நீர்நிலைகளுக்கு தான் வருது.
0: அங்கே வந்து தேங்குது,
1: வருது வந்து கடைசியில் நொய்யல் வந்து வற்றாதாரா சாக்கடையாரா ஓடிட்டு இருக்குது. இதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ.
0: அதாவது நம்ம நீங்க சொல்லும் போதே எந்த அளவுக்கு அதுல ஒரு பங்களிப்பை நம்ம எடுத்துக்கணும், அதை தாண்டி எங்க வந்த கழிவுநீர் நம்ம நம்ம வீட்டை தாண்டி வெளியே டிச்சுக்கு போயிருச்சா, ஓகே ஹாப்பி அப்படின்னு நம்ம விட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் உங்களுடைய நீங்க பேசும்போதே எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கழிவு நீர் வந்து நீர்நிலைகளில் கலக்கிறதுனால நம்ம சொன்னீங்க எல்லா கழிவும் வந்து நன்னிறைகளில் வந்து கலக்குது அப்படின்னு. அப்படி கலக்கிறதுனால இந்த சுற்றுச்சூழலுக்கும் சரி நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் என்னென்ன பாதிப்பு வருது?
1: இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை லீடிங் ஹாஸ்பிட்டலும் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான்.
0: கேன்சர்,
1: கேன்சர் முன்ன வந்து குடும்பத்தில் இத்தனை பேர்த்துக்கு கேன்சர் நம்ம சொந்த மதத்தில் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு இப்போ சாதாரண தலைவலி காய்ச்சல் வர்ற மாதிரி கேன்சர் வருது சுத்தி சுத்தி.
0: ஓகே,
1: இது நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன் வருது என்ன, இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வருது.
0: தண்ணியில
1: கலந்து வர்றதுனாலதான் இது ஒன் ஆஃப் தி மேஜர் காம்போனன்ட்.
0: இதுக்கான காரணம் இதுதாங்கிறீங்களா?
1: ஒன் ஆஃப் தி மெயின் காரணம்.
0: ஓகே,
1: நீங்க மத்தபடி இங்க லேடிஸ் என்ன சிகரெட் குடிக்கிறாங்களா, இது பண்றாங்களா, அது பண்ண ஒண்ணுமே இல்லை. பட் அந்த தண்ணி வந்து தூய்மையான தண்ணி உபயோகிக்காதனாலதான் பிரச்சனை. அதில் கோழி ஃபீக்கல் கோழிஃபார்ம் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ மனித கழிவு அந்த தண்ணியில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சுவேஜ் வர்றதில்ல. இது சாதாரணமாக ஆற்றுல இதிலெல்லாம் குளத்தில் விடணும்னா அது 200 கீழே தான் இருக்கணும். உருமாண்டம் பாளையத்தில் நாங்கள் செக் பண்ணும்போது அது 80,000 இருந்துச்சு. இது எங்க அது எங்க? ஸோ கிட்டத்தட்ட மனித கழிவு அப்படியே தேங்கி நிற்குதுங்க. அது கீழே நிலத்தடி நீரை பாதிச்சு 2 நாளைக்கு கூட முன்னாடி பேப்பர்ல பாத்தீங்கன்னா வாணியம்பாடி கிட்ட ஒரு விவசாய கிணத்துல இருந்து வெறும் நொர நொறையா வருது.
0: ஆமா, அது நம்ம எல்லாரும்
1: பேப்பர்ல பாத்துருப்பீங்க. எதுனால கீழே அக்யூஃபர்ம்பாங்க, தண்ணி நிலத்தடி நீர் போய் தேங்கி நிக்கிற இடம், இது பூரா கீழே இறங்கி இறங்கி இறங்கி அதை முடிச்சே போடுது. ஸோ இது அந்த தண்ணியை நீங்க திருப்பி எடுத்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உடம்புக்கு பாதிப்பு வரும். சிறுதுளியிலேயே பைப்பு, நீங்கள் பழைய ஜிஐ பைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள உப்பு சேர்ந்து அப்படியே அடைச்சிக்கும். இப்போ வந்து பிவிசி பைப்பில் எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வாழாங்குளம் இருக்கு, பக்கத்தில் ஒரு அதில் போர்வெல்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து கருப்பாக அப்படியே அந்த துகில்கள் போய் சேர்ந்து அடைச்சிருக்கு. இதே தான் உடம்புக்குள்ளே ஆகிட்டு இருக்கும், வெளியே தெரியாது.
0: நிச்சயமா
1: உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் எல்லாத்துலேயுமே பிளாக் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் எங்க வருது, எதுல இருந்து வருதுன்னா கண்டுபிடிக்க முடியாது.
0: நிச்சயமா
1: இப்படிதான் நடக்குது.
0: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாங்க சார். இன்னைக்கு நம்ம சித்திர சவானம் நிகழ்ச்சியில கழிவு நீர் மேலாண்மை, நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் நிலையான கழிவு மேலாண்மை குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் மிஸ்டர் ஆர் எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு நம்ம சித்திரசவானம் நிகழ்ச்சியில கழிவு நீர் மேலாண்மை, நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் நிலையான கழிவு மேலாண்மை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு ஆர் எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள். சரி, இப்போ நிறைய இந்த கழிவுகள் வந்து நம்மளுடைய குளங்கள்லையும் இந்த நொய்யல் ஆற்றில் கலந்துட்டு இருக்கு, அப்ப இது எந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க சார்?
1: இப்போ நம்மளுக்கு மெயினான வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா நொய்யலாறு, நொய்யலாற்று படுகை.
0: ஆமாம்,
1: அதில் வந்து இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், அதுக்கு குளங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நொய்யலாற்றை நம்பி தான் இருக்குது. அந்த குளங்களில் அந்த காலத்தில் வந்து தண்ணி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு தேக்கி நிறுத்தி அதிலிருந்து கம்ப்ளீட்டாக மதகுகளை வச்சு விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. விவசாயம் தான் முதல்ல அது ஒரு ஃபண்டமெண்டல் தொழில் இங்கே தமிழ கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு. அப்புறம் அதில் தான் காட்டன் வந்துச்சு, டெக்ஸ்டைல் மில்லு வந்துச்சு, எல்லாம் வந்தால் எல்லாம் பண்ணோம். இப்போ குளங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 31 குளங்கள் வந்து நொய்யலை நம்பி இருக்குது. அணைக்கட்டு 23 அணைக்கட்டு, 31 குளங்கள். இந்த குளங்களில் பார்த்தீங்கன்னா 24 வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்குது, மிச்சது வந்து திருப்பூரில் இருக்குது.
0: சரி சரி,
1: இந்த 24 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விரிவடைகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி பாட்டு தான் ஞாபகம், ஒரு 8
0: ஓகே.
1: கோயம்புத்தூருக்குள்ள ஒரு 8 இருக்குது, கோயம்புத்தூருக்கு கிழக்க ஒரு 8 இருக்குது, கோயம்புத்தூருக்கு மேற்கு ஒரு 8 இருக்கு.
0: சரி சரி,
1: ஸோ அந்த 8 தான் அப்படியே பிரித்து தான் வந்திருக்குது. ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு தண்ணி வர்றது பார்த்தீங்கன்னா மேற்கு இருந்தால் வருது, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய அந்த நீர் ஆதாரம் தான் வந்து நாளைக்கு இதாக சேருது. 6 சேர்ந்து அங்கே 6 உருவாகி அது போயிட்டுருக்குது, அங்கங்கே அணைக்கட்டு வச்சு தண்ணி எடுத்துட்டுருக்குறேன். சாதாரண நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரலையும் மேற்கு இருக்கக்கூடிய 8 குளங்களும் நல்லாயிருக்கும், பெரிய ஒரு கழிவுநீர் உள்ளே போகாது.
0: சரி,
1: அதனோட முக்கிய வேலையே வந்து நீராதாரம், அதில் கொண்டு போய் நீங்கள் கழிவுநீர் விட்டீங்கன்னா என்ன, அந்த மாதிரி தான். இப்போ அதுலேயும் சிலதெல்லாமே இது வர ஆரம்பிச்சிருச்சு, கழிவுநீர் வர ஆரம்பிச்சு, ஏன்னா மக்கள் தொகை ஏறிட்டே போகுது. வெள்ளிங்கிரி அடிவாரத்திலிருந்தே உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு நிறைய நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த கழிவுநீர் டெய்லி 3000 பேர் 4000 பேர் போயிட்டு வர்றதே இருக்கிறாங்க, 10,000 பேர் போயிட்டு வராங்க. இவங்க கழிவுநீர்லாம் எங்கே போகும், அங்கே தான் போய் உள்ளதான் விட்டாகணும். எது தாழ்வான பகுதியோ அங்கே தான் கழிவுநீர் வரும். ஸோ தாழ்வான பகுதி என்ன ஆகுது, நேச்சுரலாக 6 ஆற்றுக்கு தான் வந்து சேரும், இப்படி தான் வருது. ஸோ நடுவில் ஊருக்குள்ள இருக்க 8 குளங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டெய்லி வருது. அதான் மில்லியன் லிட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது சாதாரண பொதுமக்களுக்கு அது புரியாது, மில்லியன் லிட்டர் கணக்கில் சொன்னாது அது எக்கச்சக்கமாக வருது. 20 மில்லியன் லிட்டர் ஒவ்வொரு குளத்துக்கும் 20 மில்லியன் லிட்டருக்கு 30 மில்லியன் லிட்டர் வரலி வருது உள்ளே. இதை ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது அங்கே வச்சு. இது போக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த காலத்தில் நல்லது நீ எப்படி வந்துச்சுன்னா ஒவ்வொரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு, அதாவது இது நிரம்பிச்சுன்னா அடுத்த குளத்துக்கு போகும், இல்லாட்டி ஆற்றுக்கு போகும்.
0: சரி சரி,
1: இந்த மாதிரி அருமையான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க.
0: ஓகே,
1: இப்போ அதில் பூராமே சூவேஜ் போயிட்டு கழிவுநீர் போயிட்டு இந்த குளத்தில் நிரம்பிச்சுன்னா அடுத்த குளம், அடுத்த குளத்துலேருந்து வாய்க்கால் ஆற்றுக்கு, ஆற்றுலேருந்து மறுபடியும் அடுத்த குளத்துக்குன்னு நீங்கள் இருகூர், சிங்காநல்லூர் இங்கே இருந்து எடுத்துட்டிங்கனாவே பெரிய குளத்துலேயே ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு இங்கே சுவேஜ்.
0: சரி சரி,
1: கிருஷ்ணாம்பதியில் 100% சுவேஜ். அப்புறம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வம்பதி, முத்துனங்குளம், செல்வ சிந்தாமணி எல்லாமே சுவேஜ் தான் சேர்ந்துருக்கு, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது
0: எல்லா குளங்களையும்.
1: நீங்கள் ஏமாந்து காலை கூட உள்ள விட முடியாதுங்க, பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், கையை காலை உள்ள விட்டாங்கன்னா கஷ்டம்.
0: புரியுது புரியுது.
1: ஆமாம், அதுலேருந்து வரக்கூடியது தான் நிறைஞ்சு நிறைஞ்சு ஆற்றுக்கு வந்து ஆற்றுல கண்டினியூஸாக போயிட்டுருக்கு.

0: நீங்க சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து இப்ப தண்ணி மூலமாக தான் எல்லா இன்ஃபெக்ஷனும் வருது, எல்லா நோயும் வருதுங்கிறாங்க. இப்ப அடிப்படையில இதெல்லாம் நடக்கிறதுனாலதான்
1: நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாம கீழே ஆக்குஃபர்ங்கிறது வந்து நீர் பிடிமான பகுதி கீழே இருக்கிறது, அதில் ஷேலோ கொஞ்சம் ஆழம் கம்மியானது இருக்குது, ஆழம் கீழே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் போர்வெல் போட்டு அதுலேருந்து தண்ணி உறிஞ்சிடுறீங்க. இந்த தண்ணி தானே உறிஞ்சிடுறீங்க மறுபடியும். ஸோ மேற்கு போக போக அந்த தண்ணி நல்லாயிருக்கும். இங்கே வந்து இங்கே போர்வெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை டெஸ்ட் பண்ணாமல் தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணுறது அவ்வளோ உத்தமமான காரியம் இல்லை. இன்னும் கீழே போனீங்கன்னா பாவம், இருகூர், சிங்காநல்லூர், சூலூர், இங்கே கழிவுநீர் பூரா அங்கே தான் போகுது, எல்லா குளத்துலையும் நிற்குது.
0: இப்போ என்னன்னாங்க சார், ரொம்ப நம்ம வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அசுர வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூரில் இப்படி ஒரு கழிவு நீர் மேலாண்மையில் இவ்வளோ சேலஞ்சஸ் வந்து நம்ம சவால்களை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இப்போ ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்றீங்க, இதற்கான தீர்வு?
1: தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடை பொறுத்தளவுக்கு எஸ்டிபி சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டிருக்காங்க.
0: சரி,
1: உக்கடத்தில் ஒன்று இருக்கு.
0: ஓகே,
1: ராமநாதபுரத்து கிட்ட ஒன்று இருக்கு, நஞ்சநபர் ரோட்ல, மூணாவது ஒண்டிப்புதூர், அப்புறம் இன்னும் பல இடங்கள்ல வந்துட்டு இருக்குது, சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. என்னன்னா அதெல்லாம் சென்ட்ரலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டுமாங்க, அதாவது பாதாள சாக்கடை போட்டு அதை கொண்டுட்டு போய் நீங்க பாதாள சாக்கடைன்னு போட்டு அதில் சாக்கடை தண்ணி விட்ற அது எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. கேளுங்க பொதுமக்கள், யாருக்குமே தெரியாது உங்க தண்ணி எங்க போய் ட்ரீட் ஆகுது, உங்க வீட்டிலேருந்து வெளியே வர்ற தண்ணி ட்ரீட் ஆகுதா இல்லை அப்படியே எங்காவது போய் வேஸ்டாக போகுதா? ரொம்ப ஐடியல் கண்டிஷன் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன ஒரு எஸ்டிபி ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை போட்டு வெளியிடுறது தான் ஐடியல் கண்டிஷன், அது நடக்காது, பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த தண்ணி வெளியே வர்றதை வந்து தவிர்க்கிறதுக்கு வேண்டி தான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணுறாங்க, எஸ்டிபி போடுறாங்க, எல்லா ஊர்லேயும் போடுறாங்க. எல்லா ஊர்லேயும் இருக்கு, பெரும்பாலான எஸ்டிபிஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியறதில்ல, அதனோட காஸ்ட்டுக்கு ஜாஸ்தி, இது கொண்டு வந்து சேர்த்துறது. அப்புறம் நம்ம இப்போ இது எல்லாத்தை விட சேலஞ்சிங் என்னென்னா பொதுமக்கள் பண்ணுற வேலை திடக்கழிவு கூட்டு வந்து அதுக்குள்ளே சுவேஜுக்குள்ளே போடுறது, இது போய் எல்லா பைப்பையும் அடைச்சிக்கிறது, வாய்க்கால் அடைச்சிக்கிறது. மெயின் ப்ராப்ளமே எங்களுக்கு திடக்கழிவு தான். திடக்கழிவு மேலாண்மை வந்து கவர்மெண்ட்னால ஒன்றும் பண்ண முடியாது, யாருங்க இண்டிவிஜுவலாக தனி மனிதன் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். நான் எங்கே வேணாலும் என் குப்பையை போடுவேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நடக்குது. நொய்யல் ஆற்றுல நஞ்சநாபுரத்துலேருந்து கீழே இறங்கி போனீங்கன்னா அங்கே வந்து எல்லா கழிவுகளும் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஜென்ரேட் ஆகிற எஸ்டிபி அளவுக்கு இது இன்னும் இது கெப்பாசிட்டி அளவுக்கு இது போட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டே இருக்காங்க. இப்போ வெள்ளலூரில் ஒன்று வரப்போகுது, குறிச்சி குனிமுத்தூருக்குன்னு, அப்புறம் இந்த பக்கம் வெள்ளக்கிணர் சரவணம்பட்டிக்கு சின்னவேடம்பட்டியில் போட்டுருக்குறாங்க. இதுக்கும் பொதுமக்கள் சிலர்லாம் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட போட வேண்டான்னு.
0: ஏன் ஏன் அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது இதனுடைய புரிதல் ஏன் அவங்களுக்கு இல்லையா?
1: இல்லைங்க வேற வழி இல்லை, புரியுதுல. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அடுத்த ஆள் குப்பையை போடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் அங்கே வர வேண்டாம்னு. பட் அது போகிற போக்கில் அதெல்லாம் பழகிக்குவாங்க. இப்போ நஞ்சநாபுரம் எஸ்டிபிலையும் இங்கே இருக்குது, பக்கத்துலேயே வீடுக்கு இருக்குது, பெரிய ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, நல்லபடியாக ஓட்டினாங்க, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதனால தான் நாங்கள் தீர்வுன்னு எடுத்துக்கிட்டால் கவர்மெண்ட்டை மட்டும் நம்பாமல் சிறு தொழிலேருந்து ஒரு 6-7 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது பல விதமான இது ப்ராப்பர் ஒரு டெக்னாலஜி மாதிரி, ஒரு டெக்ஸ்டைல் மில் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் பஞ்சு விட்டால் அந்த பக்கம் நூல் வரும், அந்த மாதிரி இந்த பக்கம் அழுக்கு தண்ணி விட்டா அந்த பக்கம் நல்ல தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ரெடிமேடாக
0: இல்லை.
1: சின்ன சின்ன லெவலில் நிறைய இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறாங்க, கேம்பஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
0: சரி, இப்போ நீங்கள் முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் நாம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி முன்னெடுத்து வரக்கூடிய அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இப்போ நீங்கள் அந்த பிளான், அந்த திட்டத்தை எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீங்க?
1: அதாவது வந்துங்க இந்த திட்டங்கள், இந்த நிறைய பேர் கொண்டு வந்து வெண்டர்ஸ் இருக்கிறாங்க, வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் சுத்தம் பண்ணிப்போம் அந்த மாதிரி நிறைய பேர் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு நல்ல தண்ணி அப்படின்னு ஒரு திட்டம்
0: ஆரம்பிச்சிருக்கோம்.
1: நல்ல தண்ணி, நல்ல தண்ணி திட்டமே ப்ரோக்ராம் வந்து சுவேஜ் டு யூசேஜ்,
0: சுவேஜ் டு யூசேஜ், கழிவு நீரை நன்னீரை மாத்திரமா
1: நன்னீர்.

0: அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய நீரை மாத்திரை
1: உபயோகப்படுத்த.
0: நீங்க
1: சரி
0: குடிக்கிற
1: சரி,
0: அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம்,
1: எதிர்பார்க்க
0: அது
1: முடியாது.
0: தேவையில்லை. நம்ம
1: சரி.
0: ஊர்ல அந்த அளவுக்கு மோசமா இல்ல, குடிக்கிற அளவுக்கு தேவை இதுல இல்லாட்டி அட்லீஸ்ட் யூஸ் பண்றதுக்கு ரெகுலர் யூஸுங்க. இப்ப
1: ஓகே.
0: ரோடு போடுறாங்க, அதுல தண்ணி ஊத்துறோம், ஒரு தண்ணி கியூரிங் பண்றோம் பில்டிங்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, யூஸ் பண்ணலாம் பண்ணலாம். இப்போ கொடிசியா இண்டஸ்ட்ரியல் பார்க்னு ஒன்று இருக்கு, அங்கே ஒரு எஸ்டிபி போட்டிருக்கோம். அன்னைக்கு மரம் நடும்போது அந்த தண்ணி தான் எடுத்தா எல்லாரும் அதில் தான் கை கழுவணும், எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியல. சின்ன லெவலில் அதெல்லாம் சாத்தியம், பெரிய லெவலில் கஷ்டம்.
1: கஷ்டம்.
0: ஸோ அதனால இது கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு சென்ட்ரலைஸ்ட் எஸ்டிபி, நாங்கள் டீசென்ட்ரலைஸ்ட் ட்ரீட்மெண்ட். எங்கே கழிவு நீர் உருவாகுதோ அந்த இடத்துலயே ட்ரீட் பண்ண பார்க்கணும்.
1: ஓகே.
0: நிப்பிங் இட் அத்தி பட் அப்படிம்பாங்க, எங்கே வருதோ அந்த இடத்துலயே டக்குன்னு கிளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு டெக்னாலஜி வந்து ஸ்டடி பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒன்று ரெண்டு இம்ப்ளிமெண்டேஷனே போயாச்சு. அதில் ஒன்று வந்து அது ரொம்ப டெக்னிக்கலாக நான் பேச
1: விரும்புகிறேன். ஆமாம்,
0: அதில் என்னென்னா உங்களுக்கு இந்த வெட்டி வேர், அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்திரங்கள் ஒரு தண்ணி போகிற நேரம் வாழை மரம் வச்சுருப்பாங்க, கல்வாழை
1: வச்சுருப்பாங்க.
0: அந்த மாதிரி இப்போ அந்த அந்த ஏரியாவில் தண்ணி வர்ற பாதையில் வெட்டி வேறு கல்வாழை இதெல்லாம் வச்சோம்னாவே ஓரளவுக்கு ரெமிடியேஷன் கிடைக்குது. ஒன்று
1: சரி,
0: அதாவது அது ஒன்று. இதெல்லாம் நேச்சுரல், எல்லா இடத்துலையுமே எஸ்டிபி போடணும் அவசியம் இல்லைங்க. எஸ்டிபி வந்து ஒரு வால்யூம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க உபயோகத்துக்காக எடுக்கிறீங்கன்னா எஸ்டிபி போடணும். ஆனால் அது அப்படியே நீர்நிலைகளுக்கு போறப்போ இந்த கல்வாழை இது மூலமா போகும்போது ட்ரீட் ஆயிரும். இல்லாட்டி நம்ம நேச்சுரல் வேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான், என்சைம்ஸ்ம்பாங்க, என்சைம்ஸ்ங்க. அது வந்து ரெண்டு நியூ ஆல்கே பேஸ்ட் ஒன்று இருக்கு, பயோ ரெமிடியேஷன் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்குது. ஸோ வெள்ளக்கிணறு குட்டையில் வெள்ளக்கிணறுல குடியிருக்கிறவங்களாம் போய் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. அந்த சவுத் சோலை குட்டைம்பாங்க, தெற்கு சோலை குட்டைன்னு பப்ளிக் ஹெல்த் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கு.
1: சரி,
0: அதெல்லாம் தலையெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம் சிறுதுறையில். அதாவது அதுக்கு ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க, அதை அதை வச்சு செய்கிறோம். அதில் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் கண்டினியூஸாக போயிட்டுருக்குது, நல்ல ரிசல்ட் பார்த்துருக்கோம். உருமாண்டம்பாளையம் குட்டையிலையும் நல்ல ரிசல்ட் வந்துச்சு.
1: இல்லை அது என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க.
0: அது என்சைம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் லிக்விடுங்கிறது.
1: சரி,
0: அது வந்து ரொம்ப காஸ்ட்லியானா ஒரு லிட்டர் 5000 ரூபா வரும்.
1: சரிங்க,
0: ஒரு எம்எல்டி மில்லியன் 10 லட்சம் லிட்டர் வருதுன்னு வச்சுங்க, 10 லட்சம் லிட்டருக்கு 1 லிட்டர் ஊற்றணும்.
1: சரி,
0: அங்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் லிட்டர் வருது டெய்லி. 1 லட்சம் ஒரு லிட்டர் ஊற்றணும் டெய்லி, 5000 ரூபா உள்ள ஊற்றணும்.
1: அதை நம்ம ஊற்றும் பொழுது அந்த கழிவு
0: ஊற்றி அது போய் அது ட்ரீட் ஆகி வெளியே வரும்போது தண்ணி ஓரளவுக்கு கிளியரா வருது.
1: அதாவது கழிவு நீர் நச்சுத்தன்மையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது,
0: வெளியே வரும்போது நல்ல ஓரளவுக்கு தெளிவான
1: தெளிவான நீரா வருது.
0: நம்மளுக்கு கழிவு நீர் வந்து ஏன் தொடர்ந்து யோசிக்கிறோம், ஒன்னு நாத்து அடிக்குது, கலர் மோசம்.
1: ஆமா,
0: சோ எங்க கான்செப்ட் எப்பவுமே கலர் இல்லாம இருக்கணும், ஸ்மெல் இல்லாம இருக்கணும். இந்த ரெண்டு இல்லைன்னா அந்த தண்ணி யார் வேணாலும் தொடுவாங்க, எதுக்கு வேணாலும் உபயோகிக்கலாம். இதுதான் எங்க கான்செப்ட்.
1: ஆமா, இப்ப நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்கும், கேக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
0: புரிஞ்சிருக்கும். ஆமா,
1: தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் நேர்களே. அதாவது இப்போ ரொம்ப அதிகமான அந்த கழிவு நீர் சேரும் போது இவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் நல்ல தண்ணி அப்படிங்கிற திட்டம் மூலமாக ஒரு என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிராப், அந்த லிக்விட வந்து அவங்க போடும்போது அந்த கழிவு நீர் வந்துட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள்லாம் போய் சாதாரண நீராக வெளியே வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் எந்தெந்த பகுதிகளில் இவங்க வந்து செஞ்சிருக்காங்க, வேற இந்த பள்ளங்கள் சார்ந்த பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு இப்ப உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஆர் எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள்.

0: கோயம்புத்தூர்ல எட்டு எட்டா பிரிச்சிருக்கீங்கன்னு
1: சொன்ன குளங்கள் இருக்கு இல்லீங்களா, அது எட்டு எட்டா தான் எட்டு. அதனாலதான் இந்த பாட்டு கொஞ்சம் கோயசைடு ஆகும், ஞாபகப்படுத்தி விட்டு இந்த பாட்டு
0: சொன்ன உடனே அந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:35 ஆயிட்டுக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதாவது கேட்டுட்ருக்க நீங்களும் வந்து இவ்வளோ இருக்கா ஒரு கழிவு நீர் மேலாண்மைனா என்னமோ நம்ம நினச்சிட்ருக்கோம், பட் அதை தாண்டி உள்ளே எந்தளவுக்கு அது இன்டெப்த்தாக போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கழிவு நீர் மேலாண்மை, சீவேஜ் மேனேஜ்மெண்ட், நீர்நிலைகள் பாதுகாப்பு, நிலையான கழிவு மேலாண்மை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட சொல்லிட்டு இருக்கிறாரு. சார், இப்போது இந்த ஒரு திட்டம் நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது நாம் வந்து ரீசண்டாக நானே ஒரு பார்த்த விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க, இந்த அவினாஷி ரோடு இருக்கு இல்லைங்க சார், இங்கே இந்த ஃபன் மாலுக்கு பக்கத்தில் எங்கூட பெரிய ஒரு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் லைன் அந்த பள்ள மாதிரி போகுது நீச்சு தண்ணி. ஆமாம். ஸோ அந்த பகுதிகளில் மேற்கொண்டுட்டு இருக்கிற பணிகள் அந்த இதை பற்றி சொல்லுங்கள்.
1: இது எப்படின்னா, சிறுதுளி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது டெக்னிக்கல் இது கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு டெக்னாலஜி வெரிஃபிகேஷன் அப்படிமோ, டெக்னாலஜி வெரிஃபிகேஷன் அவங்க கொண்டு வரது இப்போ எங்களுக்கு டெக்னிக்கலே வி ஆர் நாட் டூ கிரேட்டுங்க.
0: சரிங்க.
1: இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான்,
0: என்
1: கூட இருக்கிறவங்க இதுக்கு நிறைய கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி எல்லாருமே வேணும்.
0: இவ்வளோ
1: எல்லாரும் செட்டு சேர்ந்து பண்ண முடியாது, நம்மளால் வச்சு ஒரு இயக்க முடியாது. அதனால நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி வந்து ஸ்மெல் இல்லாமல் கலர் இல்லாமல் வர்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மெத்தடெல்லாம் பார்த்தோம். அதில் ஒரு 4 மெத்தடில் தான் இந்த பயோ ரெமிடியேஷன், அப்புறம் ஃபைட்டோ ரெமிடியேஷன், பைக்கோ ரெமிடியேஷன், ஆல்கே பேஸ்ட் ரெமிடியேஷன், இந்த மாதிரி பல இதை பார்த்துட்டு அதை டெஸ்ட் பண்ணி ஒரு 4-5 திட்டம் வச்சிட்டோம். அதே மாதிரி சென்டர் ஃபார் கங்கா ரிவர் அப்படின்னு, சி கங்கான்னு ஒன்று டெல்லியில் இருக்குது, நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, அவங்க கூப்பிட்டு ஒரு எஸ்டிபி காமிச்சாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு தண்ணி அப்படி எடுக்குது, நல்ல வெள்ளையாக தண்ணி ஊற்றிட்டு
0: இருக்குது.
1: ஸோ அந்த மாதிரி எஸ்டிபியில் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆயிரும், உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அந்த தண்ணியை விற்கலாம். தண்ணி விற்றோம்னா நாளைக்கு இந்த ரோடு ஒர்க்கு இதுக்கெல்லாம் போகலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அதை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் ஒரு வெண்டர்கிட்ட கொடுத்தோம், நீ எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு இது மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க, தயவுசெய்து எனக்கு இந்த தண்ணி வந்து உள்ளே போக போக வெள்ளையாக வரணும், விற்கிறதுக்கு ஐடியா பண்ணணும்.
0: சரி சரி.
1: சிங்காநல்லூரில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் பிளான்ட் வழியாக ஒரு சாக்கடை இது போயிட்டு இருக்குது.
0: ஆமாம்.
1: வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி வந்து உள்ளே போய் அது நேராக நொய்யலாத்துக்கு தான் போயிட்டு இருக்குது. டெய்லி 20 மில்லியன் லிட்டர் போயிட்டு இருக்குது, அதில் மணியாரம்பாளையத்துலேருந்து வருது அந்த சாக்கடை. ஸோ நீங்கள் அது எங்கே பார்க்கலன்னா இது வழியாக பார்க்கலாம், நம்ம நவீந்தியா கிட்ட பார்க்கலாம்,
0: நவீந்தியா
1: பக்கம் பார்க்கலாம், அப்புறம் நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்ட் தாண்டினோன்னு பார்க்கலாம், இது வரிசையாக.
0: சரிங்க.
1: அது மாதிரி ஸோ அதில் வந்து ஒரு மாடல் டெமோ பிளான்ட் போட்டு அழகாக வெள்ளை வெளியேறு தண்ணி கொண்டு வந்து காமிச்சிட்டார். ஸோ இதை பேஸ் பண்ணி 1 மில்லியன் லிட்டருக்கு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். எங்களுக்கு சிஎஸ்ஆர் மூலமாக பணங்கள் வருது, மற்ற வேலைகள்.
0: அதுதான் இப்போ நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிதி வந்து எங்கிருந்து வருது?
1: நிதி வந்து
0: கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை எப்படி?
1: கவர்மெண்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க, அவங்க இதே இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ இதே இது ஏன் நாங்கள் இறங்கி செய்கிறோம்னா, கவர்மெண்ட்டே பார்க்கட்டுன்ட்டு சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நாங்கள் சாஞ்சி உட்காந்துருக்க முடியாது, நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம், அதுக்கு தான் இறங்கியிருக்கோம், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் எதிர்பார்க்கல, சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய மற்ற திட்டங்களுக்கு, அதாவது நீர் மேலாண்மைக்கு, அப்புறம் காடு வளர்த்தல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே ஒழிய சுவேஜுக்குன்னு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ப்ராப்பர் ரிசல்ட் எங்கேயுமே யாரும் காமிக்கல. சரி, இது காமிச்சே ஆகணும்னு ஒரு கனவுலேயே உட்காந்துருந்தோம், எப்படியாச்சும் எங்கேயாவது பண்ணலான்ட்டு. ஏன்னா இப்போ ட்ரையல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கு வேண்டி சும்மா இருக்கல, ட்ரையல்லாம் பார்த்து ஒரு நல்ல சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாகவும் நான் போகல. அந்த தருணத்தில் தான் பிஎஸ்ஜி சன்ஸ் சேரிட்டிஸ் அவங்க வந்து, அவங்க 100வது ஆண்டு விழா சென்டனரி செலிப்ரேஷன்ஸ் வருது, எங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒரே சொன்னோம், உங்கள் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே ஃபன் மால் கிட்டே அவ்வளோ பெரிய வாய்க்கால் போகுது, வெறும் டிச்ச தனியாக போகுது, அதில் ஏதாவது பண்ணலாமே சார்னா இம்மிடியட்டாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் ப்ரொப்போசலு கிட்டத்தட்ட 2.1 crores வந்துச்சுங்க, அதுக்கும் இம்மிடியட்டாக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பண்ணிடலாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த வாய்க்காலை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இருக்கிற மேலே இருக்க அந்த செடி கொடியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாய்க்கால ஒரு சீரமைச்சு ரெண்டு பக்கம் இந்த பண்டெல்லாம் கரெக்டாக போட்டு இப்போ பார்க்கறதுக்கே, போனதோட இருந்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம்.

0: இருக்கும். அந்த
1: எங்க
0: காலத்து
1: அந்த
0: பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்
1: பிஎஸ்ஜி?
0: முன்னாடி ஃபன் மால் கிட்ட அண்ட்
1: ஆ
0: மேலே அங்கிருந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்கே காந்தி மாநகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பண்ணிட்டு வந்திருக்கோம்.
1: அதுவே கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் சார் அந்த
0: த்ரீ
1: பழைய?
0: பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இது வரலீங்க,
1: ஃபுல்லா
0: ஃபுல்லாக இது வரலையும் பண்ணியிருக்கு. இது மொத்தம் அது 13 கிலோமீட்டர் இருக்குது. நேராக அந்த வாய்க்கால் எங்கே போய் சேருதுன்னா இருகூர் குளத்துக்கு போய் சேருது. இந்த டிச் தண்ணி அத்தனை இருகூர் குளத்துக்கு தான் போகுது.
1: சரி சரிங்க.
0: ஆமாம், இதுக்கு நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் டிச் அவ்வளோதான், டிச் தண்ணி. ஆமாம், சுவேஜுன்னு ஸ்டைலாக சொல்லிக்கலாம், டிச் தண்ணி தான் போகுது. அது அங்கே போய் சேருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3.6 கிலோமீட்டர்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பிஎஸ்ஜியில் வந்து இப்போ பிஎஸ்ஜியிலேனா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் எடுத்துருக்க முடியாது. என்ன ரீசன்னா அதனுடைய ஃபண்டிங் வந்து வேறு யாரும் கொடுக்கல. இவங்க நாங்கள் சொன்னங்கிட்டு எங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் எங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி எல்லாருமே, இது ஒரு சின்சியரான ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. சும்மா ஏனோ தானே, இதுலேருந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த யாருமே இந்த டீம் இல்லை. இது இட்ஸ் ஒர்க்கிங் ஆனால் 100% வாலண்டரி பேசிஸ்ங்க.
1: இப்போ இந்த திட்டம் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் மட்டும்
0: இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து சேலஞ்சிங்காக பண்ணுறது நேஷனல் லெவல் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருக்கும். இது இட்ஸ் நாட் தட் இது இது மட்டும், அதாவது பிஎஸ்ஜி சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது. சிறுதுளியோட பேக்கிங் அந்த பேசிக் எக்ஸ்பர்டைஸ் இருக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபன் மால் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ண போகிறோம். 8 அடி உயரத்துக்கு ஃபென்சிங் போட்டு அங்கே யாருக்கு உப்பு, ஏன்னா இதில் வந்து மெயின் ப்ராப்ளம் மறுபடியும் சொல்கிறேன் திடக்கழிவு தான். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே காலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா ரெண்டு கையில் ரெண்டு பை இருக்கும், ஒன்று டிஃபன் கேரியரு இன்னொன்று வேஸ்ட் பேக்கு. போற வழியில் அப்படியே ஸ்டைல தூக்கி போட்டு போவாங்க. நிறைய பிடிச்சிருக்கோம், எத்தனை பேர் திருத்த முடியும், இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் திருத்த முடியாது.
1: இல்ல, இது பத்தியான விழிப்புணர்வுகள் வந்து மக்கள் கிட்ட போகணும். இப்ப நீங்க சொல்லிதான் இப்ப நிறைய விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியுது, இப்ப கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கும் தெரியும். இப்ப நம்ம சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்
0: பண்ணிட்டு ஃபர்தரா நார்த்தும் பண்ணலாம்னு சொல்லி பிஎஸ்ஜியில கேட்டிருக்காங்க. எல்லா பக்கம் இருந்து குப்பை போடுறாங்க. அது வந்து
1: பாத்தீங்கன்னா
0: பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் என்னென்ன வேணும், தலையணை மெத்த எல்லாம் தோண்ட தோண்ட வந்துச்சுங்க. கிளீன் பண்ண போனால் உள்ள அவ்வளவு மெத்த தலையணி, அந்த கிளாசெட் அந்த டாய்லெட்ல இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு போயிட்டீங்க. மக்களுக்கு எங்க போடுறதுன்னு தெரியல, கொண்டு நீங்க போட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு தீர்வு கேட்டிருக்கோம் கார்பரேஷன்ல, ஏதோ ஒரு இடம் எங்களுக்கு கொடுங்க, அவங்க போடுற எல்லாம் கொண்டு போயாங்க அப்படின்னு. அது ஒண்ணு. ஸோ இது பண்ணிட்டு ரெண்டு சைடு நல்லா லேண்ட்ஸ்கேப் பண்ணி ட்ரீஸ் வச்சு ஒரு பார்க் மாதிரி கிரியேட் பண்ணும், மக்கள் உள்ள போக முடியாது,
1: ஆனால்
0: ஃபென்சிங் போட்டு கம்ப்ளீட் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி பண்றாங்கன்னு. அது ஒண்ணுங்க. இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு 20 மில்லியன் லிட்டர் போகுதுங்க. 20 மில்லியன் லிட்டருக்கு டெய்லி 10 லிட்டர் அந்த ஆல்கே பேஸ்ட் சொல்யூஷன், நியூ ஆல்கின்னு சொல்லுவாங்க, அது விடப்படும்.
1: அதுக்கு எவ்வளோ செலவு?
0: அதுக்கு வந்து 1 லிட்டருக்கு 5000 ரூபா, டெய்லி 50000 ரூபாங்க.
1: அதாவது 10 லிட்டர் நம்ம வந்து
0: அந்த சொல்யூஷன் வந்து 3 இடத்துல வச்சு டோஸ் பண்ணுறோம். உள்ள அப்படியே 24 மணி நேரம் ஒரு 1000 லிட்டர் தண்ணி விட்ட ஒரு டேங்க் வச்சு அதுக்குள்ளே ஊற்றிட்டு 24 மணி நேரம் வர்ற மாதிரி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும்.
1: ஆட்டோமேட்டிக்காக அது டோஸ்
0: போயிட்டே இருக்கும். டெய்லி கேரில் போய் அந்த 1000 லிட்டர் ஃபில் பண்ணி வச்சா போதும்.
1: அப்போ 10 லிட்டருக்கு வந்து 5000னா, அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு இத்தனை
0: ஒரு இந்த இவ்வளவு சுவேஜை ட்ரீட் பண்ணுறதுக்கு டெய்லி 50000 ரூபா மினிமம் வேணுங்க.
1: அந்த அளவுக்கு கைமீறி போயிடுச்சு.
0: ஆமா, இது வந்து இதே நீங்க எஸ்டிபி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட ஜாஸ்தி காஸ்ட்லியா இருக்கு. இந்த 20 மில்லியன் லிட்டர் ட்ரீட் பண்றதுக்கு அதனுடைய பேசிக் காஸ்ட் இதெல்லாம் ஜாஸ்தி. கழிவு நீர் அவ்வளவு வருதுங்க. அதனாலதான் டீசென்ட்ரலைஸ் ட்ரீட்மெண்ட் எங்கெங்க பண்ண முடியுமோ பண்ணிட்டோம்னா இந்த எஸ்டிபியில கவர்மெண்ட்டுக்கு லோடு குறையும். கவர்மெண்டோட பிரச்சனையை பாதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருக்காது. ஸோ இது இதை பண்ணிட்டு ஃபென்சிங் எல்லாம் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் கேட்கலாம், இது யார் டெக்னிக்கலாக யார் என்ன பார்க்குறாங்கன்னு. பிஎஸ்ஜி என்ன பண்ணுறாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு தனியாக ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. பிஎஸ்ஜி ஐடிக்கில் ஒரு சேர் அது மாதிரி, அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் எக்ஸ்பர்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இட் வில் பி அ திங்க் டேங்க் ஃபார் ஆல் தி என்ஜிஓஸ் இன் கோயம்புத்தூர். நாளைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் அவங்ககிட்ட போய் சொல்யூஷன் வாங்கிட்டு வர்ற மாதிரி கோயம்புத்தூர் கார்பரேஷன் கூட சேர்ந்து பண்ணலான்னு அபிப்பிராயம். ஒன்று கார்பரேஷனில் நாங்கள் அப்ரூவல் வாங்கலை, பட் தி பேசிக் ஐடியா அவங்களே சேர்த்து வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு உதவுறோமோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக
1: இருக்கும். நம்ம
0: எப்படின்னா எப்போவுமே சிறுதுளி பொறுத்த அளவுக்குங்க, பிரச்சனையை மட்டும் கொண்டு போக மாட்டோம், போகும்போது சொல்யூஷனோட தான் போவோம்.
1: சொல்யூஷன்
0: சாரி, இந்த பிரச்சனை இருக்கு, ஊரறிஞ்ச பிரச்சனை டிசிஷன், பட் அதுக்கு சொல்யூஷனோட போகணும். சும்மா நம்ம போயிட்டு இல்லை சார் அது இப்படி சார் இவ்வளோ பிரச்சனை, இங்கே
1: பாருங்க
0: இங்கே கழிவு இருக்குது, அங்கே அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் கழிவு இருக்குது, கழிவு நீர் வர்றது, அதுக்கு சொல்யூஷனோட போகணும். சிறுவர் எந்த மீட்டிங் போனாலும் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்

0: எங்கே போனாலும் வி கோ வித் சொல்யூஷன்ஸ், வி ஆர் வெரி
1: சொல்யூஷன்.
0: வெரி கிளியர் அபவுட் இட்.
1: ஓகே.
0: ஆமாம், இதில் எந்த காரணத்துலையும் மாற்றம் இல்லை. ஸோ அதுக்கு இந்த இதை பண்ணிவிட்டு இதில் அந்த என்சைம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க.
1: சரிங்க.
0: என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அது எப்படி எவாலுவேஷன் அண்ட் மானிட்டரிங் அப்படிம்பாங்க. இது இந்த திட்டம் நடக்க நடக்க தண்ணி எந்த அளவுக்கு சுத்தமாகுது எப்படின்னு கெமிக்கல் அனாலிசிஸ் அந்த லேபுமே மூணு லேபில் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு பிஎஸ்சியில் ஒன்று வெளியே தேர்ட் பார்ட்டி. நாளைக்கு அதுலேயும் வித்தியாசம்
1: வந்துருக்கூடாது.
0: ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஃப்ளோ போகுது இல்லைங்களா, அந்த ஃப்ளோ மெஷர்மெண்ட்டுமே சயின்டிஃபிக்காக 24 மணி நேரம் 7 நாளைக்கு பண்ணுறோம்.
1: ஏன்னா
0: டிஷ் தண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மாதிரி வரும், மத்தியானம் கம்மியாக வரும், ஈவினிங் ஜாஸ்தி வரும். வீட்டுக்கு போனோம்னு குளிக்கிறது
1: ஞாயிற்றுக்கிழமை
0: ஜாஸ்தியாக வரும், குளிச்சுட்டு எல்லாருமே வீட்டில் இது பண்ணுவோம். அதான் அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இதை அவங்க பிஎஸ்சியில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே பிஎஸ்சியிலேருந்து செலவு பண்ணுறாங்க. அவங்க சென்டினரி இயருக்கு வேண்டி இது பண்ணுறாங்க. எங்களுக்கு பெரிய வாய்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க சிறுதொழி பொறுத்தளவுக்கு. இது வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணுறோம். இன்ஃபேக்ட் 31 ஜூலை வேறு ஒரு சிம்போசியம் மாதிரியே கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு 3 லீடிங் பீப்புளை கூப்பிட்டு சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு பேசிட்டு போகிறது இல்லை. உண்மையிலேயே யார் யார் இதில் இன்வால்வ்டோ, யார் யாருனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவங்களையெல்லாம் வர வச்சு அளவு ஒரு 100-150 பேர் வச்சு ஒரு சிம்போசியம் மாதிரி ஃபுல் டே சிம்போசியம்.
1: ஓகே.
0: ஆமாம், இது எல்லாமே அந்த பண்ணினோம்னா இப்படி தான் சயின்டிஃபிக்காக தான் போக முடியும். சரி, நான் ஜென்ரல் பப்ளிக் மாதிரி தான் நான் பார்க்க முடியும்.
1: கண்டிப்பாக.
0: ஆமாம், இது வந்து நான் ரொம்ப சீரியஸாக பார்க்க முடியாது. ஸோ அதில் உட்கூடிய பேராமீட்டர்ஸ் ரொம்ப எனக்கு சயின்டிஃபிக்காக கேட்டால் கூட எனக்கு தெரியாது. எனக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவை தண்ணி சுத்தமாக இருக்கும், அவ்வளோதான்.
1: இல்லை, நார்மலாக நம்ம மக்கள் கேட்கும் போதே என்ன இது வந்து இவ்வளோ அசுத்தமாக இருக்குது, இது எப்படி சுத்தம்
0: பண்ணுறோம். அதுக்கு வந்து நாங்கள் மாட்டில் பிடிச்சி வச்ச தண்ணி எல்லாமே நல்லா இருக்குது. 2 வருஷம் கழிச்சு கூட ரொம்ப நீட்டாக இருக்குது தண்ணி. ஸோ அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஆடியோ இதாக போச்சு, வீடியோ செஷனாக இருந்தால் அந்த பாட்டில் எல்லாமே காமிச்சிருக்கோம். அவ்வளோ அருமையாக க்ளீனாக இருக்கும்.
1: நீங்க சொல்லும் போதே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சோ இனி இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறதுல நம்ம பொதுமக்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும், தினசரி வாழ்க்கையில நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து பேசலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சித்திரசை வானம்.

0: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யுங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம கேட்டுட்ருக்கோம் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள், கழிவு நீர் மேலாண்மைனா என்ன, அதில் வந்து அந்த கழிவு நீரை எப்படியெல்லாம் வந்து நன்னீராக, அதாவது நல்ல தண்ணி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக மக்களுக்கு எந்த அளவில் அது வந்து பயனுள்ளதாக இருக்கின்றது, இன்னும் மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எதிர்காலத்தில் நீர் பற்றாக்குறையை தவிர்க்கணும் அப்படின்னா இன்னிலேருந்து நம்ம சில விஷயங்கள் செய்யணும், அதாவது பப்ளிக் வந்து பெருசாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம மனசில். அதை தாண்டி நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நடவடிக்கைனா அது என்னவாக இருக்குங்க சார்?
1: இதில் வந்து தனிநபர் என்ன பண்ணலாம், கூட்டு முயற்சி என்ன எடுக்கலாம், அரசாங்கம் என்ன பண்ணலாம், இந்த மூணு விதமாக இருக்குது.
0: ஓகே,
1: தனிநபரை பொறுத்தளவுக்கு கழிவு நீர் நீங்கள் வெளியே விட்டுத்தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது, பிடிச்சி வைக்க முடியாது. அதாவது நம்ம திடக்கழிவு கூட கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு 10 நாள் கழித்து வெளியே போடலாம், ஆனால் கழிவு நீர் வந்து அன்னன்னைக்கு அது வெளியே போய்தான் ஆகணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கழிவு நீரில் வரக்கூடிய, இப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, ஆற்றுல தண்ணி வரும்போது பயங்கரமாக நொர வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அந்த நொர வருது இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடியது தான் பிரச்சனையே நம்மகிட்ட தான். காலையில் வாயில் ப்ரஷ் எடுத்து வச்சோடனே பேஸ்டில் நொர வரணும், சோப் போட்டால் நொர வரணும், பாத்திரம் கழுவுனா நொர வரணும், ஃப்ளோரிங் போட்டால் எல்லாத்துக்குமே நொர வரணும். அது எங்கே போகும்? கழிவு நீரில் போய் ஆற்றுக்கு போய் அதுதான் அங்கே வருது. அடுத்த தடவை நீங்கள் ஆற்றுல இதை பார்த்து

0: நுரையை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இண்டஸ்ட்ரீஸ் மேலே பழி போடாதீங்க.
1: கண்டிப்பாக
0: இது வந்து தனிநபர் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு மாற்று பொருட்கள், உபயோகப் பொருட்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி என்சைம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து சிறுதுறையில் கான்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வி வில் பி ஏபிள் டு கைட் யூ. அதுக்கேனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க சங்கீதான்னு சொல்லிட்டு, அவங்க பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். அதில் நான் எப்படி வாலண்டியர் பண்ணுறனோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அவங்க வாலண்டியர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயோ ப்ராடக்ட்ஸ் வந்து குளிக்கிறதுலேருந்து பல்லு விளக்குறது எல்லாத்துக்குமே தேர் ஆர் பயோ ப்ராடக்ட்ஸ். கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாகும். என்ன உங்கள் மாத செலவில் ஒரு 100-150 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கு வேண்டி ஊரக எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை ஒன்று பண்ணலாம் இண்டிவிஜுவலாக. அதே மாதிரி கழிவு நீர் வெளியே வருதுன்னா தயவு செய்து அங்கே வந்து பாதாள சாக்கடை இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணுங்கள். சும்மா அனாமத்தாக வெளியே விடாதீங்க.
1: சரி சரி.
0: ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணக்கூடிய, நம்ம உபயோகப்படுத்துகிற தண்ணி, உபயோகப்படுத்துகிற பொருட்கள், அப்புறம் அது எங்கே விடுறோம், இது வந்து ஒரு விவரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது கூட்டு முயற்சியாக என்ன பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி சிறுதுளி மாதிரி ஒரு அமைப்பு, இது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. அதில் வந்து இணைஞ்சிக்கலாம். இணைஞ்சு இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே வரணும்னு அவசியம், சிறுதுளியாக நீ தனியாக ஒன்று ஆரம்பிங்க. இது வந்து பிரச்சனை ரொம்ப பெருசு, கையை மீறி போயிடுச்சு. என் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. வி நீட் மோர் பீப்புள் டு ஒர்க் இன் திஸ் ஃபீல்டு. சும்மா நாங்கள் ஒருத்தர் 4-5 பேர் உட்காந்து இல்லாட்டி இந்த ஒரு 15 ஆர்கனைசேஷனால ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் என் வாழ்க்கையில் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இதில் ட்ரீ அது சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி. ஸோ அதில் வந்து கூட்டு முயற்சியில் போய் இறங்குங்க. நீங்கள் வந்து ஒரு கல்லூரிகள், இத்தனை கல்லூரிகள் கோயம்புத்தூர் இருக்குது, எல்லாருமே ரிசர்ச் ஓரியன்ட் தேவ் லாட் ஆஃப் ரிசர்ச். இது தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரிசர்ச் பண்ணுங்க. கழிவு நீர் சுத்திகரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரேட்டர் அப்படிம்பாங்க, அந்த குளத்தில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா அப்படியே பபிள் அடிச்சுட்டே இருக்கும். அது பண்ணிச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீர் சுத்தமாகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக சீப்பாக பண்ணலாம். நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம். கல்லூரிகள் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம் இது இது எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு. பண்ணி கொடுக்க ஆள் இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு அகாடமிக்லோடே ஜாஸ்தியாக இருந்தாலும். அதனால தான் பிஎஸ்டி வந்து தனியாக ஒரு அமைப்பு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதாவது யூ ஹாவ் டு கவுண்டர் கேன்சர் தட் இஸ் சம்திங். இதுக்கு ஒரே வழி இதுதான், நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணலைன்னா வேலையாகாதுங்க. கூட்டு முயற்சி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. அப்புறம் எங்கெங்கே முடியுமோ ட்ரீட்டட் வாட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. தொழில்துறையை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு கூலிங் டவர் இருக்குது, அதில் என்ன தண்ணி யாருமே தொடுறது இல்லை. தண்ணி என்ன பண்ணுது, போய் கூல் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான். அது வந்து தண்ணி ஒரு கிரேடுக்கு ஃபில்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக யூ கன் யூஸ் இட். ஸோ அங்கே இந்த ரோடு போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி க்யூரிங்க்கு விடுவாங்க, வெறும் கன்சாலிடேஷனுக்கு. பில்டிங்கில் க்யூரிங் பண்ணுறதுக்கு இதெல்லாமே இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் போர்லேருந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூசேஜுங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து அதாவது நம்ம டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன்லேயே 70% மேலே விவசாயத்துக்கு தான் போகுது. அங்கே எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்னு இப்போ வந்து ஒரு பெரிய முயற்சி. நம்ம லட்சுமிநாயகன் பயத்துக்கிட்ட விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒண்டிப்புதூர் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: சரி சரி.
0: இது ஒரு முன்னதாரம்னா இந்த மாதிரி எங்கேயுமே பண்ணதில்லை இந்த ஏரியாவில். அங்கேயும் பண்ணுறாங்க, சூலூர்கிட்டையும் பண்ணுறாங்க. பட் லட்சுமிநாயகன் மலையும் தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. அது தண்ணி ஃபீட் பண்ண முடியலன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த கார்பரேஷன் கமிஷனர் தண்ணி வேறு பக்கம் இந்த வாய்க்கால்லேருந்தே ஃபீட் பண்ணி எடுத்து இந்த ட்ரீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பெரிய முயற்சி. அதாவது அந்த போர்வெல்லுக்கெல்லாம் ரெண்டு விஷயம், இந்த தண்ணி அங்கே போகிறதுனால அந்த போர்வெல்லேருந்து உறிஞ்சிற வேலை கம்மி. ரெண்டாவது அந்த போர்வெல்ல தண்ணி இல்லை. இது தண்ணி போக போக என்ன ஆகும்னா அங்கத்தை நீர் இது கீழே இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு ஜாஸ்தியாகிட்டே போகும்.
1: சரி,
0: இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு. ஸோ இங்கே இருக்கிற தண்ணியை ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறது, சுவேஜை ட்ரீட் பண்ணி பண்ணுறது. இதோட முக்கியமாக கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு ஒரு மேண்டேட்டரியாக ஒரு கண்டிஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த தண்ணியை ட்ரீட் பண்ணால் விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் கொடுத்து அதுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னால் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்ஸுங்கிறாங்க இல்லையா சின்ன பசங்க, அந்த பசங்க எல்லாம் வந்து டிஸ்டன் எங்கிருந்தாலும் எடுத்து விற்க
1: ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கழிவு நீர் மேலாண்மை, நீர்நிலைகள் பாதுகாப்பு, நிலையான கழிவு மேலாண்மைனா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பயனுள்ள தகவல்களையும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈடுபட்டுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயற்கையையும் சரி நீர்நிலைகளையும் சரி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இவர் சொன்ன மாதிரி மக்கள் கையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நீர்நிலைகள் எங்கே போகுது, கழிவு நீர் எங்கே போகுதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால்

0: சிறு சிறு மாற்றங்கள் பெரிய பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும், வழிவகுக்கும். அதனால் வந்து நம் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ வரைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கழிவு நீர் மேலாண்மை, சீவேஜ் மேனேஜ்மெண்ட், நீர்நிலைகள் பாதுகாப்பு, நிலையான கழிவு மேலாண்மை குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டார் ஆர் எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள். நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: நன்றிங்க.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நாம் இணைந்திருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல். இது பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். பிள்ளையார் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது.

0: గతకరా నీ సరిగమా దొందరి గడత కదా
1: గరిసం
0: పరి గడత
1: పరని
0: ಿಗ

பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:30 பிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் 2026 பற்றிய தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவகுமார் அவர்கள். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள். 10:00 இன்று மலடிமட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாளை இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:05 காலை தென்றல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சிலிங்கம் அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் 7:35 ஹலோ டாக்டர் பகுதியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல் நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். மாலை 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பகுதியில் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 7:30 பிஃபா வேர்ல்டு கப் 2026 போட்டியின் தினசரி நிலவரம். அதனைத் தொடர்ந்து நேர்களை கேட்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். 10:00 மெலடிமட்டுக்கள் நிகழ்ச்சியில் நீலகிரி மற்றும் கேரளா பகுதியைச் சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை நாளை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்க தவறாதீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில்

தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய

0: பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி
3: வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பப்பதிவாயிருக்கு.

திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலம் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.

எட்டரசத்தந்த அழகான பாடல் திரிசூலம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நாம கேட்கலாம் கோயம்புத்தூர்ல டிராபிக் அப்டேட் எப்படி இருக்குன்னு. அவினாஷி ரோட்ஸ், லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீளமேட் வரைக்குமே, ஹோப்ஸ் வரைக்கும் ஸ்லோ மூவிங் டிராபிக்கும், பஸ் ஸ்டாண்ட்

0: மாப்பிள்ளை புன்னகை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். பொன்மாலை பொழுதில் தொடரும் பாடல் கவரிமான் திரைப்படத்திற்காக இசையமைத்து பாடியது இளையராஜா. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். பாடல் இதோ.

0: la la la la la la la la la la la la la la la la la la.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா புதுசுதான் எப்படி வாங்கினா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன் அது எப்படி ரொம்ப ஈஸி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சதவீதம் சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் தங்க விலை ஏறலாம்
2: சேமிச்சு பணத்துக்கு ஈடான நகை அப்ப விலை குறைஞ்சா
1: சேமிச்சு பணத்துக்கு ஈடான தங்கம்
2: ஹே சூப்பர் தங்க விலை எப்படி இருந்த

பொன் மாலை பொழுதில் பாடல் கேட்டோம். அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி மாதுரி பாடியது, இசை ஜி தேவராஜன்.

0: நேர்கள் கேட்ட பாடல் நான் அவனில்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இதுவரை நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ஆனந்தமான பொன்மாலை பொழுதில் பாடல்களை கேட்டு ரசித்தோம்.
3: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 பயணமாக

0: ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது.

0: வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் சிபிஎஸ்இக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன் திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித் தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் நகர தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான் கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். T20 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இனி கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்சமாக 16,599 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,760 ரூபாய்க்கும் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 14,722 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்சமாக

16,702 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,589 ரூபாய்க்கும் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 14,689 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,299 ரூபாய்க்கும் ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனி விரலி அதிகபட்சமாக 16,812 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,619 ரூபாய்க்கும் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 14,742 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,999 ரூபாய்க்கும் கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனி விரலி அதிகபட்சமாக 17,422 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 16,842 ரூபாய்க்கும் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 14,899 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 14,002 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி நாளையும் நாளை மறுநாளும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 24°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். 9-7-2026, 10-7-2026 இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-12 km வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலை அடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் FIFA உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம்.

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவகுமார் அவர்கள்.
1: இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் உளவியல் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 21 வருட பணி அனுபவம் கொண்டவர். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளில் பணியாற்றி

0: ஆற்றியுள்ளார். முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார். ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் கள மேலாண்மையில் தனித்துவம் பெற்று இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட மாணவர்களுக்கு வகுப்பில் தனது அனுபவத்தை பகிர்ந்து வருகிறார். விவசாயிகளுக்கு பல்வேறு கள மற்றும் நிலைய பயிற்சிகள் வழங்குவதோடு செயல் விளக்கங்களையும் செய்து காண்பிக்கிறார். வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் 35 நிகழ்ச்சிகளுக்கு மேல் பங்கேற்று விவசாயிகள் பயனடையுமாறு பல்வேறு தொழில்நுட்ப உத்திகளை வழங்கியுள்ளார். 34 மேலான திட்டங்களை தீட்டி ஆராய்ச்சி செய்து வருகிறார். இவர் எழுதிய சுய தொழில் முனைவோருக்கான வேளாண் தொழில்நுட்பங்கள் என்ற புத்தகத்திற்காக 2008 மாநில அரசின் விருதையும் பெற்றுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான விருதை 2020 பெற்றார். மேலும் இவர் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்காக 15 மேலான விருதுகளையும் பெற்றுள்ளார். 70 மேலான ஆராய்ச்சி கட்டுரைகளையும் 55 கருத்தரங்கு வெளியீடுகளையும் வெளியிட்டுள்ளார்.
1: நிகழ்ச்சியை கேட்போமா?
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன். என்னுடைய பெயர் முனைவர் சி சிவகுமார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்மாழ்வார் அங்கக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் உளவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைய 4வது பாடமாக அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையற்றை பற்றியாக ஒரு பாடமாக உங்களிடையே நான் கலந்துரையாட இருக்கின்றேன். அங்கக வேளாண்மைங்கிற இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இனமாக விவசாய இடத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிலைமை அங்கக வேளாண்மை பற்றி இப்போ நம்ம அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், நாமெல்லாம் சுதந்திரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தொகை 30 இருந்தது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு உற்பத்தி வந்து 50 மில்லியன் டன் உணவு உற்பத்தியாக இருந்தது. மக்கள் தொகை பெருக பெருக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 140 மேலே மக்கள் தொகை போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவு உற்பத்தியையும் நாம் அதிகமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாச்சு. அதே மாதிரி இந்த உணவு உற்பத்தியில இடையில வந்து ஒரு சிறிய தொய்வு உண்டாயிட்டு, அது பார்த்தீங்கன்னா 1960 பார்த்தா ஒரு பெரிய தொய்வு இருந்தது. வர காலங்களில் அந்த உணவு உற்பத்தி வந்து குறைந்து கொண்டே வந்ததும் மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் இணைந்து இது எவ்வாறு வந்து நம்ம உணவு உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும், நம்ம வாழுகின்ற மக்களுக்கு உணவை கொடுத்தாக வேண்டும் சொல்லிக்கொண்டு, அப்போதுதான் இந்த பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டம் வந்து நம்மளுடைய விவசாயிகளிடையே பிரபலப்படுத்தப்பட்டது. அப்போது அந்த பசுமை புரட்சியின் போதுதான் வீரிய ஓட்டுரங்களை அதிகமாக நாம் பயன்படுத்தி அந்த நம்ம உற்பத்தியை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த வீரிய ஓட்டுரங்களுக்கு நம்ம அதிகமான உரங்களையும் பூச்சி மருந்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை தான் என்னாச்சுன்னா, இப்போ நம்ம அந்த வீரிய ஊட்டுரங்களுக்கு அதிகமான சத்துக்களை கொடுத்தால்தான் அது அதிகமான மகசூலும் கொடுக்கும், அந்த மகசூல் வந்தால்தான் நம்ம வாழுகின்ற மக்களுக்கு உணவளிக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உரங்களையும் நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அதிகமாக விவசாயிகள் பயன்படுத்துறதுனால நம்ம மண்ணினுடைய சத்துக்களை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குன்றது. ஏன்னா எப்பவுமே நம்ம மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நாம் எது வரலையும் உணவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த மண்ணுடைய சத்துக்களும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம பசுமை புரட்சின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நாம் இந்த உரங்களை போடுறதுனால மண்ணினுடைய நன்மை செய்யக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. சரியான சத்துக்கள் பயிர்களுக்கு தேவையான தலை, மணி, சாம்பல் சத்துக்கள், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பித்து விட்டது. அப்போதான் நினைச்சோம், இப்போ என்னன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா உரத்தை நம்பியே வந்து இந்த மண்ணை வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டா வரக்கூடிய காலங்களில் எவ்வாறு விவசாயம் செய்ய முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் தான் என்னாச்சுன்னா உரங்களை பயன்படுத்துவதை குறைத்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் இந்த மண்ணுடைய கரிமச்சத்தை உண்டாகிறதுக்கு என்னென்ன வேண்டும், என்னென்ன பொருட்கள் நம்ம இட வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சி நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு ஆராய்ச்சிக்கு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்போ நம்முடைய பல்கலைக்கழகத்திலிருந்து 2013 இந்த ஆராய்ச்சிகள் போய்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த கரும்புச்சத்தை எவ்வாறு நம்ம அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பல வழிகள், இந்த கரும்புச்சத்தை எந்தெந்த வழிகளில் நாம் உற்பத்தி செய்ய முடியும், அதிகப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா பயிர்கள் அளவிலேயே நம்ம நிலத்தளவுலேயே எந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்களாக இருக்கணும், பயிர் உற்பத்தி அதிகமாக வரக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி உணவு உற்பத்தி நம்ம முன்னே சொன்னேன், நம்ம சுதந்திரம் அடையும் போது அந்த உணவு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் டன், இப்ப பாத்தீங்கன்னா 340 மில்லியன் டன்

வந்து உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த உணவு உற்பத்தி அதிகம் பண்ணிட்டோம், இப்ப உணவு உற்பத்தி அதிகம் பண்ணி அந்த உணவை சாப்பிடத்தான் எஞ்சிய நஞ்சுக்கள் நம்ம உடலில் சில உபாதைகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எந்த நிலைக்கு வந்திருக்கோம்னா, இயற்கையாக அல்லது அங்கக வேளாண்மை செய்து அதுலேருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் அல்லது நச்சுத்தன்மை இருக்காதுன்ற எண்ணத்தில் வந்தனா இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய விவசாயத்தை ஒருங்கிணைச்சு அந்த கட்டுக்கோப்பை மாற்றி அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்களை செய்ய வேண்டும். அப்பதான் விவசாயிகளுடைய அந்த உரம் வாங்கக்கூடிய செலவை குறைத்து இந்த விவசாயத்தார்ந்த நம்ம தொழில்களை பண்ணும்போது அந்த பண்ணை அளவிலே அவர் எந்த அளவுக்கு அந்த மண்ணுடைய கரிமச்சத்தை அதிகப்படுத்தி அவருடைய வருமானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் விவசாயிகள் வந்து ஒரு முனைப்போடு இப்ப செயல்படுத்தி நம்மளுடைய பல்கலைக்கழகம் அதோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் என்ன, அதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த விவசாயத்தோட எப்பவுமே நம்ம விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் விவசாயம் பண்ணேன் சார், நான் ஒரு ரூபாய் செலவு பண்ணால் எனக்கு ஒரு ரூபாய் தான் சார் கிடைக்குது, அதுக்கு மேலே வருமானமே வரல, இந்த ஒரு விவசாயிகள் அனைவரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம ஆராய்ச்சிகள் முடுக்கி விடப்பட்டு இந்த விவசாயத்தோட வேறு எந்தெந்த தொழில்கள்லாம் சேர்த்தனா விவசாயியுடைய வருமானமும் அதிகரிக்க வேண்டும், அதே மாதிரி மண்ணுடைய கரும்பு சேர்த்தும் நீண்ட கால எதிர்காத சந்தைகளுக்கு விட வேண்டும் அந்த ஒரு அவசியத்தை புரிந்து கொண்டு தான் இந்த ஒரு விவசாயத்தை நம்ம ஒருங்கிணைத்து கொண்டு வந்தோம். இன்னொரு என்னன்னா, இந்த ஒருங்கிணைந்த பணத்தை நம்ம ஒரு முக்கியமா ஒரு சொல்றோம்னா, அதாவது நம்ம பண்ணை அளவில் கிடைக்கக்கூடிய பண்ணை கழிவுகளை நம்ம பண்ணையிலேயே அதை மக்க வைத்து பண்ணையிலே உரமாக கொண்டு வர வேண்டும், மண் சத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் நம்முடைய ஆராய்ச்சிகளும் போய் கொண்டிருந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நம்ம இந்த பண்ணை அளவுலே இந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் நான் முன்னே சொன்னேன், அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் விவசாயிகள் நம்ம கடைபிடிக்கும் போது அவருடைய வருமானம் மட்டும் அதிகம் இல்லாமல் அவருடைய கரும்பு சத்து அதிகமாக தான் நான் முன்னே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய பல்கலைக்கழக ஒருங்கிணைந்த பண்ணை ஆராய்ச்சியில இது பல வகையான சூழ்நிலைகளை இந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. ஒன்று வந்து மானாவார் நிலத்தங்கள்ல ஒரு ஆராய்ச்சி, அதுக்கு தகுந்த ஒரு மானாவார் நிலங்கள் எங்கெங்க இருக்கோ தமிழ்நாடு அளவுல அதுக்கு தகுந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையும், அதே மாதிரி நன்சை நிலம் எங்கெங்க இருக்கோ அந்த நன்சை நிலத்துக்கு தேவையான ஒருங்கிணைந்த பண்ணைய முறை, அதே மாதிரி அந்த புன்சை நிலம் எங்கெங்க இருக்கோ தோட்டக்கால் நிலங்கள் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தை மாற்றி அமைத்து ஆராய்ச்சிகள் முடிக்க விடுக்கப்பட்டுள்ளது. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம பல்கலைக்கழக அளவுல ஒரு விவசாயி கண்டிப்பா, ஏன்னா முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் அனைவருமே சிறு குறு விவசாயிகள் தான், அவங்க கண்டிப்பாக ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள். அப்ப அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் உள்ள அந்த கட்டமைப்புகளை எவ்வாறு உருவாக்கி அந்த வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஒரு முனைப்போடு நம்மளுடைய பல்கலைக்கழகம் மூலமாக செயல்பட்டு அதுக்கு ஒரு திட்டங்கள் தீட்டி ஒவ்வொன்றையும் பிரித்து, இப்போ ஒரு விவசாயி வந்து விவசாயம் செய்யறாருன்னா அந்த விவசாயி சார்ந்த தொழில்களுக்கு எந்தெந்த இடத்தை எந்தெந்த அளவுக்கு அவ்வளவு பரப்புகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்ற சொல்றதுனால ஆராய்ச்சியில இப்ப எடுத்துக்காட்டா ஒரு விவசாயி வந்து ஒரு ஹெக்டேர் நிலம் வச்சிருந்தாருன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 85% அளவுக்கு அவர் வந்து பயிர் சாகுபடி, அந்த பயிர் சாகுபடி வந்து நெல் பயிராகவும் இருக்கலாம், மற்ற தோட்டக்கால் பயிராகவும் இருக்கலாம், அதே மாதிரி மாட்டுகளுக்கு தீவனங்களுக்கு கூடிய தீவன பயிர்களாகவும் அந்த பயிர் சாகுபடியில் அந்த 85% இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 10% எதுக்காகனா தோட்டக்கலை பயிர்கள். இந்த தோட்டக்கலை பயிர் எதுக்காகனா, இப்போ நம்ம மழை பொழிவு எந்த வருடம் வந்து பாதிக்கப்படுதோ அப்போ இந்த பயிர்களில் வரக்கூடிய மகசூல் குறையும் போது அந்த நஷ்டம் வரும்போது அதை ஈடுகட்டக்கூடியது அந்த நம்ம தோட்டக்கலையிலிருந்து அந்த பயிர் செய்து அந்த பழமரங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானம் தான் விவசாயிகளை பாதுகாக்கணுன்றதுக்காகத்தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பயிர்களோட அந்த தோட்டக்கலை மரப்பயிர்களையும் அந்த பழமரங்களையும் நடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு 10% கொடுக்கும்போது வறட்சி ஏற்படும் போது அந்த நஷ்டத்தை வந்து இந்த மரங்கள் ஈடுகட்டுன்றதுக்காக தான் அது வந்து இந்த பயிர் திட்டத்தில் நம்ம சேர்த்துறோம். அது கூட பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம அந்த மாடு வளர்ப்பு, கண்டிப்பாக அந்த மாடு வளர்ப்பு தான் கரிம்பச்சத்துடைய ரிசர்வாயர்னு கூட சொல்லலாம், அங்கக சத்துக்களை உருவாக்குற ரிசர்வாயர் அந்த மாடு வளர்ப்பு. ஏன்னா அந்த மாடு வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுலேருந்து வரக்கூடிய எரு அந்த சாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு பயன்படக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய மாடு கொடுக்கக்கூடிய அனைத்து பால் கோமியம் மற்ற இதெல்லாம் பஞ்சகாவியாவாக நம்ம இயற்கை வேளாண்மையில அல்லது அங்கக வேளாண்மையில பயன்படுத்தி நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நெல்லோட நெல்லு மாடுக்கு புல்லு மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு காளான் வளர்ப்பு,
இந்த ஒருங்கிணைந்த பணத்துல இந்த காளான் வளர்ப்பு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சிறு குறு விவசாயிகள், அதாவது முக்கியமா இந்த சுய உதவி குழுக்கள் மகளிர்கள் வீட்டுல இருந்து கொண்டே ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தா போதும், ஒரு 50 மீட்டர் ஸ்கொயர் இருந்தா கூட போதும், அது ஒரு காளான் படுக்கை. ஒரு காளான் படுக்கை வந்து ஒரு படுக்கை 4 படுக்கைய ஒரே லைன்ல போடும்போது 4 படுக்கைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு படுக்கையில 200 எடுக்கும்போது ஒரு 10 படுக்கை வச்சிருந்தா கூட அவங்களுக்கு 2000 ரூபாய் குறைஞ்சு ஒரு 35-40 நாளில் ஒரு 2000 ரூபாய் ஒரு சின்ன இடத்துல

0: தான். ஏன்னா நம்ம எப்படி இந்த ஒருங்கிணைந்த பணத்தை கட்டமைப்பை வந்து இந்த மாடு வளர்ப்பு, அதே மாதிரி கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த மாதிரி காளான் வளர்ப்பு இதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கும் போது பாத்தீங்கன்னா பண்ணையுடைய வருமானம் வந்து அதிகமாகுது. நான் முன்னே சொன்னேன், விவசாயிகள் வந்து 1 ரூபாய் செலவு பண்ணா அவங்களுக்கு 1 ரூபாய் தான் கிடைக்குதுன்ற விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த பண்ணையை நம்ம கழிச்சினால அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது, எப்ப வந்து ஒரு விவசாயி புன்சே தோட்டக்கால் நிலத்துல வந்து எப்போ வந்து ஒரு விவசாயத்தோட சார்ந்த தொழில்களான ஆடு வளர்ப்பு, கோழி, மாடு வளர்ப்பு இதெல்லாம் சேர்த்து அவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 ரூபாய் செலவு பண்ணா 2,500 ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நன்சை நிலத்துல இருக்கு. அதே மாதிரி புன்சை நிலத்துல அவர் 1 ரூபாய் செலவு பண்ணா 2.50 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி மூலமா நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி 1 ரூபாய் செலவு பண்ணா இந்த தோட்டக்கால நிலையாகட்டும் அவர் கூட சொல்லியிருக்கோம். இது விவசாயிகளை கண்டிப்பாக கடைபிடித்து அவங்களை வந்து இந்த ஒருங்கிணைந்த பணியத்துல அதிகம் பண்ணணும். அதே மாதிரி வரக்கூடிய கழிவுகளை, இப்ப இன்னொரு என்ன ஒரு முக்கிய நோக்கம்னா, ஒரு இந்த உப தொழில வரக்கூடிய கழிவு வந்து மற்றொரு உப தொழிலுக்கு வந்து ஒரு மூலதனமாக தேவைப்படுது. அதுதான் மெயினா வந்து ஒருங்கிணைந்த பணிங்கிறது. அப்போ இங்க எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஒண்ணு வந்து இன்னொன்று மூலதனமா பயன்படுறதுனால பண்ணையுடைய சுழற்சி பண்றதுனால பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம், அதே மாதிரி எதுவுமே வேஸ்ட் ஆகிறதுல, அதே மாதிரி முக்கியமா நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை வந்து பாதுகாக்குது. ஏன்னா நம்ம எடுத்து நம்ம வெளியே போடும்போது கண்டிப்பா சுற்றுப்புற சூழ்நிலை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பசுமை குடில் வாயுக்கள் வெளியிடுறதும் வந்து நம்ம குறைக்குது. ஏன்னா நம்ம வரக்கூடிய சாணம் எல்லாத்தையும் என்ன பண்றோம், மக்க வச்சு அது மண்புல உரம் முக்கியமான ஒண்ணு. அந்த மண்புல உரம் போன்ற உரங்களாக அந்த சாணத்தோட மற்ற நம்ம பயிர் கழிவுகளையும் சேர்த்து நம்ம ஒன்னா மக்க வைக்கும் போது பார்த்தோம்னா அதிகமான அந்த மண்புழு உரங்கள் நம்ம பயிர்களுக்கு இடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: ஆகாசவாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவகுமார் அவர்கள்.
0: இந்த அங்கக சத்து நம்ம அதிகம் பண்ணிட்டாவே நம்மளுடைய ஒரே குறிக்கோள் மண்ணில் இருக்கக்கூடிய அங்கச்சத்தை அதிகம் பண்ணணும். என்னென்ன வழிகளை நம்ம செய்ய வேண்டும், நம்ம விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, எப்ப ஒரு மண்ணினுடைய கார அமிலத்தன்மை 7 அல்லது 7.5 இருக்கோ அப்போதான் அனைத்து சத்துக்களும் சொல்லுவோம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் மற்றும் நுண்ணுண்ட சத்துக்கள் அனைத்தும் எப்போ ஒரு மண் வந்து நிலைமறுக்குதோ அப்போதான் அனைத்து சத்துக்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த மண்ணை நம்ம நடுநிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணுடைய தன்மை வந்து குறையறதுக்கு என்ன ஒரு காரணம்னா, நம்ம கிராமத்தை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு குறைஞ்சதுனால இப்போ தண்ணி எல்லாம் வந்து 800 அடி 1000 அடி போகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி நிறைய கீழே போயிடும். தண்ணி கீழே போனதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அந்த 1000 அடியிலிருந்து தண்ணியை வெளியே இழுக்கும்போது மண் நல்ல மண்ணாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த 1000 அடியில் அந்த தண்ணியை எடுத்து அந்த வயலுக்கு கொடுக்கும்போது நல்ல மண்ணையும் அவர்கள் வந்து ஒரு உப்பு மண்ணாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் விவசாயம் வந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி போட்டேன் சார், நான் நல்லா தண்ணியெல்லாம் விட்டேன் சார், ஆனால் பயிர் வந்து இவன் நெல் பயிர் கூட தான், நெல் பயிரே பிடிக்கல சார், என்ன சார் இப்போ என்ன காரணமாக இருக்கும்? அதுதான் கேட்டேன், எங்கே எந்த தண்ணியை பாய்ச்சினீங்க, எங்கேருந்து பாய்ச்சினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நான் 1000 அடியிலேருந்து என்னுடைய தண்ணியை வந்து பாய்ச்சினேன் சார், பயிர் வந்து சரியாக நெல் பயிர் பிடிக்கவில்லை சார், அதுதான் காரணம். ஏன்னா நம்ம தண்ணி கீழே போகும்போது உப்பு தண்ணாக இருக்கிறது. சரி, இந்த உப்பு தண்ணியை எப்படி நம்ம மாட்டி அந்த மண்ணுடைய நிலைமை நன்றாக உருவாக்க வேண்டும் சொன்னோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி எதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த பசுந்தாள் உரம் தான். ஏன்னா அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் ஒவ்வொரு கோடை காலத்தில் பயிரில் சாகுபடி பண்ண பின்ன கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பயிர் இருக்காது, அப்போ ஆடு மாடுல அவர் பட்டி போடுவாங்க, அதாவது பெண்ணிங்கன்னு இங்கிலீஷ் வந்து சொல்லுவாங்க, அதை பட்டி போடுவாங்க. அப்போ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாணம் கோமியம் எல்லாம் அந்த நிலத்தில் விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ பண்ணாங்க. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. முன்ன நடத்தக்கூடிய பாடத்தில் கூட நம்முடைய பேராசிரியர் மட்டும் தலைவர் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பயிர் மூடாக்கில் போட்டு தான் இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்ற விஷயம்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நம்முடைய பண்ணை அளவில் எதுவும் வெளியே நம்பி இருக்காம நம்ம பண்ணை அளவில் எந்த அளவுக்கு அந்த மண்ணுடைய கரிமச்சத்தை அதிகம் பண்ணணும்ன்ற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதுக்காக ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் வந்து இந்த பசுந்தாள் உரங்கள் தான். கண்டிப்பா அந்த பசுந்தாள் உரங்கள் வந்து சாதாரண விலை இல்லைங்க, பசுந்தாள் உரம் அந்த

அளவுக்கு பெரிய வேலைகள் செய்யுது. அதாவது நம்ம பஸ்னாவிரதம் மண்ணில் போடும்போது அதுல இருந்து அந்த அமிலத்தன்மை, கார்பானிக் அமிலம் என்ற அமிலங்கள்லாம் நிறைய உண்டு. இது எப்படி வரும்னா, நிறைய விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருவாங்க, சார் என் பயிர் வந்து சரியா பிடிக்கவில்லை சார், என்ன காரணமா தெரியல அப்படின்வாங்க. என்ன பண்ணீங்க, எப்படிங்க விவசாயம் பண்ணீங்கன்னு, நீங்க சொன்ன மாதிரி பஸ்னா உரம் போட்டோம் சார், பஸ்னா உரம்லாம் மடக்கி உழுது நட்டேன் சார், நட்டேன் அப்பயும் பயிர் வந்து பிடிக்கவில்லை சார் சொல்லுவாங்க. பஸ்னா உரத்தை மடக்கி எத்தனை நாளுங்க நட்டீங்கன்னு கேட்பேன் நான். சார் நான் பஸ்னா உரத்தை போட்டு மடக்கி உழுது நான் நாலஞ்சு நாளே நட்டும், கண்டிப்பாக நடவே கூடாது. விவசாயிகள் வந்து பசுந்தள உரத்தை இட்டு குறைஞ்சது 10 15 நாட்கள் கழித்து தான் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பயிரில் வந்து நடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நீங்க பசுந்தாளம் மடக்கி உழுத உடனே பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து உள்ள இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அப்பதான் வந்து சிதைக்க ஆரம்பிக்கும். அந்த பசுந்தாள உரத்தை சிதைக்க ஆரம்பிக்கும். அந்த சிதைக்க ஆரம்பிக்கும் போது அந்த பசுந்தாள உரங்களை மக்க வைக்கிற வேலையை தான் அந்த நுண்ணுயிரிகள் செய்யும். மண்ணில் வந்து அப்ப நுண்ணுயிரிகள் வேலை செய்யற சத்துக்கள் இருக்காது. ஏன்னா அதனுடைய உற்பத்தி அந்த நுண்ணுயிரிகள் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் அதனுடைய பாடியை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அப்ப நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுதுங்கன்னா, அது எல்லாமே மண்ணுக்கு சத்தெல்லாம் எடுத்துக்குது. அப்ப நீங்க பயிர் நடவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்காது. அதான் என்ன சொல்றோம்னா, ஒரு 10 கழிச்சு என்ன ஆகுன்னா, அது எல்லாம் மக்கி அந்த பசுநாபுரங்கள்லாம் மக்கி அப்பதான் வந்து அது வேலையை முடிச்சுட்டு அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சேத்துல இறங்கினா அந்த அளவுக்கு ஒரு வாசனை கிடைக்கும். அப்ப ஃபுல்லா வந்து டீகம்போஸ் அதாவது எல்லாம் மக்கிருச்சுன்னு அர்த்தம். மக்கும் போது பார்த்தா ஒரு கார்பானிக் அமிலம் வந்து உருவாகும். எதுக்காக இது சொல்றேன்னா, விவசாயிகள் 1000 அடியிலிருந்து தண்ணி எடுக்கும்போது மண்ணு உப்பு மண்ணாக மாற்றி விட்டார்கள். அந்த உப்பு மண்ணை எப்படி வந்து நம்ம குறைக்கலாம்னா, நாம இந்த பசுநாபுரத்தை போட்டு நம்ம மக்க வைக்கும் போதுன்னா அமிலமும் அந்த காரமும் ஒன்னா சேரும்போது அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த மண்ணு வந்து ஒரு நடுநிலைமைக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது. எப்ப ஒரு மண்ணு அந்த pH அமில காரநிலை நடுநிலைமைக்கு 7 அந்த ரேஞ்சில் வருதோ, அப்போ பார்த்தீங்கன்னா இணைத்து சத்துக்களும் ஒடியாந்து தானா வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். அப்போ விவசாயிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த சத்துக்கள் நிர்வாகத்தை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். நம்ம மண்ணினுடைய கரிமச் சத்துக்களை அதிகம் படுத்தினா நம்மகிட்ட ஒரே ஒரு ஆயுதம் வந்து அந்த பசுந்தள உரம் தான். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு முன்னாடி கோடை காலத்தில் ஒரு மழை கிடைத்த உடனே, கோடை காலத்தில் மழை கிடைத்த உடனே பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த பசுந்தள உரத்தை போட்டுட்டு நம்ம மடக்கி விழும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விவசாயிகள் இந்த கரிமச்சத்து அதிகமாக இந்த ஒத்தியை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு என்னன்னா, பயிர் சுழற்சி முறையிலையும் நம்ம இந்த பண்ணையத்தில் நம்ம கரிமச்சத்தை அதிகம் பண்ணலாம். இந்த பயிர் சுழற்சியில் நமக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே பயிரை இப்போ தஞ்சாவூர் பயிரெல்லாம் இப்போ இயற்கையாகவே பாருங்கள், நெல் நெல் அதுக்கடுத்து உளுந்தோ பாசிப்பயிரை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது இயற்கையாகவே அமைந்தது. இடையில வந்து பாசிப்பயிரை போட்டு மண்ணுடைய சத்துக்களும் அதிகமாக, அதே மாதிரி இந்த பயிர் சுழற்சிங்கிறது முக்கியமாக எதுக்காக என்னென்னா, இந்த நோய் தாக்கத்தையும் பூச்சிகள் தாக்கத்தையும் களைகள் தாக்கத்தையும் குறைக்கிறது தான் இந்த பயிர் சுழற்சி நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம ஒரே பயிரை போட்டோம்னா தொடர்ந்து அந்த பயிர்களுக்கு பூச்சிகளுக்கோ நோய்களுக்கோ அதே மாதிரி களைகளுக்கு தொடர்ந்து நம்ம அந்த ஃபுட் செயின் சொல்லுவோம், அந்த உணவு அழித்துக்கிட்டே இருந்தோம்னா ஆகும், அது கண்டிப்பாக வரக்கூடிய களைகள் வந்து கொண்டே இருக்கும், பூச்சி நோய்கள் வந்து கொண்டே இருக்கும், நம்மளால் அடிக்கவே முடியாது. அப்போ அந்த பயிர் சுழற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எந்த ஒரு பயிர் சுழற்சியிலும் ஒரு பசுந்தள உரம் அல்லது சார் பசுந்தள உரம்லாம் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது சார், 40 எங்களால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பயிர் சுழற்சியோட ஒரு பயிர் வகை உளுந்தோ பாசிப்பயிரோ ஒரு காராமணி இந்த மாதிரி பயிர் வகையை சேர்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் 78% அளவுக்கு தலைச்சத்து இருக்குது. விவசாயிகளுக்கு தெரியும் அந்த 78% தலைச்சத்தை அந்த பயிர் வகைகள் வந்து இழுத்து வேறு முடிச்சியாக நம்ம பயிர்களை சேமித்து வச்சு அவரு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த சந்ததி பயிர்களுக்கும் வந்து அது உணவு கொடுத்து போகுது. அதுவும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பயிருக்கு ஒரு 30-40 கிலோ அளவுக்கு தலைச்சத்தை விட்டுட்டு போகுது. அதே மாதிரி அதனுடைய இலை தலைகள் விழுந்த இலைகள் மக்கி அதோட மண்ணுடைய கரிமச்சத்தை வந்து அதிகமானது. இந்த மாதிரி விவசாயிகள் கட்டமைப்பை உருவாக்கணும்னா அந்த மண்ணில் வந்து அங்கக சத்துக்களை வந்து அதிகப்படுத்த வேண்டும். அதிகப்படுத்துறதுக்கு நம்முடைய ஒரே முறை என்னன்னா, பண்ணையை ஒருங்கிணைத்து நாமல் பண்ணையம் செய்ய வேண்டும். சாதாரண விவசாயம் செய்யறது அங்கக்க விவசாயிகள் போகும்போது கண்டிப்பா நிறைய விவசாயிகள் இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல நம்ம நிலையத்துக்கும் நம்மளுடைய அங்கக வேளாண் நிலையத்துக்கு நிறைய பேர் வராங்க. விவசாயிகள் சார் நிறைய வந்து ஆர்கானிக் பண்ணலாம்னு இருக்கிறோம் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் வரக்கூடிய என்கொயரிஸ் வந்து அதிகமா இருக்குது. உண்மையிலேயே விவசாயிகள் ஆர்வம் அதிகமாக காட்டுறாங்க. இங்க அதிகமாக காட்டும் போது அதனுடைய மண்ணுடைய தன்மையை எந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டும்ங்கிற உத்தி விவசாயிகளுடைய நாங்க ஒவ்வொரு வட்டங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா விவசாயிகளை கடைபிடிச்சாங்கன்னா ஈஸியா அந்த மண்ணினுடைய சத்தை அதிகம் பண்ணிட்டு அவங்களுடைய மகசூலும் அதிகப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பணம் முன்னே சொன்ன மாதிரி விவசாயிகள் சரியான தேர்வு அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள்
சரியான தேர்வு பண்ணும்போது அது ஈஸியா பண்ணை அளவுல எந்த அளவுக்கு அந்த மகசூல் அதிகம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையும் நீங்க போகும்போது முன்னே சொன்னேன், ஒவ்வொரு உப தொழில்களுக்கும் எவ்வாறு இடத்தை ஒதுக்கி ஒவ்வொரு வளர்ப்பையும் முன்னே காலானதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி தேனி வளர்ப்பு ஒரு முக்கியமான விஷயம். தேனி

0: இப்ப எதுக்காகனா, தேனி வந்து ஒரு முக்கியமான என்ன பண்ணது விவசாயத்துல, அது பாலினேஷன் சொல்லுவாங்க, மகரந்த சேர்க்கை முக்கியமாக தூண்டக்கூடிய ஒண்ணு அந்த தேனி பெட்டி. அதாவது இந்த சூரியகாந்தி பயிருக்கெல்லாம் நம்ம தேனி பெட்டி வச்சோம்னா அந்த அளவுக்கு அந்த விதையை உற்பத்தி, அந்த விதையை வந்து தரமா வரக்கூடிய வேலையை வந்து அந்த தேன் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம மகசூலையும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அந்த தேனி சேர்க்கிறது கண்டிப்பாக அதையும் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த பயணத்துல. அதே மாதிரி இன்னொன்னு, மீன் மற்றும் அந்த கோழி வளர்ப்பு, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கோழிக்காக தனியாக இடத்த தேட தேவையில்லை, மீனுக்காக வந்து ஒரு குட்டை வெட்டினா போதும். மீனுக்காக ஒரு குட்டையை வெட்டி அந்த குட்டைக்கு மேலேயே ஒரு கோழி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இப்ப எல்லாம் நாட்டுக்கோழி நிறைய அசில் அப்படின்ற ஒரு நாட்டுக்கோழி எல்லாம் இருக்கு. அந்த நாட்டுக்கோழி நம்ம பயன்படுத்தினாலுமே ஈஸியா வந்து வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அதுல வர மகசூல் மட்டும் இல்லாம அந்த முட்டையில வரக்கூடிய மகசூல் மட்டும். இன்னொன்னு என்னன்னா, அந்த மீன் குளத்து மேலேயே ஒரு பரன் மாதிரி போட்டு, எப்படி நம்ம பரன் மேல ஆடு வளர்ப்புன்ற ஒரு முறை இருக்கிற மாதிரி, இந்த மீன் தொட்டி மேலேயே ஒரு பரன் மாதிரி அமைச்சு அதுல வந்து நம்ம கோழிகளை வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கோழி எச்சங்கள் அந்த குளத்துல விழும்போது அந்த மீன்களுக்கு உணவாக தேவைப்படுது. அதே மாதிரி இந்த குளத்தில் உள்ள அந்த பிளாங்கான் சொல்லுவோம், சின்ன உயிர்களுக்கு அது வளர்ந்து அதுவும் வந்து மீன்களுக்கு உணவாகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்புலயும் மீன் வளர்ப்புலயும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம மீனை பிடித்த பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுல இருந்து வரக்கூடிய தண்ணீர், அது ஒரு சத்தான தண்ணீர், அது மறுபடியும் கொண்டு போய் நம்ம வயலுக்கு பாய்ச்சலாம். அந்த மீன்ல வரக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் வயலுக்கு பாய்ச்சலாம். இந்த மாதிரி நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து நிறைய இது பண்ணிச்சு. விவசாயிகளை எந்த அளவுக்கு நம்ம மகசூலை அதிகப்படுத்தணும் ஒரு ஆராய்ச்சி நம்ம இதுல பண்ணதுல பாத்தீங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ணும்போது வருமானம் எவ்வளவு சார் அப்படின்னு நான் முன்னே நான் வரவு செலவு இதெல்லாம் சொன்னேன். ஒரு ஹெக்டேர் அளவுல ஒரு ஆராய்ச்சி நம்ம இதுல பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ஹெக்டேர் அளவுல ஒரு விவசாயி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவருக்கு வந்து 800,000 அளவுக்கு வருமானம் கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எந்த இடுபொருளுக்கு நம்ம வெளியிலிருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, அனைத்து பண்ணையிலேயே கிடைக்கக்கூடிய கழிவுகளை பண்றதுனால பாத்தீங்கன்னா நமக்கு வருமானம் 800,000 கிடைச்சா கூட அவருடைய செலவு பாத்தீங்கன்னா 2-2.5 லட்சம் தான், இல்லையா, பெரிய விஷயம். ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம பண்ணையிலிருந்து கழிவுகளே பயன்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிகர வருமானமா குடும்ப ஆட்கள். இதுல இன்னொன்னு என்ன விஷயம்னா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மூலமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹெக்டேர்ல பண்ணது 568 மேன்டேஸ் நாங்க சொல்லுவோம், வேலை நாட்கள் அத்தனை பேருக்கு அது ஒரு வருஷத்துல வந்து வேலை கிடைக்குதுன்ற அது ஒரு அனுகூலம். அப்படி பார்க்கும்போது இந்த பண்ணை அளவுல வருமானம் குடும்ப தொழில பயன்படுத்த 600,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப அதே வெளியில இருக்கிறவங்களையும் நாம கூலி ஆளுகளை வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் அளவு கிடைக்குது அந்த 8 லட்சம் வருமானத்துல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வருமானமும் இருக்குது, அதே மாதிரி மகசூலும் அதிகமா கிடைக்குது, அதே மாதிரி நம்ம மண்ணுடைய தரத்தையும் நம்ம கண்டிப்பாக அதிகமா நமக்கு சூழ்நிலை இருக்கிறோம். என்னென்ன பயன்கள்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வருடம் முழுவதும் வருமானம் வந்து ஒரு விவசாயிக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அவருக்கு செலவுகளுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே இருக்கும், வருடம் மூலம் உணவு கிடைக்கும். அதே மாதிரி உற்பத்தி செலவு குறைவு, வேலை வாய்ப்பு மேல முன்னே சொல்ல குடும்ப தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நம்ம பண்ணை கழிவுகளை வந்து மறுசுழற்சி பண்றோம், அதே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை கண்டிப்பாக பாதுகாக்கப்படுகின்றது. ஏன்னா காம்பனட்னு சொல்லலாம், அதாவது ஒரு உப தொழில வரக்கூடிய வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்னுக்கு வந்து இடுபொருளாக பயன்படுகிறது, அதனால எதுவுமே வேஸ்ட் இல்லை, அதுவும் வந்து இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தேவைப்படுகிறது. அதனால விவசாயிகள் கண்டிப்பாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து மண்வளத்தை அதிகரித்து வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக விவசாயிகள் இந்த மாதிரி ஒரே குறிக்கோள், மண்ணினுடைய அங்ககச்சத்தை கரிமச்சத்தை நம்ம அதிகம் பண்ணா தான் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக விவசாயம் செய்ய முடியும் என்று தெரிந்து கொண்டு இதுவரையிலும் சொன்னக்கூடிய கருத்துக்களை கண்டிப்பாக விவசாயிகள் கடைபிடித்து வாழ்வில் நல்லதொரு நிலைமை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிலை தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவகுமார் அவர்கள்.
2: குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்த உள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இதுதொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார்.

0: மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின்போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை பார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. இது இதம் ரிதம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் நல்ல அழகான இனிமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் கங்கை அமரன் இசையமைத்து பாடியது இளையராஜா.

பாரதம் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். மகுடி திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் வாலி இசையமைத்து பாடியது இளையராஜா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

அதே தம்பி தூங்கா அதே திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சீங்க. எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நேர்களே, நாளை 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் அழகான பாடல் தாய்க்கு ஒரு தாளாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜா கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

பிரதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக. பி ஜெயச்சந்திரன் பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நேர்களே, நாளை மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் நிகழ்ச்சியில் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக. எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

அமிர்தம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அழகான பாடல் ஜீவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் புலமி பித்தன், இசை கங்கை அமரன். நேர்களே, நாளை பிற்பகல் மணி 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

அழகான பாடல்கள் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிட்டுருக்கிறீங்க. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கு கால் பண்ண வேண்டிய நேர்கள் திருப்பூர் பகுதியை சேர்ந்த நேர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை காற்றலைகளில் உள்ளவரை கேட்டு ரசிக்கலாம்.

இளம் ரிதம் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திற்காக எழுதி இசையமைத்து பாடியது எஸ் ஏ ராஜ்குமார். நேயர்களே, நாளை காலை மணி 7:35 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் ஹலோ டாக்டர் பகுதியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். இதம் ரிதம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது நம்ம ஆளு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை பாக்யராஜ்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இதம் ரிதம் நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் அழகான இனிமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதம் ரிதம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்றிரவு 10 மெலடி மட்டுகள் நிகழ்ச்சியில திருப்பூர் நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. 9:15 மயிலரகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் இடம்பெற கேட்கலாம். இதம் ரிதம் நிகழ்ச்சி தொகுப்பில் இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே சுஜி. நேர்கள் இனி கேட்கவிருப்பது 9 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

சில பார்வைகள் பேசாமல் ஆயிரம் கதைகள் சொல்லிவிடும். சில புன்னகைகள் ஒரு ஆயுள் முழுவதும் மனதில் தங்கிவிடும். காதல் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு மொழி. அந்த மொழிக்கு இசை வடிவம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. நீலமலை திருடன் திரைப்படத்திற்காக பாடலை கேட்கவிருக்கின்றோம். கேட்பவரின் உள்ளத்தையே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாடல். கண்களை மூடி மனதை திறந்து இந்த இசையை ரசிப்போம் நேயர்களே. ஜிக்கி பாடியது, பாடலாசிரியர் மருதகாசி, இசை கே வி மகாதேவன்.

அழகு என்பது முகத்தில் மட்டுமல்ல, அன்பாக பேசும் வார்த்தைகளிலும் இருக்கிறது, உண்மையான பாசத்திலும் இருக்கிறது. அதை இசையால் வர்ணிக்கும் போது என்றும் அழியாத ஓவியமாக மாறிவிடுகிறது. அந்த அழகை கொண்டாடும் ஒரு இனிய பாடல்தான் அடுத்ததாக மகாதேவி திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். எம் எஸ் ராஜேஸ்வரி ஆர் பால சரஸ்வதி தேவி பாடிய பாடல், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், பாடலாசிரியர் கண்ணதாசன். இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. மயிலிறகு நிகழ்ச்சியில் காதலின் அழகு தொடுவதில் மட்டுமில்லை, உணர்வதிலும் இருக்கிறது. வார்த்தைகள் இல்லாமலேயே இதயங்கள் பேசும் அந்த தருணங்களை இசையாக மாற்றியிருக்கிறது இனி வரப்போகக்கூடிய பாடல். யார் நீ திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது, இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

அருவி விழக்கூடிய ஓசை, மலைகளின் அமைதி, தென்றலின் மென்மை, இந்த மூன்றும் சேர்ந்தால் அது இயற்கையின் இசையாக மாறிவிடும். அதனுடன் காதலும் கலந்தால் பிறக்கும் மந்திரமான ஒரு பாடல்தான் இது. குற்றாலத்தின் குளிர்காற்றை மனதில் உணர்ந்தபடியே இந்த ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசிப்போம். உயிரா மானமா திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது. இசை எம். எஸ். விஸ்வநாதன். பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ஒருவரை நேசிக்கும் போது அவரது ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு கவிதையாக தோன்றும். ஒவ்வொரு பார்வையும் ஒரு திருவிழா போல மாறும். அந்த காதலின் அழகை வரிகளாலும் இசையாலும் நமக்கு அடுத்த ஒரு பாடலாக அவரே என் தெய்வம் திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது இசை டி ஆர் பாப்பா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. மயிலிறகு நிகழ்ச்சியில் மூங்கில் காற்றில் அசையும் ஓசை கூட ஒரு இசைதான். இயற்கை முழுவதும் இசை நிறைந்திருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு பாடல், மனதிற்கு ஒரு அமைதியான பயணமாக அமையக்கூடிய ஒரு பாட்டு. இசையின் தென்றலில் இணைந்து பயணிப்போம் நேர்களே. தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அழகு நிலா திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுஷீலா பாடியது. இசை கே. வி. மகாதேவன். பாடலாசிரியர் மருதகாசி.

சுஷீலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பந்தபாசம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம் நேர்களே. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சிகள் அரிதாக வந்தாலும் சிறு சிறு சந்தோஷங்கள் தினமும் நம்மை சுற்றியே இருக்கின்றன. அதை ரசிக்க தெரிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாதான். அந்த மகிழ்ச்சியை இசையாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு பாடல்தான் ஆடவந்த தெய்வம் திரைப்படத்திற்காக. டி.ஆர். மகாலிங்கம் பாடியது. இசை கே.வி. மகாதேவன். பாடலாசிரியர் மருதகாசி.

0: கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம்.
1: பூக்களை பாதுகாக்கும் தோட்டக்காரரை போல இனிய நினைவுகளை நம் மனம் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த நினைவுகளை மீண்டும் மலர வைக்கும் சக்தி காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல். இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103-இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இசைக்கு முடிவு இருக்கலாம், ஆனால் அது தரும் நினைவுகளுக்கு என்றுமே முடிவில்லை. அந்த இனிய நினைவுகளை மீண்டும் ஒரு முறை நாம் கேட்டு ரசித்தோம் நமது மயிலிறகு நிகழ்ச்சியில். நேர்களே, நாம் அனைவரும் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடர்ந்து 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அப்படியே உங்க கூட இணைவது நான், உங்க ஐஸ்வர்யா. மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருப்பூர் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10 மணி. மெலடி மட்டுக்கள் எப்போ வரும், எப்போ நம்மளுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக எல்லாரும் வந்து மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நிறைய நேர்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோவிக்குண்டான 3 இணைப்பு எண்ணை சேர்த்தி 23 16 3 1 2 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லைன் பிஸியாக இருந்துச்சுன்னா 23 17 0 46 என்ற எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்ல நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து முனுசாமி வந்து தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்கிறாரு. நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து எங்களுக்காக ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி புதூர் சர்க்காரிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அவருக்காக இதுவும் அந்த பாடல்

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்னு சொன்ன உடனே நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், யாரு இங்கே பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ,
0: யார் பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்கம்மா, பாடல் என்ன வேணும் கேளுங்க. அதாவது அவங்களுக்கே டவுட், உண்மையிலேயே நமக்கு லைன் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி டவுட் போல இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஃபேஸ்புக்லேருந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. யார் தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிரகதீஷ், சுரேஷ்குமார், ராஜாமணி அவங்க வந்து தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக இப்போ வரக்கூடிய பாடல், முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உடுக்கம்பாளையத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு இந்த கை கொடுக்கும் கை படத்துல இருந்து தாளம்பூவே வாசம் வீசுங்கிற பாட்டு வேணும்.
0: தாளம்பூவே,
1: ஆமாங்க,
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றிங்க.

மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரெங்கிருந்து என்ன பாடலை கேட்டு ரசிக்க போறாரு? வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கிறீர்களா? இணைப்பு கொடுத்தும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. சரி, ஓகே. அவர் வந்து பாட்டு வரும் வரும் அப்படின்னு காத்துட்டே இருப்பாரு. கனகரத்னம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பாட்டு கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 10:22 ஆகிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் உங்களுடைய விருப்பமான பாடல்களோடு. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் பிரபு பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கள் பிரபு.
1: அடுத்த வாரிசு படத்துக்கு வந்து ஆசை 100 வகை பாட்டுங்க மேடம்.
0: உங்களுக்காக அந்த பாட்டு.
1: நன்றிங்க மேடம்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில யாருடைய விருப்பமான பாட்டு இந்த நேரத்துல நம்ம கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம்மா.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவல் சாத்தியேனிங் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: பாசையில பாட்டு கேட்டீங்க மேடம், எங்க ஊர் காவல்காரன் படத்துல.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ஓகேங்க மேடம், தேங்க்ஸ் மேடம்.
2: பாட்டு பாட்டோ

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. டைம் கரெக்டாக 10:32 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நம்மளுடைய பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு தூங்கினா தான் நமக்கு ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சாங் கேட்டுட்ருப்பீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: மேடம், கணேஷ்புரத்துலேருந்து குப்பப்பழையும் மேடம். அன்பழகன் மேடம் பேருங்க.
0: சொல்லுங்கள் அன்பழகன்.
1: கை

0: தமிழடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த ஒரு இரவு நேரத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்பமான பாடல்? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: காவிலி காலேஜ்ல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: சொல்லுங்க அம்பிகா, என்ன பாடல் தரலாம்?
1: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து கூண்டுக்குள்ள உண்ண வச்ச பாடல்.

0: நேரடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்பமான பாட்டு நம்ம கேட்டு ரசிக்க போறோம்? வணக்கம்.
1: வணக்கம் செம்மி. செம்மிவாளை பல்லட, திருப்பூர் மாவட்டம் பல்லட மட்டும் செம்மிவாளை ரங்கநாதன் பேசுறேன் மேடம்.
0: ரங்கநாதன் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: சூப்பர், சொல்லுங்க என்ன பாட்டு உங்களுக்கு தரலாம்?
1: பாட்டுல இருந்து
0: உங்களுக்காக பாடுது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம இது வரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி மெல்லடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியோட நிறைவான நேரா நிறைவு பாட்டு என்ன கேட்க போறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பாலவேணி திருப்பூருங்க.
0: என்ன பாடல் தரலாம் உங்களுக்கு?
1: மௌனம் சம்மதம் படத்திலிருந்து கல்யாணம் தேனிரவு கல்யாண பாடல்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததற்கு நன்றி. இந்த பாடலோடு இன்றைய மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். இந்த இரவு இனிமையாக அமையட்டும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:56. நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சி, குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 72, அதிகாரம் அன்புடைமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சிலிங்கம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன், கீழக்கரை நூர் முகமது, எஸ் ஜானகி, விஜய் யேசுதாஸ், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இரவு 7 மணி, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. அதில் இடம்பெறுகிறது திரை இசை, அண்ணாளின் சிறப்பை சொல்லும் இன்று, பொது அறிவு வினா ஆகியவை. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து சேவை செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். நேர்களை, காலை 7:35 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள்

டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 11:02 இன்றைய நேயர் 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12 வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல், 1 மணி 1 மலர் 1, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிர் தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். 3:02 டீ டைம். 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரத்தார் நிகழ்ச்சி. 4:02 ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி. 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் நச்சின 4 கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம். 6 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. 6:30 மாநில செய்திகள். 6:40 இரவு 7:15 வரை தமிழில் பொன்மாலை பொழுதில் திரைப்பாடுகளை கேட்டு ரசிப்போம். இரவு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 போட்டியின் தினசரி நிலவரம். 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். 8:05 இதமிருதம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மயிலிறகு. 10 மில்லடி மெட்டுக்கள். நேர்களை வினைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சென்னை மெட் சென்டர் இருந்து வந்துள்ள தகவல்படி கோயம்புத்தூரில் 25°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24°C, திருப்பூரில் 34°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25°C, ஈரோட்டில் 36°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25°C, சேலத்தில் 34°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 28°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 22°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 17°C பதிவாகியுள்ளது. இரவு 11 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சி தரும் பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் அருண்மொழி சித்ரா பாடியது. சுழலும் தென்றல் உன் வருகைக்காக காத்திருக்க, ஏங்கும் மனம் எப்போதும் உன் நினைவில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை தேவா. உன்னை பார்த்தேன், பார்த்ததும் மறந்தேன் நான் யார் என்பதை. என்னையே நான் மறந்தேன். எப்போதும் உன் நினைவுகள் என்னுள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி ஹரிஹரன் பாடியது. இதயத்தின் உணர்வுகளை மறக்க நினைத்தேன், ஆனால் நான் என்னையே மறந்தேன்.

கவிதைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை. சில இசை

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்ம சக்கரம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை தேவா. எங்கெங்கோ தேடினேன் உள்ளத்தில் நீ இருப்பதை மறந்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. தடைகளை கண்டு மனம் ஏங்கினாலும் விடைக்கான துடிக்கிறது இதயம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதன் பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரம் ஐயா அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஒலித்த பாடல் கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து. சிற்பி இசையில் பழனி பாரதி இயற்றி மனோ குழுவினர் பாடியது. தொடரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து. சிவாசி இசையில் வைரமுத்து இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. எங்கும் எதிலும் நீ என்று ஆன பின்பு நான் என்பது ஏது?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இனியெல்லாம் சுகமே திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. தாளாட்டும் பூங்காற்று தவிப்புகளை கூட்டுது, இதயங்கள் எப்போதும் உன்னையே தேடுது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா எசில் பழனிபாரதி இயற்றி மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. உறவுகள் அருகில் இருந்தால் சோகங்கள் ஏதும் இல்லை.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஞானாம்பிகா ரஞ்சன், சாந்தி ரமேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நாமக்கல் செல்வராஜ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தியாகநாயகர் ரங்கராஜன், திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரவில்லைப்பட்டி சரவணன் அழகுமணி, ஹேமலதா, கலில் அகமத் பொன்னேரி, வீரராகவன், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், பாபு முள்ளக்காடு, பொர்சைவாக்கம் சவுந்தரராஜன், சேகா.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. ஆஷா போன்ஸ்லி ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா.

0: நேர்ல நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

பொண்ணுக போல குதிப்பது ஒரு ஆட்டமோ, மண்ணு மிதிக்கிற பொண்ணுக போல குதிப்பது ஒரு ஆட்டமோ, குதிப்பது ஒரு ஆட்டமோ, என்னடி ஆட்டம் ஆடியது நீ என்னடி.

கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலுல சாக்க கட்டிக்கிட்டு கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலுல சாக்க கட்டிக்கிட்டு ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா?

தனிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடாம் மூட. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் போடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

நம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? எங்கை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவன்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

பேரே சேத்தா பல கதைகள் சொல்லுவாங்க, யாரு சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இப்ப சொன்னேன், பின்னால பார்க்காத முன்னேறு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே, நாம் இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நம்முடைய ஃபேஸ புக் பேஜில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, பிரகாஷ், டிபிஎஸ், பாலசுப்ரமணி, மேலப்பேடு தயாளன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஸ்ரீ ராமபக்த அனுமான் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வடைமாலை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது.

0: உபதேசம். திரையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதித்தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை டி. ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். தூசி எம் குமார் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

அருளும் ஸ்ரீயாஞ்சனேயனே, செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில் நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.